நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 5:56. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 23 திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 30, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 14 செவ்வாய்க்கிழமை. பண்பலை 101 MHz அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. வந்தே மாதரம்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வில் தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ளவுள்ளனர். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியமை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் நவ விஸ்வநாதன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்பு. இன்று காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமர் தில்லையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00. 8:20 தொடரும் தென்குமரி தில்லையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், தொடர்ந்து திரையிசை. 8:30 சருமரோக நிவாரணி சைவால் வழங்கும். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரம் நிகழ்ச்சி. 8:35 3-in-1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விற்பனை நேரலை நிகழ்ச்சி. 10:02 சொல்லாளர் திருக்குறள் நேரலை. 10:30 இன்றுமிழமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். வடக்கன்குளம் எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகத்தின் 2 பகுதி. 10:45 திரையிசி. இன்று முற்பகல் 11:02 எக்ஸோ, தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விற்ப பாடல்கள் திரையிசை. இன்று பகல் 12:00 நிகழ்ச்சி நிற. 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சரளிசை. 12:50 நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் கர்ப்பகால ஸ்கேன் பரிசோதனைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். இன்று பகல் 12:55 திரையிசை. பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய்ஸ் நிகழ்ச்சியில் வானில் அரிய நிகழ்வுகளை கண்டுவியந்த நினைவுகள் நேரலை நிகழ்ச்சி. இன்று பகல் 1:55, பிற்பகல் 2:15 திரையிசை. 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசர நேரலை நிகழ்ச்சி. 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பர நிகழ்ச்சி. இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: வறுமை ஒரு தத்துவம்தான். இதை விவரித்தால் உலக வரலாறு கிடைக்கும், உலக நாகரிகம் கிடைக்கும், உலக போர்கள் கிடைக்கும். வறுமை என்பது சத்தான சொல்தான். வறுமை கொடிது என்று உபதேசங்கள் நெடுக விரைவிக் கிடக்கின்றன. வறுமையின் விளைவுகள் வேறானவை. யாசகரின் யாசகம் புலவரின் அறம் என்பதுண்டு. இது மிகப்படை கூறியது என்றாலும் இதில் உண்மை இருக்கிறது. இங்கே பொருள் கொடுத்தலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்றமே. இந்த நிகழ்வுகளில் அழகிய காட்சிகள் கிடைக்கின்றன, அழகிய சொற்கள் கிடைக்கின்றன, ரம்மியமான சூழலும் உருவாகிறது. கொடுப்பவரும் பெறுபவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். வெல்லும் சொற்கள் கிடைக்கின்றன. இலக்கியத்தில் வறுமை என்பது நல்ல வகைதான் என்று கூட தோன்றுகிறது. புதுமைப்பித்தன் வறுமை பிரசித்தமானது. கூப்பா ராஜகோபாலின் வறுமை அலாதியானது. பாரதியின் வறுமை எழுச்சி மிக்கது. கானாசு சொல்வார், என் தரமிக்கதாக நம்பப்படும் மொழிபெயர்ப்புகளை பசியோடுதான் எழுதி முடித்தேன் என்பாராம். பழைய பேப்பர்காரரிடம் இந்து பேப்பர்களை கானாசு எடைக்கு போட்டால் அவரிடம் காசு இல்லை என்று பொருள். எனைத்தானும் நல்லவை கேட்க என்பது இதற்குள்ளும் இருக்கின்றன. சங்க பாடல் ஒன்று உண்டு. வறிய புலவர் ஒருவர் குமணனிடம் சென்று பரிசும் பணமுமாக வீட்டிற்கு திரும்புகிறார். அத்தனை செல்வங்களையும் தாமே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. குமணன் என்ற கொடையாளியை விட பெரும் கொடையாளியாக அவர் மாறிவிடுகிறார். நின்னயந்து உரை நிற்கும், நீனயந்து உரை நிற்கும், பன்மான் கற்பின் நின்கிளை முதலானோர்க்கும், கடும்பின் கடும்பசி தீரையாடனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும், இன்னோர்க்கும் என்னாது, எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே, பழந்தூங்கு முதிரத்து திருந்து செவ்வேள் குமணன் நல்கிய வளனே, வறுமையில் செம்மை என்பது இதுதான். குயிலின் குரல் கூட நல்ல வகையாக வசீகரமாக இருந்ததால் செவி உணர முடிகிறது. நீசக் குயிலும் நெருப்பு சுவைகுரலில் ஆசை ததும்பி அமுதூரப் பாடியுமே, இப்போதே நின்னை முத்தமிட்டு கழிப்புறுவேன். குயிர்ப்பாட்டை தன் கையில் வைத்துக் கொண்டு பாரதி வீசிய வீரவாள் இது. இந்த சமர் அழகானது. எந்த நெருக்கடிகளுக்கும் நல்ல சொற்களை உடையவரை அறுத்து போட்டு விடாது. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வைக்கும். இவ்வுலகம் இனிது, இதிலுள்ள வான் இனிமையுடைத்து என்பான் பாரதி. இதோடு நிறுத்திக் கொள்ள கவி மனது இடம் தரவில்லை. காற்றும் இனிது, தீ இனிது, நிலம் இனிது, நீர் இனிது, ஞாயிறும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் இனிது, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, பறவைகள் இனிய, எல்லாம் இனிய, சொற்கள் இனிய, பார்க்கும் இடமெல்லாம் இனிமைதான், எல்லாம் உயிர்ப்புதான், எல்லாமே கொண்டாட்டம்தான், சொற்களின் ரசாயனம் அற்புதமானது, எல்லாமே நல்லவற்றோடு இணைந்திருக்கின்றன. அன்பு செலுத்துவோம், நேசம் வளர்ப்போம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமிழரும் உண்டலும் இளமே. இது நம் பண்பாட்டு கூறுதான். நேசத்தை நெடுகிலும் அறிவிப்போம். நம் செய்தி இதுவாக இருக்கட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. குரல் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷங்களை உங்களுடன் பகிர வருகிறது குரல் அமுதம்.

மனைவியிடத்தில் அடிமை கொண்டு அலையும் ஆண்மையின்மை நல்லவர் நடுவில் செல்லும் போதெல்லாம் வெட்கப்படும்படி செய்துவிடும். குறள் எண் 903, அதிகாரம் பெண்வெளிச் சேரல்.

0: மனைவியிடத்தில் அடிமை கொண்டு அலையும் ஆண்மையின்மை நல்லவர் நடுவில் செல்லும் போதெல்லாம் வெட்கப்படும்படி செய்துவிடும். குறள் எண் 903 அதிகாரம் பெண்வழிச் சேரல்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: phone 233-066.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: குமரி FM 101.

விடியும் பொழுதின் வெண்மேகத்தில் விளங்கும் இறைவனின் திருநாமம் இன்றைய நாளை இனிதாய் தொடங்க இறையருள் துணையாயிருக்கட்டும். பக்தியின் மனம் பரப்ப வருகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சி முதலில் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் குழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவோக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச்சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதைப் பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கைய விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறிபோயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகம் நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10 500

0: இறையருளும் இனிய பாடல்களும் உங்கள் நாளை நிறைவாக்கட்டும். நிறைவுபெறுகின்றது பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளை தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில்

0: 81, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்பு நதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் கார்டி பிலிம், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜெய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று மலேசியாவின் லிங் சிங் ஓங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. இன்று பராபாபவரிடம் ஆனி மாதம் 30 செவ்வாய்க்கிழமை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிக்கை. இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை. தோட்டக்கலை பயிர் மரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அணிக்கவும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போஃபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். நுண்சத்து பற்றாக்குறையினால் தென்னை மரமானது பென்சில் முனை போல் மேல் நோக்கி வளர்ச்சி குன்றி காணப்படும். இலைகளின் எண்ணிக்கை குறைந்து வளர்ச்சியின்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். பரிந்துரைக்கப்பட்ட உரத்துடன் தலா 225 கிராம் 4X சிங் சல்பேட், மேங்கனீஸ் சல்பேட், ஃபெரஸ் சல்பேட், காப்பர் சல்பேட் மற்றும் 10 கிராம் அமோனியம் மாலிப்ளேட்டை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தென்னை மரத்தை சுற்றி 1.5 மீட்டர் ஆழம் உள்ள வட்டப்பாத்தி அமைத்து ஊற்றவும். போரேட் குருணை மருந்தினை மல்லிகை செடி ஒன்றுக்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர் பாய்ச்சி வரும்போது நூர் புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நெல் மற்றும் தோட்ட பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய இது ஏற்ற பெறுவோம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 2011-12 ஆண்டில் ரப்பர் போர்டின் குழு ஆயுள் காப்பீடு மற்றும் பணிக்கால இறுதி நலன் திட்டத்தில் சேர்ந்துள்ள ரப்பல் பால்வெட்டும் தொழிலாளர்கள் தொடர்ந்து காப்பீட்டு பாதுகாப்பை பெறுவதற்காக தங்களது காப்பீட்டுத் திட்டத்தை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் வாரியத்தின் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலகங்களில் காப்பீடு கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் உறுப்பினர் இயற்கை எய்தினால் 1 லட்சம் மற்றும் விபத்தியால் அதிகபட்சம் 5 லட்சம் வரை காப்பீட்டு தொகை வழங்கப்படும். புதுப்பித்தலுக்கான விண்ணப்ப படிவங்கள் ரப்பர் வாரியத்தின் தலைமைச் செயலகத்தில் செயல்படும் தொழிலாளர் நலப்பிரிவிலிருந்து ஏற்கனவே காப்பீடுதாரர்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளன. புதுப்பித்தல் படிவம் கிடைக்காதவர்கள் அருகில் உள்ள ரப்பர் வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0481-230-1231 என்ற தொலைபேசி எண்ணில் நீட்டிப்பு எண் 336 தொடர்பு கொள்ளலாம்.

0: கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் அடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பாலருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை தடுத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்பு துணையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7 மணி.
1: வட்டார செய்திகள்.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக குமரி மாவட்டத்திற்குட்பட்ட ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களை திறந்து வைக்கவுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம், ஆட்சியர் அறிவிப்பு. நாகர்கோவில் விளையாட்டு அரங்க வளாகத்தில் அமைந்துள்ள மகளிர் விடுதியில் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடி குறைகளை ஆட்சித்தலைவர் கேட்டறிந்தார். சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளுக்கு ஊக்கத்தொகை, ஆட்சியர் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் கட்டிடங்களை திறந்து வைக்கவுள்ளார். அதைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் சி ராஜேஷ்குமார் அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் அவர்கள் முன்னிலையில் கிள்ளியூர் சட்டமன்றத்திற்குட்பட்ட ஆறு தேசம் செம்மான்முல்லை பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குத்துவிளக்கேற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவுள்ளார்கள். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், நாகர்கோவில் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமையன்று நாகர்கோவில் பயோனீர் குமாரசுவாமி கல்லூரியில் வைத்து நடத்தப்படவுள்ளது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ளவுள்ளன. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, செவிலியர் படிப்பு போன்ற கல்வித் தகுதியுடைய வேலை நாடுகர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இம்முகாமில் பங்கேற்க விரும்பும் தனியார் நிறுவனங்கள் தங்களது பணிக்காலியிடங்கள் தொடர்பான விவரங்களை jobfairdeo@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாளன்று பதிவு செய்யாமல் வரும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் இந்த முகாமில் கலந்து கொள்ள இயலாது. இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நிறுவனங்கள் மற்றும் வேலை நாடுநர்கள் நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய சமூக வலைதளமான டெலிகிராம் சேனலில் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோவில் என்ற குழுவில் தங்களை இணைத்துக் கொள்ளுமாறும், மற்றும் தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களதை பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனவே இச்சேவையை பொதுமக்களும் நிறுவனங்களும் பயன்படுத்தி இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் விளையாட்டு அரங்க வளாகத்தில் அமைந்துள்ள மகளிர் விடுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வீராங்கனைகளுடன் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார். நடைபெற்ற ஆய்வில் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகின்றது. 2026-2027ஆம் ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்விருதிற்கான விண்ணப்ப படிவத்தினை cms.tn.gov.in/cms-migrated/document/forms/socialawardapp26-27.pdf என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தினை பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கு

0: வணக்கம்.
1: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 நாம் இனி கேட்கலாம்.
8: வேலையும் இல்ல, தொழிலும் இல்ல. சே, இந்த அண்ணனை பாரு, எப்ப பார்த்தாலும் வேலை. அப்படி ஏதாவது வேலை மிஸ் ஆச்சுன்னா எங்கேயாவது போய் பரப்புரையாவது பண்ணிடுறாரு. ஏன், நம்ம ஊர்ல எவ்வளவு ஏழை கிடக்கு, அந்த இடத்துல எல்லாம் எவ்வளவு பேர் மரிச்சினி சாகுபடி பண்றாங்க. இப்ப இல்ல ஞாபகம் வருது, நம்ம அண்ணன் கூட 2 ஏக்கர் போட்டிருக்காரு. அவர்கிட்ட போய் பேசினா அண்ணன் கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. அண்ணன் கிட்ட கேட்டா மரிச்சினியுடைய மகத்துவம் என்ன, மரிச்சினியை சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, அதை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாம், இப்படி ஏகப்பட்ட விஷயத்த சொல்லி தருவாரு. ஆனா அண்ணங்கிட்ட ஒரு வேண்டாத பழக்கம் உண்ட, ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவாரு, இல்லன்னா 2 வார்த்தையை சொல்லிட்டு போயிருவாரு. சரி சரி, என்னம்மா ஒருத்தன் உயர்வான நிலையை போறது மாதிரி கனவு கண்டுட்டு இருக்க வந்து குமைச்சிட்டியாமா, என்ன கடுங்காப்பியா, கடுங்காப்பி என்னம்மா முடிச்சிட்டு நிக்க, அந்த ஒரு கொலை ஏத்தங்கொல கட்டி போட்டிருந்தோம்ல அந்த அரங்க ரூம்ல, அதுல நல்ல திராணியா உள்ள சீப்ப பார்த்து ஒரு சீப்பு வெட்டு வெட்டம்மா, ஊருக்கு குடுக்கதான் இங்க கொண்டு வந்தியலானியா. ஏய், நான் எங்க குடுக்க வாண்ட வெட்ட சொல்றேன் தெரியுமாம்மா, நம்ம சிவசேனன பாக்க போறேன். என்னது, சிவசேனன் கொடுத்தா என்ன பிரயோஜனமா? எம்மா உனக்கு தெரியாதம்மா, அவர்கிட்ட கொடுத்தம்னா ஒரு சீப்பு கொடுத்தம்னா ஒரு 50 சீப்பு கிடைக்கிறது மாதிரி வருமானத்துக்கு வழி ஏற்படுத்துவாரும்மா. சொல்லத செய்யம்மா. பின்னால விளைஞ்ச தாரனே,
9: தார்ல ஒரு சீப்ப கொண்டு வந்திருக்க, ஏதாவது விஷயம் இல்லாம வரமாட்டேயா சொல்லுப்பா.
8: ஏனே, என்னதான் இருந்தாலும் உங்க அளவுக்கு இல்லனே.
9: ஏய், அண்ணனை கொண்டு அதுல எதுக்கப்பா சேர்த்து விடுற, சொல்லுப்பா உனக்கு என்ன தகவல் வேணும்.
8: நான் வாழ்க்கையில முன்னேறது மாதிரியும் நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற மாதிரியும் ஒரு வழியை சொல்லுங்கண்ணே. ஏனே, நம்ம ஊர் பகுதியில ஏன் நீங்க கூட 2 ஏக்கர்ல மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கீங்க, அத ஏதாவது ஒரு மதிப்பு கூட்டல் வழிய விற்பனை பண்ணி பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம்லே.
9: ஏய், நீ என்னமா சொன்ன, வித்தியாசமான பயிரை போடுறேல, இந்த காலத்துல இதெல்லாம் வாங்கி யாரு சாப்பிட போறா அப்படின்னு நான் மரச்சீனில நடவு அப்படிங்கிற பணிக்கு வரும்போது சத்தம் போட்டியாமா? தம்பி, நம்ம 2 ஏக்கர் மகசூல் ஆனதுக்கு பிறகு நீ எடுத்துக்கியா
8: மரிச்சினிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே.
9: தம்பி, சத்துக்களை பொறுத்த அளவுல கலோரிகள் கொட்டி கிடக்கு, கார்போஹைட்ரேட்டுகள் நிறைய இருக்கு, வைட்டமின்கள் இருக்கு, தாதுக்கள் இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, சிகப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகரிக்கிறதுக்கு இந்த மரச்சீனி வந்து உபயோகரமா இருக்கு. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா மரச்சீனியை சாப்பிடலாம், செரிமான பிரச்சனைக்கு தீர்வு.
8: ஏனே, அற்புதமா இல்ல சொல்றீங்க.
9: தம்பி, சவ்வரிசி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா?
8: ஆமா,
9: அது வந்து இந்த மரவழியில இருந்தானே தயார் பண்றாங்க.
8: ஏனே, இந்த பாயசத்துக்கு எல்லாம் பயன்படுத்துவோமே.
9: அதேதான்ப்பா, அதேதான்.
8: பரவாயில்லையே.
9: தம்பி, உணக்கிழங்கு அப்படிங்கிற ரீதியில கிழங்கு வந்து தொலிய எடுத்துட்டு காய போட்டு பக்குவமான நடைமுறையில பாதுகாப்பா வச்சோம்னா மாசக்கணக்கில் வச்சு சாப்பிடலாமா?
8: ஏனே, இந்த மரிச்சினி சாகுபடி கடினமான வேலையானே.
9: தம்பி, ஒன்னும் இல்லப்பா, அனுபவபூர்வமா பிற விவசாயிகள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு ஈடுபாடு காட்டணும். வறட்சிய ஓரளவுக்கு தாங்கும், அதே வேளையில மாவு பூச்சி அப்படிங்கிற தொந்தரவு இல்லாம ரொம்ப கவனமா பாத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மரச்சீனிய மாதிரி மகசூல் அள்ளி கொடுக்கக்கூடிய பயிர் வேற ஏதாவது இருக்குங்கிற.
8: எப்படின்னு இருக்கும், நீங்களே 2 ஏக்கருக்கு சாகுபடி பண்ணும் போது எப்படின்னு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனே, முதல் நாள் வியாபாரத்துக்கு மட்டும் அண்ணே ஒண்ணு கூட வரலாமண்ணே.
9: என்ன கூட வரலாமான்னு, வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு, வேளாண் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் இருக்கு, அங்க போய் ஒரு பயிற்சி எடுத்துட்டு அற்புதமா ஈடுபாடு காட்டி மதிப்பு கூட்டல் வழி. தம்பி, மதிப்பா வாழாம், சிறிய அளவுல யோசிக்காத.

0: வானத்தை போல பரந்த அளவுல நினைச்சு பாரு.
1: கிராமத்துல போய் கூவி கூவி விக்கலான்னு நினைச்சு வந்தா அண்ணன் நம்மள வான அளவுக்கு உயர்த்தில விட்டுருக்காரு. வானத்தை போல மனம்

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை. பண்பலையில் இனி நாம் கேட்போம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.

0: எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய செல்ல குட்டியோட பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
1: மலவாளபிரம்.
0: அந்த நல்ல பழக்க வழக்கங்களை யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?

0: ரகுலர்லி யோர் ஃபாதர் வாஸ்லி யோர் சதீஷோ ஆர் கச்சீஃப்.
1: சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. சரி, இதுல எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க?
0: எல்லாம் பண்ணுறேன்.
1: எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க?
0: எல்கேஜி.
1: எல்கேஜி படிக்கிறீங்களா? சரி, இப்போ வந்து நீங்க பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆக போறீங்களா? இப்ப நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க?
0: எல்லாருக்கும் ஊசி போட்டு மருந்து கொடுக்க போறேன்.
1: மருந்து கொடுக்க போறீங்களா? சரி, இப்ப நீங்க வந்து டாக்டர் ஆன அப்புறமா உங்க அம்மா அப்பாக்கு என்ன பண்ணுவீங்க?
0: நிறைய ரூபாய் கொடுப்பேன், நிறைய இடத்துக்கு கூட்டி போவேன்.
1: சரி, ஓகே.
0: நான் திருக்குறள் சொல்ல போறேன்.
1: சொல்லுங்க.
0: திருக்குறள் அகர முகல எழுத்தலாம் ஆடிபயன் முடச்சே உள்ளது கச்சரனால் ஆயபயன் என் கொள் வாழறிவன் அச்சால் சொலாடியனை மலன் மிசை ஏக்கினான் மானடி சேர்ந்த நிலமிசை நீந்து வாழ்வார் வேந்துதல்.

0: நீந்து வாழ்வார்.
1: அழகா சூப்பரா நீங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு பேசிருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மலலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமன் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நினைப்படுத்துகிறீர்களே, இன்று காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் வடக்கன்குளம் எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பகல் 12:50 நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் கர்ப்பகால ஸ்கேன் பரிசோதனைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சு
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய

0: தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து சிஐஎஸ்எஃப், சிசிஎல் நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண், குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை இம்மாதம் 27 தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வுக் குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வுக் குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்கவுள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15

0: மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கட் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல் பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கன்ஜான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தா மலர்ந்து உணர்வில்.

0: கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25. சேவை செய்திகள் கேட்கும் முன்,
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
5: phone 233-066.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
10: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
9: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
10: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
9: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
10: phone 7358-7375-8.
1: சேவை செய்திகள். தட்சிண பாரத ஹிந்தி பிரசார சபா மூலம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 8, 9, 16 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள உயர்நிலை மற்றும் ஆரம்ப நிலை ஹிந்தி தேர்வுகளுக்கான செமினார் வகுப்புகள் நடைபெறவுள்ளது. ஹிந்தி தேர்வு எழுதும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இம்மாதம் 19ஆம் தேதி ஞாயிறன்று காலை 9:30 மாலை 4:30 வரை நாகர்கோவில் வெட்டூர் நிமடம் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில் வைத்து ஆரம்ப நிலை உயர்நிலை தேர்வுகளுக்கான வகுப்புகள் நடைபெறும். இதில் குமரி மாவட்ட மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் அகஸ்திவிசுரம் வட்டத்தில் நாளை காலை 9 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 9 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்துத்துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குதடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாளை மாலை 4:30 முதல் 6 மணி வரை அகஸ்தீஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். எனவே அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 20ஆம் தேதி காலை 9 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள், அவர்களை சார்ந்தோர்கள் மற்றும் படைவீரர்களை சார்ந்தோர்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பமாக இரட்டை பிரதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: மந்திரியாரே, மந்திரியாரே, எங்கே அந்த மந்திரியார்? நாடு முழுக்க நெருப்பு கங்கு மாதிரி வெயில் சுட்டெரிக்கிறது. என் பட்டு ஆடையெல்லாம் வேர்வையில் நனைந்து ஷவரில் குளித்த மாதிரி இருக்கிறது. ஜூன் ஜூலை மாதம் வந்தாலே இந்த தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த சோதனை?
0: வணக்கம் அண்ணா, நாட்டின் தட்பவெப்ப நிலையை ஆராய்ந்து விட்டு இப்போதுதான் வருகிறேன். அதுதான் சற்று லேட் ஆகிவிட்டது.
1: ஆராய்ச்சி செய்து விட்டீரா? அப்படியெனில் கூறும். பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் மட்டும் ஜோவென்று மழை பொழிகிறதாம். மக்கள் எல்லாம் குடை பிடித்துக் கொண்டு செல்கிறார்களாம். நம் ஊரில் மட்டும் ஏன் டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன் இதெல்லாம் வைத்த பிறகும் காற்று சூடாக வருகிறது?
0: இதற்கு தான் மன்னா குருகுலத்தில் வகுப்பை கட்டடித்து விட்டு மழையில் விளையாட போகாதீர்கள் என்று கூறினேன். கேட்டீர்களா? இப்போது என்ன மழை வருகிறது, ஏன் வருகிறது, எப்படி வருகிறது என்று தெரியாமல் புலம்ப வேண்டியது.
1: என்ன கூறினீர்?
0: காரணம் கூறினேன் மன்னா, காரணம் மன்னா. அதற்கு காரணம் தென்மேற்கு பருவக்காற்று. அரபிக்கடலில் இருந்து புறப்படும் மேகங்கள் ஜூன் மாதத்தில் கேரளா வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது மன்னா.
1: கேரளாவுக்கு நுழையும் மேகங்கள் அப்படியே நேராக நம் தமிழ்நாட்டிற்குள் வர வேண்டியதுதானே? வழி தெரியாமல் வேறு ஏதாவது முகவரிக்கு மாறி போய்விடுகிறதா என்ன?
2: முகவரிகள் தவறியதால் அழுதிடுமா? அது மழையும்
0: வழி தெரியாமல் இல்லை மன்னா. வழியில் ஒரு பெரிய வில்லன் இருக்கிறான். அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலைகள். அந்த மலைகள் அப்படியே சுவர் மாதிரி நீண்டு நின்று கொண்டு அரபிக்கடலில் இருந்து வரும் மழை மேகங்களை தமிழ்நாட்டுக்குள் விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்தி விடுகிறது.
1: என்ன, மலை தடுத்து நிறுத்துகிறதா? அந்த மலைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு வருகிற மேகங்களை வழிபறிக்கும்? எங்கே எனது வாள்? உடனே தளபதியிடம் கூறுங்கள், 400,000 வீரர்களை உடனே கூட்டிக் கொண்டு போய் அந்த மலையை வெட்டி இடித்து தரை மட்டமாக்க சொல்லுங்கள். நமக்கு மழை வேண்டும்.
0: அவசரப்படாதீர்கள், அது இயற்கை வைத்த செக். அந்த மலைக்கு அந்த பக்கம் கேரளா இருப்பதால் மேகங்கள் அங்கேயே முட்டி மோதி மொத்த மழையையும் அங்கேயே கொட்டி விடுகிறது. நாம் அந்த மலைக்கு இந்த பக்கம், அதாவது மழை மறைவு பிரதேசத்தில் இருக்கிறோம். அதனால் மேகத்தில் இருக்கும் ஈரப்பதம் எல்லாம் கேரளாவிலேயே தீர்ந்து போய் நமக்கு வெறும் வறண்ட காற்று மட்டும்தான் வருகிறது.
1: என்ன மந்திரியாரே இது, நமக்கு வந்த சோதனை? அப்படி என்றால் ஜூன் ஜூலை மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு மழையே வராதா? இந்த மண்ணன் வெயிலில் உருகி நெய்யாக வேண்டியதுதானா?
0: அப்படி முழுசாக சொல்ல முடியாது மன்னா. இயற்கைக்கு நம் மேலே கொஞ்சம் பாசம் இருக்கிறது. நம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே சில கேப்புகள் இருக்கின்றன, அதாவது கணவாய்கள், குறிப்பாக பாலக்காட்டு கணவாய்.
1: பாலக்காட்டு கணவாயா? அது என்ன செய்யும், அது எப்படி செய்யும்?
0: அந்த மலை இடுக்கு வழியாக தென்மேற்கு பருவ காற்று கொஞ்சம் நைசாக தமிழ்நாட்டுக்குள் பூந்து விடும் மன்னா. அப்படி வருகிற காற்று நம் கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, அப்புறம் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கும். குற்றாலத்தில் அருவி எல்லாம் கொட்டும் மன்னா.
1: ஆட பாவமே, கோயம்புத்தூரிலும் கன்னியாகுமரிக்கும் மழை வரும். சரி, தலைநகரம் மற்றும் மற்ற மாவட்டங்களுக்கு என்ன மந்திரியாரே வழி?
0: நாம் எல்லோரும் அக்டோபர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டும் மன்னா. அப்போதுதான் வடகிழக்கு பருவக்காற்று வரும். அது வங்காள விரிகுடாவில் இருந்து கிளம்பி வந்து சென்னை, திருச்சி, மதுரை என்று மொத்த தமிழ்நாட்டுக்கும் மழையை வெளுத்து வாங்கும். நமக்கு அதிக மழை தருவதே அந்த வடகிழக்கு பருவக்காற்று தான்
1: முன்னா. அது வரைக்கும் இந்த வெயிலை நாம் எப்படி தாங்குவது?
0: அதற்கு தான் பக்கத்து நாட்டில் இருந்து 10,000 இளநீரும், 5,000 தர்பூசணிகளும், அப்புறம் நம் ஊர் ஸ்பெஷல் கம்பங்கூழும் அரண்மனைக்கு வரவழைத்திருக்கிறேன். அதை குடித்துவிட்டு ஜாலியாக அக்டோபர் மாதம் வரை விசிறியால் விசிறி கொள்ள வேண்டியதுதான்.
1: மந்திரியாரே, நீர் புத்திசாலிதான். மேகங்கள் வரவில்லை என்றால் என்ன, இளநீர் வருகிறதல்லவா? இங்கே சாமரம் வீச தற்போது தான் இருக்கிறார்கள். அப்படியே 4 பெரிய விசிறிகளை ரெடி செய்து சாமரம் வீச ஆட்களையும் ஏற்பாடு செய்துவிடும். அக்டோபர் மாதம் வரை இவர்கள் வீசுவதுதான் எனக்கு பருவ காற்று.
0: சாமரம் வீசுபவர்கள் எல்லாம் லீவில் ஊருக்கு போயிருக்கிறார்கள் மன்னா. அதனால் நீங்கள் தான் உங்களுக்கு வீசிக்கொள்ள வேண்டும். இன்றைய குறுஞ்செய்தி.

காலை காற்று புத்துணர்ச்சியை தருகிறது. நல்ல எண்ணங்கள் நம்பிக்கையை தருகின்றன. இன்று உங்கள் மனதில் விதைக்கும் ஒரு நல்ல எண்ணம் நாளை உங்கள் வாழ்க்கையில் அழகான மலராக மலரும். ஒரு தோல்வி வந்துட்டா விதின்னு சொல்லிட்டா முடிவெடுக்க வேண்டிய பொறுப்புல இருந்து நாம தப்பிச்சிடலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த முடிவோட பலனை ஏத்துக்கவே முடியாது. நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன முடிவும் ஒரு புது பாதையை திறந்திருக்கும் இல்லையா. இன்னைக்கு சீக்கிரம் எழுந்து படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், அதுதான் நாளைக்கு நம்மளுடைய வரலாறா மாறுது. துன்பம் இன்பம் இரண்டுக்குமே நாம தான் ஆரம்ப புள்ளி. இதை புரிஞ்சுக்கிட்டா பயம் போயிடும். ஏன்னா அடுத்த புள்ளிய நாம தானே வைக்க போறோம். சரி, ஒரு சிந்தனையோட குமரி பண்பலை நூற்று ஒன்றில் தென்குமரி தென்னிலையை ஆரம்பிப்போமா?

0: சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோயில்.
0: போன் 233-066.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: தென்குமரி தென்னிலை கேட்டுருக்கோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய

அமிர்தநிலை கேட்டுருக்கோம். அடுத்ததா நிகழ்ச்சியில பொதறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய கேள்வி, இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? கேள்வி மீண்டும், இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே இருங்க. பிளடி பக்க திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். ஜென் மார்டின் இசையில விஷ்ணு இடாவன், வரிகள்ல ஆர் கே ஹரிபிரசாத் ரமணி பாடியிருக்கும் பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபல் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: இன்று ஜூலை மாதம் 14
5: சர்வதேச சுறா விழிப்புணர்வு தினம் இன்று.
4: சுறா மீன்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அவற்றின் அழிவின் அபாயத்தை எடுத்துக்காட்டவும், அவற்றை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் இந்நாள் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
5: சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் வா.சே. குழந்தைசாமி அவர்கள் பிறந்த தினம்.

0: 1929 ஆண்டு இதே நாளில் பிறந்த வி சி குழந்தைசாமி அவர்கள் பொறியியல் அறிஞரும் கல்வியாளரும் கவிஞரும் எழுத்தாளரும் ஆவார்.
1: தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் நிறுவன தலைவராக பணியாற்றியுள்ள இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணைவேந்தராகவும் பதவி வகித்துள்ளார்.
0: தமிழ் இலக்கிய பங்களிப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற இவர் கல்வி மற்றும் அறிவியல் துறையிலான பங்களிப்புகளுக்காக பத்மஸ்ரீ விருது, பத்ம பூஷன் விருதுகளையும் பெற்றுள்ளார்.
1: உலக அளவில் நீர்வளத்துறையில் பல குறிப்பிடத்தக்க பதவிகளை வகித்த இவரது நீர்வளத்துறையிலான கண்டுபிடிப்பு குழந்தைசாமி மாதிரியம் என்றே அழைக்கப்படுகிறது.
2: அழகே தமிழே நீ வாழ்க, அமுதே உந்தன் புகழ் வாழ்க.
0: நேச்சுரல் ஆர்ட் வகையிலான ஓவியங்கள் வரைந்து பெரும் புகழ்பெற்ற ஆஸ்திரிய ஓவியர் குஸ்தவ் கிளிம்ட் அவர்கள் 1862 ஆண்டு இதே நாளிலும்,
1: வேதியியலுக்கான நோபல் பரிசினை பெற்றுள்ள ஜப்பானிய வேதியியலாளர் எச் இ நிகாஷி அவர்கள் 1935 ஆண்டு இதே நாளிலும் பிறந்தவர்களே.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆர் சரத்குமார் அவர்கள் 1954 ஆண்டு இதே நாளிலும்,
1: தென்னிந்திய திரைப்பட நடிகை கனகா அவர்கள் 1973 ஆண்டு இதே நாளிலும் பிறந்தவர்களே.
0: அமெரிக்காவைச் சேர்ந்த ஹாவர்ட் ராபர்ட் ஹியாஸ் அவர்கள் 91 மணி நேரத்தில் விமானத்தில் உலகை சுற்றி வந்து சாதனை படைத்த நாள் இன்று.
1: முதலீட்டாளர், பொறியாளர், திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குநர், கொடையாளர் என பன்முகங்களைக் கொண்டு உலகின் பணக்காரர்களுள் ஒருவராக இருந்த ராபர்ட் ஹியாஸ் அவர்கள் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க வானூர்தியாளர்களில் முக்கியமான ஒருவராவார்.
0: H1 ரேசர் மற்றும் H4 ஹெர்குலிஸ் ஆகியவற்றை உருவாக்கிய இவர் பல உலக சாதனைகளையும் நிகழ்த்தியுள்ளார்.
1: 1938 ஆண்டு இதே நாளில் 91 மணி நேரத்தில் விமானத்தில் உலகத்தை சுற்றி வந்து புதிய உலக சாதனையை நிகழ்த்தினார்.
0: 1965 ஆண்டு இதே நாளில்தான் அமெரிக்காவின் மரைனர் விண்கலம் செவ்வாய் கோளுக்கு அருகில் சென்று முதல் தடவையாக வேறொரு கோளின் மிக அண்மையான படங்களை பூமிக்கு அனுப்பியது.
1: '76 ஆண்டு இதே நாளில் கனடாவில் மரண தண்டனை முறை ஒழிக்கப்பட்டது.
0: 2015 ஆண்டு இதே நாளில் நாசாவின் நியூ ஹாரிசோன்ஸ் விண்கலம் புளூட்டோவுக்கு அண்மையாக முதல் தடவையாக சென்றது.
1: இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் சுமார் 1700 திரைப்படங்களுக்கு இசையமைத்து நடிகராகவும் ஒரு சில திரைப்படங்களில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் 2015 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: இவர் இசை பேரறிஞர் விருது, கலைமாமணி விருது போன்ற பல்வேறு விருதுகளோடு கௌரவ முனைவர் பட்டங்களையும் பெற்றுள்ளார்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:00 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை.

நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, கேள்வியும் அதற்கான பதிலும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? இதற்கான பதில் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில்தான் இதுவரைக்கும் 83 ப்ராடக்ட்ஸ்க்கு ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க. அதாவது 83 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல நம்ம தமிழ்நாடு 76 பொருட்களோட இருக்கு. மூன்றாவது மாநிலமாக வெஸ்ட் பெங்கால் 59 பொருட்களோட மூன்றாவது இடத்துல வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து 23 ப்ராடக்ட்ஸ்க்கு

0: புவிசார் குறியீடு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. இப்போ டோட்டலாக 59 பொருட்கள் பெற்று 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க வெஸ்ட் பெங்கால். இந்த மாதிரி புவிசார் குறியீடு பெறுவது சம்பந்தமாக 1999 ஆண்டு பொருட்களோட புவியியல் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் ஈட்டிருப்பாங்க. அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துட்டாங்கன்னா அது 10 வருஷத்துக்கு செல்லுபடியாகும். 10 இயர்ஸ்க்கு அப்புறமா ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, புவிசார் குறியீடுனா என்ன அப்படின்னு தானே தெரிஞ்சுக்கலாம். சரி, அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் கிடைக்கும், அல்லது அங்கே மட்டும்தான் தயாரிக்கப்படும், அங்கே தான் விளைவிக்கப்படும், அந்த மாதிரியான பொருளுக்கு அதுவும் தனித்துவமான பொருளாக இருக்கணும் அல்லது தரமான பொருளாக இருக்கணும். அப்படிப்பட்ட பொருட்களுக்கு தான் இந்த புவிசார் குறியீடு கொடுப்பாங்க. கேள்வி பதில் மின்னர்வாட்டி சொல்லிடலாம். இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். இந்த மாதிரி பொதறிவு கேள்விகளும் அதற்கான பதில்களும் தெரிஞ்சுக்கணுமா? இன்றைக்கு பிற்பகல் 3:02 தேனிநிறம் பகுதியில் பொது அறிவு பாசறை நிலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பங்கேற்று பதிலளிக்கலாம், பொது அறிவு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 0462 என்ற இணைப்பு எண்ணோடு 2602 மற்றும் ஒரு 2907 2. அலைபேசி எண் 8903257 3. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்.
5: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
4: தோல் நோய்கள்,
5: வயிற்று செரிமான கோளாறுகள்,
4: மூட்டுவலி, வாதம்,
5: சுவாச கோளாறுகள்,
4: மூலம்,
5: தலைவலி, மைக்ரேன்,
4: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
5: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
4: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
5: 9443693100.
0: குமரி பண்பலை 100 நேர்கள் கேட்டரசித்துக் கொண்டிருப்பது தென்குமரி தென்னிலையில் திரு இசை நிகழ்ச்சியில. அடுத்ததா மெட்ராஸ்காரன் திரைப்படத்திலிருந்து ரசப்புறான பாடல் கேட்டு வந்தலாம். எலன் வரிகள்ல நந்தகோபன், இசையில கபில் கபிலன், அபர்ணா பாடியிருக்காங்க.

0: அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
3: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
4: Phone 233-066.
6: நேர்களே, இன்னைக்கு நம்ம பண்பலையில நேர்லை நிகழ்ச்சிகளை எல்லாம் ஞாபகப்படுத்தலாம். இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. 1:10 ஹாய் ஸ்நேகிதியில இன்றைக்கான தலைப்பு வானில் அரிய நிகழ்வுகளை கண்டுவிந்த நினைவுகள் அப்படிங்கிற தலைப்புல நேர்லையில் பங்கேற்று பேசலாம். 3:02 பொதறி பாசறை நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. அடுத்ததா 10:05 நிலா முற்றம் திரைப்பட பாடல்கள் நேர்லை நிகழ்ச்சியும் காத்துட்டு இருக்கு. தித்திக்கும் பாடல்களையும் திகட்டாத தங்கதொடர்களையும் தந்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 வழங்கும் தென்குமரி தேநிலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள

0: கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சினேகா வழங்கினார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:03. தென்குமரி தென்னிலையில் இனி நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் என தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரணம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 45 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி ஒரு கிலோ 240 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனிக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 48 ரூபாய், கேரட் 75 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 22 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி ஒரு கிலோ 140 ரூபாய், புடலை 43 ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், சவுச்சவ் 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 40 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 75 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் கொடுமையுடன் 50 ரூபாய், கொடுமை இல்லாத தேங்காய் 53 ரூபாய், வாழை இலை ஒரு பொட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பை 80 ரூபாய், வழுதலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டுமாங்காய் 35 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாச்சி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
4: போன் 233-066.
0: இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி என்ன தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 33.17 அடி, பெருஞ்சாணி அணை 65.95 அடி, சிட்டர் அணை 1 12.99 அடி, சிட்டர் அணை 2 13.09 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையார் அணை 38.80 அடியாக காணப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததா சங்கரிஷன் லாய் இசையில் சங்கர் மகாதேவன் கமலஹாசன் பாடியிருக்கும் விஸ்வரூபம் திரைப்பட பாடல்.
6: தக தக தக தின தின தின நக நக நக தக தக.

பிரகாஷா, விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே, இத்தவணை என கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீவா.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களை இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி,
5: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
9: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
8: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
9: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
8: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
9: போன் 7358737358.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேர்லை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை.

0: சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேர்களை இத்துடன் நிறைவேறுகிறது தென்குமரி தேலையில் திரை இசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். த ஹெட்லைன்ஸ்: இந்தியா ஒஃபிஷியலி லான்சஸ் இட்ஸ் கேம்பெயின் ஃபார் எலெக்ஷன் இஸ் நான் பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார் 2028-29 டேர்ம். Mortal remains of 15 Indian tourists killed in Vietnam boat tragedy arrive in Mumbai. Bodies of 9 fishermen recovered after the trawler sinks off West Bengal coast. US launches strikes on Iran for the third consecutive night. President Donald Trump reinstates blockade on Iranian shipping in Strait of Hormuz. IMD forecasts heavy rainfall in Bihar and Odisha today. And in cricket, India script history at Lords in London with 270-run win over England in one of women's test. India has officially launched its campaign for election as a non-permanent member of the United Nations Security Council, UNSC, for the 2028-29 term. Launching India's candidature at the UN headquarters in New York, External Affairs Minister Dr. S. Jaishankar said,

0: புறப்பட்டு காட்டுக்கு போனார். அவங்கள பார்த்தார். அவங்களோட ஒரு ராத்திரி தங்கினார். அப்போது பஞ்சபாண்டவர்கள் அவருக்கு காவல் காத்தாங்களாம், இரவு காவல். அது எப்படின்னா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கண்ணு முழித்து காவல் காக்கணும் ஆளுக்கு கொஞ்சம் நேரம். முதல்ல அர்ஜுனன் காவல் காத்தான். எல்லாரும் தூங்குறாங்க, அவன் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போது எதிரில் என்னமோ மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சுதான், உத்து பார்த்துருக்குறான். அது ஒரு பூதம். அது பாட்டுக்கு எதிரில் கொஞ்சம் தூரத்தில் நின்றுக்கிட்டே இருந்தது. இவன் நேரம் முடிஞ்சுது. அடுத்தபடியாக நகுலன் காவல் காக்க வந்தான். இப்போவும் அந்த பூதம் கண்ணில் பட்டுது. ஆனால் அது முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது. இவனுக்கு அடுத்தபடியாக சகாதேவன், பீமன், தருமன் இப்படி மாற்றி மாற்றி காவல் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. வர வர என்னாச்சுன்னா, அந்த பூதத்தோட வடிவம் பெருசாகிக்கிட்டே இருந்து தான். ஒவ்வொருத்தரும் அதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இரவு காவல் பணியில் பஞ்சபாண்டவர்கள் இப்படி மாறி மாறி ஈடுபடுறதை பார்த்ததும் கிருஷ்ணர் வந்து தர்மரை பார்த்து கேட்டார், இந்த காவல் பணியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா, நானும் கொஞ்சம் நேரம் கண் விழித்து காவல் காக்கிறேன்னார். இதுக்கு தர்மர் சொன்னார், செய்யுங்களேன், இந்த உலகத்தையே பாதுகாக்கிறது நீங்கள் தான், பாண்டவர்களை பாதுகாக்கிறது நீங்கள் தான், இந்த பாதுகாவல் பணியிலேயும் ஈடுபடணும்னு நீங்கள் நினச்சா அதை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் யாருன்னார். ஒவ்வொருத்தராக காவல் காத்து முடித்ததும் இப்போ கிருஷ்ணர் வர வேண்டிய முறை. காவலுக்கு கிருஷ்ணர் புறப்பட்டார். இப்போ தர்மர் சொன்னார், கிருஷ்ணா, காட்டில் ஒரு பெரிய பூதம் இருக்குது, அது வர வர பெருசாகிக்கிட்டே இருக்குது, அது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுக்கும், அதனால் நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னார். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், இப்படி என் மேலே உனக்கு சந்தேகம் வரலாமா, ஏன் இப்படிப்பட்ட சந்தேகம், அது உன்னுடைய பலவீனம், நான் வந்து நிச்சயமாக காவல் பணி செய்யத்தான் போகிறேன் அப்படின்னார். நடு ராத்திரி 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அவருடைய நேரம். 3 மணிக்கு மேலே அர்ஜுனன் வரணும், அதனால் 3 மணிக்கு அர்ஜுனன் வந்தான். பார்க்குறான், கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அங்கே எதிரில் பார்க்குறான், பூதத்தையும் காணும் பிசாசையும் காணும். அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா, நீ அந்த பூதத்தை அரக்கணை அழிச்சுட்டியான்னு. இப்போ கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, நான் எந்த பூதத்தையும் பிசாசையும் அழிக்கலை, என் கண்ணுக்கு அப்படி எதுவுமே தெரியல, எதுவுமே நம்முடைய பிரதிபலிப்பு தான், நம்முடைய கோபம் தான் நமக்கு முன்னாடி அறக்கத்தனமாக காட்சி அளிக்குது, எவ்வளவு எவ்வளவு கோபம் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு சமமாக அதுவும் வளருது, எனக்கு யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ கிடையாது, உண்மையிலேயே நமக்குன்னு யாரும் எதிரிகள் கிடையாது, நம்முடைய குணங்கள் தான் நமக்கு எதிரிகள், உள்ளே இருக்கிற உணர்வுகள் தான் நமக்கு பிரதிபிம்பமாக வெளியில் தெரியுது, வெறுப்பே இல்லாமல் எல்லாத்தையும் அன்பால் நிரப்பும் பொழுது நம்ம கண் முன்னாடியும் அன்பு தான் தெரியும், அரக்கம் தெரிய மாட்டான் அப்படின்னார். இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாரும் இன்பமாக வாழலாம். நம்மால் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொன்னார், சார், என் கண்ணுக்கு யாருமே எதிரியாக தெரிய மாட்டேங்கிறாங்கன்னார். அப்படியா அண்ணா, ரொம்ப ஆச்சரியமாக. ஆனால் ஒன்று சார், எல்லார் கண்ணுக்குமே நான் எதிரியாக தெரிகிறேன், அதுதான் ஏன்னு தெரியல அப்படின்னு முடித்தார் அவர். அதனால் நல்லது கெட்டது நமக்கு உள்ளே தான் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும், அன்பு தான் முக்கியம், அதனுடைய மகிமை நமக்கு புரியணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை இன்பமயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: பண்பலையில் இனி நாம் கேட்போம்
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
6: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
5: இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்கக்கூடிய வார்த்தை மடநாகு. மடநாகு அப்படின்னா இளம் பசு அப்படின்னு அர்த்தம். மட பிளஸ் நாகு, மட அப்படிங்கறது இளமையை குறிக்கிறது, நாகு அப்படின்னா பசுவை குறிக்குது. சோ மடநாகு அப்படின்னா இளம் பசு அப்படின்னு அர்த்தம்.
6: உடனிலை வேட்கையின் மடநாகு தழியி ஊர்வையின் பெயரும் பொழுதின் சேர்வுடன் கன்று பயிர் குரல மன்று நிறை புகுதரும். இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகநானூற்று பாடல் வரிகள். இது என்ன சொல்லுது, எதுக்காக நம்ம இப்ப இதை பேசுறோம் அப்படின்னா, மேய்ச்சல் நிலத்தில் இருந்து இளம்

0: பசுக்களை அழைத்து கொண்டு ஊருக்குள் திரும்பும் பொன்மாலை நேரத்தை பற்றி தான் இந்த வரிகள் கூறுது. சோ இந்த வரிகள்ல மடனாகு அப்படிங்கிற வார்த்தை இளம் பசுக்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது.
1: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time on you, we're getting
0: together. இன்னைக்கு இங்கிலீஷ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் அம்லியோரேட். AMELIORATE அம்லியோரேட் அப்படின்னா டு மேக் சம்திங் பெட்டர், அதாவது ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா சீர் செய்தல்.
1: இந்த வார்த்தையை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஹேவ் பீன் டேக்கன் டு அமிலியோரேட் த சிச்சுவேஷன், அதாவது நிலைமையை சீர் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கறதா இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம்.
0: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ரொம்ப அழகான நேச்சுரலான ஒரு விஷயத்த பத்தி, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நீல வானம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வானம் ஏன் நீலமா இருக்கு? உண்மையிலே பாத்தீங்கன்னா வானத்துக்கு கலர் கிடையவே கிடையாது. அப்ப அந்த நீல நிறம் எப்படி வந்துச்சு, அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
0: பொதுவா சன்லைட்டோட கலர் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? ஒயிட், எல்லோ, இந்த மாதிரி ஏதாவது நம்ம மனசுக்கு தோன்றத சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே சன்லைட்டுக்கு வயலட், ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்னு ஏழு கலர்ஸ் இருக்குது. இதுதான் நாம வானவில்லையும் பாக்குறோம். சன்லைட் வந்து பூமிக்கு வரும்போது அது அட்மாஸ்பியர் வழியா டிராவல் பண்ணி வருது. அந்த ஏர்ல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், டைனி மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்கும். இது சன்லைட் வந்து ஸ்கேட்டர் பண்ணும், அதாவது சன்லைட் வந்து எல்லா திசையிலுமா அது வந்து சிதறடிச்சு விடும்.
1: இதுல ப்ளூ லைட் தான் அதிகமா ஸ்கேட்டர் ஆகும். ஏன்னா லைட்ல ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேவ் லென்த் இருக்கும். ப்ளூ லைட்டுக்கு வேவ் லென்த் குறைவு, ஆனா ரெட் லைட்டுக்கு வேவ் லென்த் அதிகம். ஷார்ட் வேவ் லென்த் வந்து அதிகமா ஸ்கேட்டர் ஆகுறதுனால அதுல இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எல்லா திசையிலுமே பரவி நம்ம கண்களுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் ப்ளூ லைட் வர்றதுனால நமக்கு வானம் நீல நிறமா தெரியுது.
0: சோ நீல நிறம் அப்படிங்கறது வானத்தோட ஒரிஜினல் நிறம் கிடையாது. சன்லைட் வந்துட்டு காத்துல பட்டு செதறி நம்ம கண்களுக்கு நீலத்தை பரப்பக்கூடிய ஒரு அழகான அறிவியல் தான்.
1: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவில் 49வது ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை. குமரிப்பண்பலை 101 நாம் இனி கேக்கே எக்ஸ்பிரஸ் கேட்கலாம். கேக்கே எக்ஸ்பிரஸ் கேட்கும் முன்
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
3: போன் 233-066.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
5: கேட்டுக்கொண்டிருப்பது நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ், நியோல் ஜேம்ஸ், அஸ்லாம், தபிதா பாடியிருக்கும் பாடல் தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளை.

0: நிறைவுபெறுகிறது கே கே எக்ஸ்பிரஸ். இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலாப் பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை

0: கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: காலமெல்லாம் கருத்தாய் பேசி கானங்கள் வழியே விலகாத சொந்தமாய் வரும் வசந்த ஒலியலை குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:02. வணக்கம் அன்பு நேயர்களே, செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுது இனிமையாக்கும் கானங்களை கேட்டு மகிழ ஆரம்பமாகிறது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. உங்கள் மனம் விரும்பும் பாடல்தனை கேட்டு மகிழ வேண்டுமா? நமது நிலைய தொலைபேசி எண்கள் இதோ: 260 240 ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290 722. முன்னிணைப்பு எண்ணா 0465 2 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890 325 7039. வாருங்கள் அன்பு நேயர்களே, இசைத்தூரல் காற்றலையில் தவழட்டும். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் எங்கிருந்து கேட்போமா? வணக்கம், வருக.
3: அனைவருக்கும் வணக்கம்.
2: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார் எங்கிருந்து?
3: புள்ளிநகர் ஜெயக்குமார்.
2: சரி,
3: நினைவிற்கும் வரை ஜெயவாய்ச்சியில் உண்டிமேனம் சுஜாதா பாண்டியா அன்பேனி மகிழா கோவிலா அப்படி
2: அப்படியா? சரி, கேட்டுருவோமா? பாடல் கேட்டுருவோம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி,
3: ரொம்ப நன்றி.

sandía. Oye, Ani. Oh, sandía.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை. நேரம் 9:10 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 வசந்த அழைப்புல அடுத்து வரும் அன்பு நேயரியார் என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க கேட்டுருவோமா? வணக்கம், வருக.
3: வணக்கம்.
2: இங்க இருந்து யார் பேசுறீங்க ஐயா, சொல்லுங்க. நாங்க நலமா இருக்கிறோம், எல்லாரும் நீங்களும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறோம் ஐயா. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயாக்கு? நிச்சயமா அந்த பாடல் இதோ வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.
3: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:16:30 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். அன்பு நேயர்களை, கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக நேயர்கள் தெரிவில். இனிமையான கானங்கள் வரும். வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி, நேயர் விருப்ப நேரலை. நிகழ்ச்சியின் அடுத்த நேர சந்திக்கலாமா?

0: வணக்கம், வருக. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், பேசுங்க. வணக்கம், எங்க போயிட்டீங்க? வணக்கம் வணக்கம் கூப்பிட்டே இருக்கிறேன். சரி சொல்லுங்க, நல்லவா இருக்கிற ஐயா, சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் கிருஷ்ண கோயில் இளங்கோ ஐயாக்கு?
1: ஒரு கோடியில் இருமலர்கள் பாடல் வந்து கண்ணன் சன்னிதியில்.
0: கண்ணனின் சன்னிதியில் தொடங்குற அந்த பாட்டு இதோ உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வருது. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:21 ஆயாச்சு. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்லையின் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம், வருக.
4: வணக்கம் மேடம்.
3: எங்கிருந்து யார் பேசுறீங்கய்யா, சொல்லுங்க.
4: சொல்லுங்கய்யா,
3: என்ன படத்துலேருந்து என்ன பாடல் வேணும் ஐயாக்கு?
4: அதுல இருந்து அன்னக்கிளியே உன்னை தேடுதுன்னு தொடங்கக்கூடிய பாடல் மேடம்.
3: சரிங்க, பாடல் கேட்டுருவோம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.

அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நேரம் சரியா 9:27 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக நேயர்கள் தெரிவில் இனிய திரைப்பட பாடல்கள். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலி நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு நேயர் யார் எங்கிருந்து கேட்போமா? வணக்கம், வருக. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்கம்மா சொல்லுங்க. களியக்காவல லில்லிமா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? காட்டுக்குயில் பாட்டு சொல்லிச்சா? நம்முடைய காட்டுக்குயில் என்னது, நம்முடைய குமரி பண்பலை 101, அதுல இருந்து உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ வந்துட்டே இருக்குது, கேளுங்க. நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேரம் 9:33 ஆயாச்சு. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேயர்களை நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாமா? வணக்கம், வருக.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க ஐயா சொல்லுங்க.
5: கோயம்புத்தூர் கர்மத்தம்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்க ஐயா.
5: என்ன ஜானகி அம்மா வந்துங்க குழந்தையாட்ட ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, ருசிகள்கிட்ட போனையும்.
4: சரி,
5: அந்த படத்துல வந்துங்க கண்ணா நீ எங்க அந்த பாட்டு கொடுங்க, நல்லா பாடியிருப்பாங்க, அருமையான பாடல் கொடுக்க.
4: மிக்க நன்றி இணைப்பில் வந்ததற்கு. பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்த் அண்ட் கோவின் 49th அனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20 வரை. குமரி பண்பலை நூற்றஞ்சோடு இணைந்திருக்கிறோம் அன்பு நேயர்களே. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயரை இப்ப சந்திக்க போறோம். அதுக்கு முன்னாடி நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:39 ஆயாச்சு. வணக்கம், வருக. எங்கிருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க?
4: அனைவருக்கும் வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரி.
4: டெய்சிமா
0: சொல்லுங்க, உங்களுக்கான விருப்ப பாடல் எந்த படத்துல இருந்து என்ன பாடல்? பா,
4: ஆனந்தம் படத்துல பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், அந்த பாட்டு போடுங்க.
0: அந்த பாட்டு தான் வேணுமா? ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா டெய்சிமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிம்மா, உங்களுக்காக அந்த பாடல் இதோ வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
4: நன்றி மேடம்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:46 ஆக போகுது. அன்பு தோழியரே, இன்னைக்கு உங்களுக்கான ஹாய் ஸ்நேகிதிய நேர்லையில 1:10 என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, வானில் அரிய நிகழ்வுகளை கண்டு வியந்த நினைவுகள். நிச்சயமா நம்ம அண்ணாந்து பார்த்தோம் அப்படின்னாலே நம்முடைய மகிழ்ச்சிக்கு குறைவே கிடையாது இல்லையா? என்னெல்லாம் அப்படி நீங்க வானத்துல பார்த்து ரசிச்சிருக்கீங்க அப்படிங்கறத இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்க நம்முடைய நிலைய தொலைபேசி எண்கள் இதோ 260-240 ஒரு எண், 290-722 முன்னிணைப்பா 0465-2 செய்துக்கோங்க. அலைபேசி எண்ணும் இருக்குதுங்க, 890-325-70-39. நிச்சயமா பங்கெடுத்துக்கோங்க. வானத்துல நீங்க எதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து ரசிச்சீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படிங்கறத எங்களோட பகிர்ந்துக்கலாம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேர்லை நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு பாடல் கேட்க இணையும் அன்பு நேயர் யார் இங்கிருந்து கேட்டுருவோமா? வணக்கம், வருக.
4: அன்பான காலை வணக்கம் மேடம்.
3: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர், யார் எங்கிருந்து?
4: படம் வந்து தர்மபத்தினி, அந்த படத்துல இருந்து நான் தேடும் செவ்வந்தி பூ இந்த ஒரு பாடலே இந்த காலை நேரத்தில் கேட்க விரும்புகிறேன்.
3: நிச்சயமா அந்தியில் பூத்த பூவை பத்தி காலையில பாட்டு கேட்டிருக்கீங்க, கேட்டுலாம் இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
4: நன்றி, வணக்கம் மேடம்.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா

0: எச்சரிக்கையா இருங்க, அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 9:53. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர்கள் தெரிவில் இனிமையான கானங்கள் வலம் பெறும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், இங்கிருந்து நமக்காக என்ன பாடல் தரப்போறாங்க கேட்டலாமா? வணக்கம், வருக.
3: இனிய காலை வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார், இங்கிருந்து?
3: தென் தாமரகுளத்திலிருந்து செல்வன்.
2: செல்வன் ஐயாக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
3: சக்திவேல் திரைப்படத்துல இருந்து அருள்மொழி
2: முதல் பாட்டு பூல போனோம். நீங்களும் ஒரு பூ பாட்டா கேட்டுட்டீங்க. கேட்டலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.
3: நன்றிமா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அம்பை 16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும். கடுக்கரை ஆர் அகஸ்தியலிங்கம் பிள்ளை அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம். பெருசெல்வ விளை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: இன்றைய வசந்த அழைப்பில் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ வைத்த நேயர்களுக்கும் ஆன்லைன் நியூஸ் ஆன் ஏஆர் ஆப் மற்றும் வானொலியில் குமரி பண்பலை நூற்றொன்றோடு காற்றலையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ் நிறைவு பெறுகிறது. இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலாப் பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தாராபுரம் தாலுகாவில் நாளையும் நாளை மறுநாளும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே பொதுமக்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: முத்தமிழும் முக்கடலும் கொஞ்சம் குமரி மண்ணில் எத்திக்கும் இசை பரப்பும் காற்றலை தோழி குமரி பண்பலை

0: நூற்றொன்று. நேரம் 10:02. சொல்லாடல் திருக்குறள் நேரலை
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா.
3: 1978 வாங்கினால் தந்த நாணயம் இலவசம். எளிய தவணைமுறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: ஆரம்பமாகிறது சொல்லாடல் திருக்குறள் நேர்லை நிகழ்ச்சி. இதுல நான்கு சுற்றுகள் இருக்குது இல்லையாப்பா?
1: ஆமா, நான்கு சுற்றுகளுக்கும் நேர்கள் ரெடியாவே இருப்பாங்க இல்லையா? என்னென்ன சுற்றுகள் உண்டு அப்படின்னு சொல்லிருங்க.
0: குரலும் பொருளும் சுற்று. இதுல உங்களுக்கு பிடித்தமான குரலையும் பொருளையும் சொல்லணும். அடுத்த சுற்று வார்த்தை விளையாட்டு. இந்த சுற்றுல நாங்க தரக்கூடிய குறிப்புகளை வச்சு சரியான வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அடுத்த சுற்று அழகு தமிழ்ச்சொல் அறிவோம் சுற்று. இதுல குரல்ல இருந்து கேட்கப்படக்கூடிய தமிழ் வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல்ல தரணும், நமக்கு சொல்லணும் அவங்க. அப்புறம் பிற மொழி கலப்பின்றி கொடுக்கப்படும் தலைப்பில் பேசும் சுற்று. இந்த நாலு சுற்றும் நம்ம கிட்ட காத்துட்டே இருக்குது.
1: கண்டிப்பா
0: இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க
1: நம்ம தொலைபேசி எண்களை சொல்லிடலாம். 0465 2 என்ற இணைப்பினோடு 2602 4 0 மற்றும் ஒரு எண் 2907 2 2 அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9

0: ஐயன் திருவள்ளுவர் 595வது திருக்குறள். இது ஊக்கமுடைமை அதிகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்குறளுடைய பொருள் என்னன்னா, நீர்ப்பூக்களுடைய தாளின் நீளம் எவ்வளவு இருக்கோ அதே அளவுதான் நீரினுடைய அளவு. மக்களுடைய ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் வாழ்க்கையில அதே அளவுக்கு தான் வாழ்க்கையின் உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் ஐயன் திருவள்ளுவர். குறளும் பொருளும் நம்ம சொல்லிட்டோம். நீர்கள் இணைப்புல வந்துகிட்டே இருக்காங்க, பேசிடலாம்.
1: வணக்கம். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டளை பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: குறள் சொல்லிட்டா?
1: சொல்லலாம். முதல் சுற்றுக்கு ரெடியா இருக்கீங்க?
2: கண்டிப்பா. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருட்கள் தலை. அதாவது நிலத்தில் என்னவாக இருந்தாலும் பூமாதேவி நம்ம எல்லாத்தையுமே தாங்கி பிடிப்பதை போல் நம்ம இகழ்வார கூட நம்மள கோபத்துக்கு கடிந்து கொள்பவர்கள் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சாலச்சிருந்தது என்று வள்ளுவர் சொல்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருட்கள் தலை.
1: முதல் சுற்று அழகா முடிஞ்சது.
0: முடிஞ்சது இல்லையா? இப்ப இரண்டாவது சுற்றுக்குள்ள போயிடலாம். வார்த்தை விளையாட்டு. உங்களுக்கான வார்த்தை நான்கு எழுத்து சொல்.
2: சரி.
0: ஆராதனையின் வேறு பெயர் அது. வ குறிலில் தொடங்கி டு இதுல முடியும். ஆராதனையின் வேறு பெயர்
2: வழிபாடு.
0: அருமை அருமை. அடுத்த சுற்றுக்குள்ள போயிடலாம்.
2: போலாம் போலாம்.
0: இகல் இதனுடைய பொருள் என்ன?
2: இகல்
1: இகல்
2: குறிப்பு கொடுக்கல.
0: இது எந்த திருக்குறள்ல இருக்கு?

0: அப்படிங்கிறத சொல்லிடலாம். 851வது திருக்குறள் இருக்கு, இகலெந்த எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இல்ல, இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய்னு முடிக்கிறார் இல்லையா. அப்ப
1: இகல் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வித்தியாசம்
0: பண்பின்மையால நமக்கு என்ன வரும் அப்படிங்கறத சொல்றாரு. இகல் வேறுபாடு இல்ல,
2: மாறுபாடு.
0: சரியா,
2: கிட்டத்தட்ட
0: நெருங்கி வந்திருக்கிறது.
1: எழுத்துதான்.
0: சரி, இப்போ பிறமொழி கலப்பின்றி பேச உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு இயற்கை. இயற்கை, இயற்கை,
2: இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை. மலை, காடு, செடி, கொடி, இவை எல்லாம் தெரிந்ததுதான் இயற்கை. மனிதன் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். கடல் அலைகள் மற்றும் மலைகள், கரடுமுரடான பாதை. இயற்கை மனிதனுக்கு கற்றுத்தருவது கரடுமுரடான பாதையையும் கூட மனோதிடம் இருந்தால் நீ இலகுவாக கடக்கலாம் என்று. இயற்கை பொதுவாக தனக்குரிய நியதியுடன் செயல்படும். ஆனால் சில சமயம் அதனுடைய நியதியை பிறழ்ந்து சில சமயங்கள் அதை நடந்து கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணமே மனிதன் செயல்படக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். நெகிழிப்பைகளை நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி அதிகமாக நம்ம வந்து சாலைகள்ல இந்த இருசக்கர வாகனமோ மகிழுந்தியோ பயன்படுத்துறதை தவிர்க்கணும். இயற்கையை பாதுகாப்பதுல மனிதனுடைய பங்கு சிறப்பாக இருக்கும் பொழுது மனிதனை இயற்கையும் எந்த பேரழிவு கொடுக்காமல் பாதுகாக்கும்.
0: சரியா, அருமையாக பேசுனீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட
1: நன்றி.
0: முதல் நேரான உங்களுக்கு மனமார்ந்த நன்றி.
2: எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
11: அப்போ கார் வாங்க போறோமா?
10: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
11: வாவ், கிரேட்.
12: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700074.
13: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
14: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
13: போன் 233-066.
15: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
0: நேரம் 10:11 ஆயாச்சு, வேகமா போயிட்டே இருக்குது. அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யாரை இங்க பேசுறீங்க?
16: வணக்கம் மேடம், நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சிக்கு தயாரா இருக்கீங்களா?
16: ஆமா, தயாரா இருக்கேன்.
1: அப்ப முதல் சுற்றுக்கு போயிடலாம்.
16: ஆமா.
1: பிடிக்கும்
16: 6. வாழ்க்கை துணை நலம்.
0: சரி.
16: குறைகள் 55. தெய்வம் கொலா அவள் தொழு நான்
0: கடவுளை
16: வணங்காமல் கனவினைவே தெய்வமாக எண்ணி காலையில் எழுந்து அவனை தொழுது வருபவள் பெய்யென்றால் மழையும் பெய்யும்.
1: அழகா சொல்லியாச்சு. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
0: போயிடலாமா. என்ன

0: வார்த்தை அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கான வார்த்தை ஆறு எழுத்து சொல். வேண்டுதலுடைய வேறு பெயர் இது. பி குறிலில் தொடங்கி நையில் முடியும். நம்முடைய எண்ணம் ஈடேறணும் அப்படின்னு இறைவன் கிட்ட நம்ம வைக்கிறது. இதுக்கு மேல என்ன நம்ம விடையதான் சொல்லி ஆகணும்.
1: எண்ணம்
0: வேண்டுதல் வைக்கிறோம். பி குறில தொடங்கி நையில முடியும். பி
2: நம்ம கோயில்ல போய் இறைவனிடம் வேண்டுங்க, இன்னொரு வார்த்தையும் சொல்லுவான், கூடவே சேர்த்து சொல்லுவான்,
0: நான் நல்ல அப்படி வேண்டிக்கோங்க
2: வேண்டிக்கோங்கன்னு சொல்லுவான், இல்லனா அந்த இந்த வார்த்தையும் சொல்லிக்கலாம்.
0: முயற்சி பண்ணுங்க. பி பி குரில் பி
2: பாப்பா பி பி இருக்கு இல்லையா, அதுல குரில் பி. அந்த வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது.
0: ஆமா ஆமா. இன்னைக்கு சொல்லாடல் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டுல
1: விண்ணப்பித்தல்
0: இல்லையம்மா, நம்ம சொன்னது பி அப்படிங்கிற வார்த்தை தான் சொன்னோம். பரவாயில்ல, நீங்க நல்லா முயற்சி பண்ணீங்க. பிரார்த்தனை அப்படிங்கறதுதான் சரியான விடை, சரிங்களா? சரி,
2: அடுத்த சுற்று.
0: அழகு தமிழ் சொல் அறிவோம் சுற்று. இதுல உங்களுக்கான வார்த்தை ஊழ், அதனுடைய பொருள் என்ன? பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஊழை பழவினை காட்டிலும் மிக்க வலிமை உள்ளவை வேறு எதுவுமே கிடையாது. ஊழை விளக்கும் பொருட்டு மற்றொரு வழியை நம்ம ஆராய்ந்தாலும் அங்கும் தானே முன்வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றார். சரியா? மூன்றாவது சுற்று முடிச்சிட்டோம். அடுத்த சுற்று பிறமொழி கலப்பின்றி பேச தலைப்பு கொடுக்கணும். தலைப்பு கொடுத்துருவோமா?
2: கொடுத்துடலாம்.
0: மழை, அதுதான் உங்களுக்கான தலைப்பு.
2: அழகான தலைப்பு சொல்லுங்க.
1: மழை, மழை, மழையை கண்டு பயிர்கள் எல்லாம் மகிழும்.
0: சரி.
1: வாடின பயிரை கண்டால் மழை மகிழ்ச்சியாக திருத்து ஓங்கி வளரும். அதே போல மழை தண்ணீர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக, விவசாயிகளுக்கும் பயனுள்ளது, மக்கள் குளிக்க குடிக்க எல்லா பேருக்கும் மழை நீர், அது வந்து நமக்கு அமிர்தம் போயிருக்கு. மழை நீர், மழை இல்லாம மனுஷன் உலகத்தில் வாழ முடியாது. எல்லா உலகத்திலும் மழை பெய்ய வேண்டும். அதுக்கு வேண்டி நான் கடவுளை பிரார்த்தனை செய்கின்றேன்.
3: அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில். இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல். ஏஎம்பி ஃபர்னிச்சர்ஸ், ஏஎம்பி
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
9: அப்போ கார் வாங்க போறோமா?
8: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
9: வாவ், கிரேட்.
10: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
11: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
12: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
11: போன் 2330666.

0: ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றுல சொல்லாடல் திருக்குறள் நேர்லை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். அடுத்த நேயர் யார் இங்க
1: சந்திக்கலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
0: யார் யா பேசுறீங்க சொல்லுங்க.
2: அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: நிகழ்ச்சி தயாரா இருக்கீங்களா?
2: ஆமாமா.
1: முதல் சட்டுக்கு போயிடலாம்.
2: 305
0: சரி.
2: வகுளாமை தன்னைத்தான் காக்கும் சினங்காக்க காப்பால் தன்னையே கொட்டுப்படுத்தினான்.
0: சரி.
2: ஒருவன் தன்னை தான் காத்துக்கொள்ள விரும்பன் ஆறு இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் அச்சினம் அவனையே கொடுக்கும்.
0: அழகா திருக்குறளும் பொருளும் சொல்லி முடிச்சிட்டீங்க. அடுத்தது வார்த்தை விளையாட்டுக்குள்ள போயிடலாமா? உங்களுக்கான வார்த்தை நான்கு எழுத்து சொல். நோன்பின் வேறு பெயர் இது. வி குறிலில் தொடங்கி இம்மில் முடியும். ரொம்ப எளிமையான வார்த்தை. வி குறில தொடங்கி இம்மில முடியும். நான்கு எழுத்து வார்த்தை, நோன்பினுடைய வேறு பெயர்.
1: சில பேர் சொல்லுவாங்கல்ல, சனிக்கிழமை தோறும் நான் அந்த நோன்பு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நோன்போட இன்னொரு பெயர்
2: தான்
1: அது. நம்ம நோன்புன்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு இன்னொரு பெயர் தான் சொல்லுவோம் எப்பவுமே.
0: பிடிபடல இல்லையா ஐயாக்கு? சொல்லிடலாமா? விரதம் சரிங்களா? சனிக்கிழமை தோறும் அவங்க அழகா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு, விரதம் இருப்போம் இல்லையா. சரி, இப்போ அடுத்த சுற்று. அழகு தமிழ்ச்சொல் அறிவோம் சுற்று. இந்த சுற்றுல உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா தமியர்.
1: தமியர்
0: தமியர்
2: தமியர்
1: தமியர்
0: தமியர்னா யாரு? இல்லைங்கயா. தமியர்னா அது திருக்குறள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இரத்தலின் இன்னாது மற்ற நிரம்பிய தாமே தமியர் உணல் அப்படின்னு சொல்றார். பொருளை பெருக்க எண்ணி எவருக்குமே தராமல் தாமே, அந்த தமியருங்கிறதுக்கான பொருள் அங்கதான் கொண்டு வர்றார். தாமே தனித்தவராய் அனுபவித்தல் பிறரிடம் கையேந்துவதை விட கொடியது அப்படின்னு சொல்றார். கேட்டவங்களுக்கு கொடுக்காம நம்ம அனுபவிக்கிறது தனித்தவராக சரியா?
1: தமியர்னா தனித்தவர்.
0: சரி,
1: அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
0: பிறமொழி கலப்பின்றி பேசும் சுற்று. தலைப்பு வெயில்.
1: வெயில்
2: என்னமா?
1: வெயில் வெயில்
2: வெயிலா?
1: வெயில்
2: தான். இந்த வெயில் கொடுமையானதே, கொடுமையான இப்ப வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருந்தா கூட இந்த இடையில வந்து நிறைய இடத்துல வெயில் வந்து அடிச்சிருக்கு. வெயில் எல்லாம் வந்து இயற்கையின் அமைப்பு ஜீவாசிகள் வாழ்வுக்கு இது தேவை என்று இறைவன் தெரிந்துதான் படைத்தது. ஆக வெயில் கொடுமை என்று ஒதுங்க வேண்டாம். வெயில் பயன்படுத்திருக்கிறது. இந்த ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கை எல்லாம் வெயிலாலதான் நடக்குது. இதெல்லாம் இயற்கை வந்து நமக்கு பலதரத்துல வெயிலால பயன்படுது. சில இடங்கள்ல வந்து
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி
3: நன்றி. உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
3: போன் 233-066.
4: மற்றும் நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான

0: அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 10:23 ஆயாச்சு. சொல்லாடல் திருக்குறள் நேர்லை நிகழ்ச்சியில இருக்கிறோம்.
3: அடுத்த நேயர்,
2: அடுத்த நேயரை சந்திச்சிடலாமா?
3: சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்க பேசுங்கய்யா?
4: வணக்கம். இனிய சகோதரி இருவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடி இருக்கு, கலீல் ரஹ்மானம்மா.
3: சொல்லுங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு தயாரா வந்துட்டீங்களா?
4: நன்றி அம்மா. அம்மா, வாய்மை 30வது அதிகாரம்,
2: சரி,
4: அதுல 9வது குறள், அதுல வந்து 9வது குறள் 299, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அதாவது விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல, அகத்தில் இருக்கும் இருளை நீக்கி பொய்யாமே விளக்கே விளக்கு ஆகும்னு வள்ளுவர் பிறந்ததை அழகா சொல்லியிருக்காங்கம்மா.
2: அருமையான திருக்குறளும் விளக்கமும் கொடுத்துட்டீங்க ஐயா. இப்போ வார்த்தை விளையாட்டு, உங்களுக்கான சொல் வந்து 4 எழுத்து சொல்.
4: சரியம்மா.
2: அதனுடைய வேறு பெயரா நம்ம சொல்லலாம்னா அர்ப்பணம்.
4: அது வந்து முதல் எழுத்து என்னது?
2: கா,
3: நெடில்.
2: இறுதி எழுத்து கை. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது உங்களுக்கான அழகு தமிழ் சொல் என்ன அப்படின்னா, தேயம். தேயம் வைத்து இழந்தான் அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப தேயம்னா என்னது? இல்லைங்கய்யா, வைத்து இழந்தான் அது சுதாட்டத்துல இழந்து போனதை சொல்லுவாங்க. பொருள் என்னும் பொய்யா விளக்கம், இருள் அறுக்கும் எண்ணிய தேயத்து சென்று. நினைத்த இடத்திற்கு சென்று உள்ள இடையூற்றை கெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர்.
3: அடுத்த சுற்று.
2: ஆமா, அடுத்த சுற்று நமக்கு பெறமொழி கலப்பில்லாம பேச வேண்டிய சுற்று. உங்களுக்கான தலைப்பு மலை.
4: மலை
2: மலை மலை
3: மலை
4: மலை. ஒரு ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு மலையும் ஒரு பிரதானமான இடத்தை குறிக்கிறது. காடு, மலை போன்ற வகை நம் நாட்டுடைய பாதுகாப்புக்கு எல்லையாகவும் இருக்கிறது. மலைகள் இல்லை என்றால் வனங்கள் இல்லை, வனங்கள் இல்லை என்றால் மலைகள் இல்லை. மலைகளை இன்று நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், நம்முடைய வருமானத்திற்காக வேண்டி அந்த மலைகளை நாம் இது பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நாம் வளமாக வாழ வேண்டும் என்றால் மலை வளமும் வேண்டும். ஒரு நாட்டுடைய மலை வளமும் ஒரு நாட்டுடைய செல்வம் தான். ஆகையால் மலை வளத்தை நாம் என்றும் பாதுகாப்போம். மலைகளால் தான் நாமும் நம்முடைய சந்ததிகளும் நம் நாடும் முன்னேறி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய ஒரே குமரி பண்பலைக்கு அன்பு தகுதி இருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி அம்மா. நன்றி.
3: நன்றி நன்றி ஐயா.
2: மிக்க நன்றி ஐயா.
4: நன்றி அம்மா.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை நூற்றொன்றில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி சொல்லாடல் திருக்குறள் நேரலை. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 10:27 ஆயாச்சு.
3: ஒரு நேர் எடுத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம், வாங்க.
3: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: சரி.
4: 81. இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் இரு

0: இல்லத்தில் இருந்து கொண்டு செல்வத்தை பாதுகாத்து வாழ்வதெல்லாம் வருகின்ற விருந்தினரை ஆதரித்து தேவையான உதவி செய்வதற்காகவே பொருள்.
1: குரலும் பொருளும் முடிச்சாச்சு. இப்ப வார்த்தை விளையாட்டுக்குள்ள போயிடலாம் ஐயா. ஐயா
2: தயாரா இருக்கீங்களா?
1: இணைப்புல இருக்கீங்களா? காணாமல் போய்விட்டார்கள். பரவாயில்ல, இன்னொரு நேரம் சந்திச்சிடலாம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், பேசலாம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், இங்க இருந்து யார் பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க.
3: நான் அப்துல் ரவு பேசுறேன் மேடம், காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: இந்த சொல்லக்கூடிய குரல் அதிகாரம் 70 குரல் வரிசை 696 குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுபவ வேட்ப சொலன் வல்லுவன் வகுத்து தரக்கூடிய பொருள். அரசனிடம் பேசுபவன் அவன் அந்த மனமறிந்து காலமறிந்து வெறுப்பில்லாது வேண்டுபவனவற்றை விரும்பும் வகையில் சொல்ல வேண்டும் சொல்லுகிறார் வள்ளுவர்.
1: சரியா, அருமையா சொல்லிட்டீங்க. குறளும் பொருளும் உங்களுக்கான வார்த்தை 3 எழுத்து சொல். ஆமா, கடவுள் பற்றினுடைய வேறு பெயர். கடவுள் பற்ற நம்ம இப்படி சொல்லுவோம்,
3: கடவுள் பக்தியினுடைய இன்னொரு பெயரா?
1: இல்ல, இப்ப நீங்க விடையவே சொல்லிட்டீங்க. கடவுள் பற்று, அதுதான் என்னது? பக்தி. ஆமையா, ஆமையா, இயற்கையாவே உங்களுக்கு அந்த வார்த்தை வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேட்கும் போது. அடுத்தது அழகு தமிழ் சொல் அறிவோம் சுற்றுல உங்களுக்கான வார்த்தை காள். காள், தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றாரே பெற்றாரே காமத்து காழில் கனி. 1280 திருக்குறள்ல சொல்லிருக்கார். காள் அப்படின்னா என்ன? இது நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், ஒரு செடியை வளர்க்கணும்னா இதை போடுவோம் கண்டிப்பா. ஒரு செடி வளரணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும், அதனுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். அது
3: என்னது?
2: செடி வளர்றதுக்கு அது
1: முதல்ல என்ன வேணும், நம்ம என்ன பண்ணணும்?
2: செடி வளர்ந்த பிறகுதான் சூரிய ஒளி தேவை. முதல்ல செடி வளர்றதுக்கு நம்ம என்ன போடுவோம்?
1: வித்து.
2: அவ்வளவுதான், விதை போடுவோம் இல்லையா?
1: காழ் அப்படின்னா வித்து, சரிங்களையா? ஆமாய்யா, ஆமாய்யா. உங்களுக்கான பிறமொழி கலப்பின்றி பேசக்கூடிய தலைப்பு கடல்.
3: கடல்,
1: கடல் போல் பொங்குங்கள்.
3: சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வைத்திருக்கக்கூடிய இடம்.
1: சரி,
3: ஏன் என்று சொன்னால் 3 கடல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மாவட்டம் நம்முடைய மாவட்டம். அந்த 3 கடல்களும் அந்த காட்சியை காண காண கண்கள் விரியக்கூடிய அளவிற்கு மிக மிக அற்புதமான அந்த அளவிற்கு ஒரு வாய்ப்பை, ஏன் மாவட்டத்திலே பிறந்த மக்களுக்கு இரண்டம் கொடுத்திருக்கக்கூடிய வெறும் கடல் என்று சொன்னால் சந்திக்கின்ற வாய்ப்பு வேறு எந்த மக்களுக்குமே கிடைக்காது. அந்த அருமையான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது இந்த உலகத்திலே 3/4.
2: நேரம் குறைவாக இருக்கிறதுனால உங்களுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள்.
1: நிறைய பேசுவீங்க, கரகரன கடல் மாதிரி தான் கொட்டுவீங்கன்னு தெரியும். மிக்க நன்றி ஐயா. நன்றி, நன்றி,
2: நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டு பங்கேற்று மகிழ்ந்த நிகழ்ச்சி
2: சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
4: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா.
6: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், போனிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தந்த நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய்

0: 99 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் & கோ.
1: குமரி பண்பலை நூற்றொன்றில் இனி கேட்கலாம்
2: இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் வடக்கன்குளம் எம் மாணிக்கம் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: சென்ற வாரம் வந்து உங்களுடைய இளமை பருவத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம் சார்.
4: சரி,
3: இந்த வாரம் உங்களுடைய கலை பயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா?
4: கண்டிப்பா தெரியணும்.
3: அதற்கு முன்னாடி உங்களுடைய திருமணம் எந்த வயதுல நடந்தது, எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க சார்.
4: 22 வயசு முடிய போது 23 பிறகு எனக்கு திருமணம். அப்போ அந்த காலம் எங்க அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணு. எங்க அண்ணாச்சிக்கும் என் தம்பிக்கும் காதல் திருமணம். என் மனைவி பேரு சண்முகத்தாய். அவளுக்கு ஊரு சொந்த ஊர் களக்காடு பக்கம் பத்மநேரி. எனக்கு இப்ப இருக்க குழந்தைகள் ரெண்டு, ஒரு ஆண் ஒரு பெண். பெண் மூத்தவா, மூத்தவளை பழையபேட்டையில கட்டி கொடுத்துருக்கேன். இளையது பையன்.
3: 15 வயதுல அப்பா கூட வந்து மகுடாட்டத்தை வந்து கவனிக்கிறதுக்காக போனீங்க. எந்த வயசுல வந்து நீங்க மகுட கலையில வந்து பாட வந்தீங்க சார்?
4: கிராமிய கலையில பாட வந்ததுக்கு காரணம் என்னன்னா, எங்க அண்ணாச்சி கூட போய்கிட்டே இருக்கும்போது.
3: அப்பா கூட தானே முத போனீங்க?
4: அப்பா கூட போயிட்டு, அப்பாவுக்கு ரொம்ப வயசாகி போச்சு இல்லையா, எங்க அண்ணாச்சி ஒரு பாடகர் ஆகிட்டாரு. அப்ப அவரு கூட பின்னாலே போய்கிட்டு இருந்தேன்.
3: அவரும் மகுடாட்டம் தான்.
4: ஆமா, அவரும் மகுடாட்ட பாடகர்.
3: நீங்க அண்ணன் கூட பக்க பாட்டுக்கு போவீங்களா?
4: பக்க பாட்டுக்கு போவேன். மகடம் அடிச்சு
3: மகடமும்
4: அடிப்பேன், பக்க பாட்டும் பாடுவேன். அப்படியே போய்கிட்டே இருக்கும் போதுதான் அவன் சில ஊர்கள்ல, நான் வெளியே காப்பி குடிச்சிட்டு வரேன், கொஞ்ச நேரம் நீ பாடுன்னு என்னைய விட்டுட்டு போயிருவான். அவங்க போயிட்டு காப்பி குடிச்சிட்டு வர்றது வரைக்கும் நான் தான் படிப்பேன். ரெண்டு பக்தி பாட்டுகளை படிப்பேன். அடுத்தால அம்மன் பாட்டு, சுடலகதை, அம்மங்கதை, இப்படி உள்ள பாட்டுகளை கொஞ்சம் கொஞ்சம் அரை மணி நேரம் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. அது வரைக்கும் நான் என்ன படிச்சு அப்படியே மனதுல ஒரு உற்சாகம் ஆயிடுது எனக்கு. அண்ணாச்சி கூட நிக்கும் போதே தனியை செட்டு வைக்கணும்னு எனக்கே ஒரு ஆர்வம் வந்துடுச்சு.
3: எந்த வயசுல தொடங்கினீங்க?
4: நான் 25-26 வயசுல இருந்து தொடங்கினேன். நான் தனி செட்டு ஆகவே
3: 5வது தான் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க.
4: ஆமா.
3: இந்த கதைகள் எல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணுவீங்க சார்?
4: இந்த கதைகள் எல்லாம் படிக்கிறத நீங்க சொல்றத அப்படியே நான் காப்பி அடிச்சேன்னா டக்குனா அடுத்த வாரத்துல அதை சொல்லிடுவேன்.
3: ஒருத்தங்க படிக்கிறத அப்படியே மனசுல
4: மனசுல வச்சுக்கிடுவேன். ஆமா.
3: ஒரு கதை வந்து ஒவ்வொரு நேரமும் நம்ம கோயில் திருவிழாக்கள் எல்லாம் பார்த்திருக்கோம், குறைந்தது 3 மணி நேரம் ஆகும்ல சார் முடியறதுக்கு.
4: ஆமா.
3: ஆனா அவ்வளவுத்தையும் எப்படி மனப்பாடம் பண்ண முடியும் சார்?
4: அவ்வளவுத்தையும் பண்ண முடியாது அம்மா. கதை ஃபுல்லா தெரிகிறது அப்படின்னு சொன்னா, தென்காசில இருந்து திறந்தவெளிக்கு வார ஊர்ல எந்த ஊரெல்லாம் இருக்குங்கறத நம்ம பாடம் பாடுறதுல இத மாதிரிதான் அந்த கதையும்.
3: கதையை மட்டும் உள்வாங்கிட்டு பாடல நீங்களாவே கிரியேட் பண்ணிடுவீங்க.
4: அதுதான் பாடகராக முடியும். எல்லாரும் பாடகராக ஆகிட முடியாது. அதாவது அந்த கதையினுடைய சாராம்சத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவாங்க. எங்க அப்பா வச்சு, எங்க அண்ணாச்சிய வச்சு அந்த சாராம்சத்தை சொல்லி தான் தருவான். அதுல மத்த விரிவாக்கம் பண்ணுறது அது அவன் திறமையிலதான் இருக்கு. அப்படி திறமைப்படுத்தினா,
3: அதாவது நீங்க வந்து எழுதி வச்சு படிக்கிறது இல்ல?
4: எழுதி வச்சு படிச்சது இல்ல. கேள்வி கேள்வி ஞானங்கள்.
3: ஓலைச்சுவடிகளில் தான் முன்னாடி எல்லாம் அந்த கதைகள்லாம் இருக்கும். நீங்க அதெல்லாம் படிச்சது இல்ல?
4: இல்ல இல்ல, ஓலைச்சுவடியே நான் பார்த்ததே கிடையாது. பள்ளிக்கூடத்துல 5 வரைக்கும் வாத்தியார் என் ஆசிரியர். அவரை இன்னைக்கு நான் கும்பிட்டு தான் என் தொழிலே தொடங்குவேன். 5 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஒரே பள்ளிக்கூடத்துல அவங்க அண்ணன் தம்பி 4 பேருமே வாத்தியார். சிந்தாமணி என்ற கிராமத்துல நான் பிறந்தது. அதே ஊர்ல அந்த பள்ளிக்கூடம் 5 வரைக்கும் தான் இருக்கு அந்த ஊர்ல. அந்த ஊர்ல பள்ளிக்கூடத்துல அண்ணன் தம்பிகள் தான் அவங்களே வாத்தியார். அவங்க சொந்தத்துல போய் உள்ள பள்ளிக்கூடம். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்துல படிச்சு அந்த ஆசிரியர் எனக்கு நல்ல முறையில கல்வியில இருந்து இப்படியே நவட்டுவாரு.
3: ஆமா,
4: கிழறது இல்ல, இப்படியே நவட்டிடுவாரு எல்லாத்தையும். மூத்த வாத்தியார்
3: எடுக்கவே
4: மாட்டாங்க. ஆமா, நாங்க அப்படியே சத்தம் போடுறது
3: சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
4: ஆமா தாய், அவள்லாம் ரொம்ப எங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு. அவளை வச்சுதான் நாங்க அண்ணன் 3 பேருமே இந்த தொழில் தான். அதனால அந்த ஆசிரியர்களை முதல்ல வழங்கணும்.
3: உங்களுடைய ஆசிரியர் வந்து அப்படி கிள்ளி எடுப்பாருன்னு சொன்னீங்க. அந்த அடிகளை வந்து இப்ப செதுக்கி இருக்கு இல்ல?
4: அந்த அடியானது அதை நினைக்கும் இல்லையா? அவர் சொல்லி கொடுத்த பாடத்தை மனசுக்குள்ள ஏற்ற தெரியாமத்தானே நாம அவர் அடிக்காங்க அப்படிங்கறத அப்ப உணர தெரியல. அண்ணாச்சி எப்படி படிக்காரு, தம்பி எப்படி படிக்க, வேற ஒரு ஆள் எப்படி படிக்காரு, இப்படின்னு ஒவ்வொருத்தருடைய காம்படிஷனை பாத்துக்கிறது. ராமாயணமோ மகாபாரதமோ மற்ற சுடலை கதையோ அம்மங்கதையோ எல்லா கதையும் முழுமையாக இதுவரையில் யாரும் கற்றது கை

0: மண்ணல் அதுக்கு தான் அம்பையே சொல்லினேன், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவன். எனக்கு தெரிஞ்ச கற்பனைக்கு தகுந்த அளவே நான் படிப்பேன். அந்த கதையை பொருத்தமா தெரியணும்,
1: சுவையாவும் இருக்கணும்,
0: சுவையாவும் இருக்கணும், மக்களுக்கு புரியும்படியாவும் இருக்கணும். ஆமா,
1: எத்தனை மாவட்டங்களுக்கு நீங்க பாட போயிருக்கீங்க சார்?
0: நான் இங்க இருந்து பாம்பே வரைக்கும் போயிருக்கேன்.
1: மாவட்டங்கள் இல்ல, மாநிலமும்
0: போயிருக்கீங்க. என்ன
1: கோயிலுக்கு போவீங்க சார்?
0: இங்க உள்ள ஆட்கள் சுடல கோயில் வச்சிருக்காங்க, அம்மன் கோயில் வச்சிருக்காங்க. ஆமா,
1: என்ன பகுதி சார் பாம்பேல?
0: பாம்பேல கல்யாணிவாடி.
1: தமிழர்கள் நிறைய இருக்காங்க?
0: தமிழர்கள் நிறைய இருக்காங்க. நான் அந்த கல்யாணிவாடி அனுமாநகர் சொல்லி இடம், அங்க நான் போயிருக்கேன்.
1: எத்தனை வருடங்களா போயிருக்கீங்க?
0: கிட்டத்தட்ட போய் 50 வருஷத்துக்கு முன்னாலே போயிட்டேன். அப்பவே எனக்கு ஒரு ஊக்கம் உண்டு தொழில் செய்யறது.
1: அப்போ மகாராஷ்டிரா போயிருக்கீங்க, வேற என்ன மாநிலத்துக்கு போயிருக்கீங்க?
0: வேற மாநிலத்துக்கு 3-6 ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன்.
1: கேரளா. முதல்ல பாட்டு பாடதான் போனீங்க அப்படிதானே? மகுடாட்டத்துல பெண் வேடமிட்டு நடனம் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி நடனம் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வந்தது இல்லையா? எப்படி சார்
0: அந்த மாதிரி நடனம் எல்லாம் ஆடுறதுக்கு? நமக்கு அதுக்கு தகுந்த ஒரு உடற்கட்டு வேணும்,
1: அதுக்கு தனியா ஒரு டேலண்ட் வேணுங்கிறீங்க. ஆளை பார்த்துதான் அதுக்கெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா நடனம் உங்களுக்கு ஆடணும்னு எண்ணமே இல்ல?
0: இல்ல.
1: நடனம் ஆடுறதுக்கு எப்படி ஆட்கள் வந்து தேர்ந்தெடுப்பீங்க சார்?
0: ஆடக்கூடியவன தேர்ந்தெடுக்கிறது சிலவங்க கேப்போம், நாங்க நீ நல்ல பெண் மாதிரியே இருக்க, உனக்கு வேஷம் கட்டி விட்டா நான் படிக்கும் போது ஆட தெரியும், அழகா ஆடுதவங்க.
1: உங்களுக்கு ஒரு ஆளை பார்த்த உடனே இந்த பெண் வேடம் விட்டு ஆடுறதுக்கு இவரு தான் சூட்டா இருப்பான்னு தெரிஞ்சு அவங்கள செலக்ட்
0: பண்ணுவேன்.
1: அப்புறம் நீங்களே பிராக்டிஸ் பண்ணி கொடுப்பீங்க?
0: ஆமா, பிராக்டிஸ் பண்ணி எத்தனை வேற ஆக்கி வச்சிருக்கேன்.
1: உங்களுக்கு அப்ப டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்?
0: அதாவது நான் பாடணும், அவன் அதுக்கு தகுந்தால அந்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு அந்த மெட்டுக்கு தகுந்தால கால் எடுத்து வைக்கணும்.
1: இருந்தாலும் நீங்க இவ்வளவு வருஷங்கள், 60 வருஷத்துக்கு மேல நீங்க வந்து பாடிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஆடவும் தெரியும். உங்களை ஆட விட்டா நீங்களும் ஆடுவீங்க. நீங்க என்னைக்காவது ஆடி இருக்கீங்களா?
0: ரெண்டுதே ஆடி இருக்கு, பெண் வேடம் விட்டே ஆடி இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆயிருக்கிறது களக்காடு பக்கம். ஒரு ஊர்ல ஆட்டத்துக்கு ஆள் வரல, அப்போ அவரு எங்க மாமா என்னைய தாங்குதாரு.
1: மாமாவும் மகுடாட்ட கலைஞர்.
0: ஆமா, மகுடாட். அப்ப அவர் சொல்றாரு, மருமனை என்ன செய்ய, நீங்க தான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். நான் கேட்டதேன் வேஷம், ஒரு 2 இடத்துல நான் வேஷம் கட்டியே ஆடி இருக்கீங்க.
1: உங்க மாமா என்ன சொன்னாங்க?
0: புலிக்கு பிறந்த பூனை ஆகாதாமா, அந்த தொழிலை நிறைவேற்றமில்ல. ஆமா, என்ன என்னைய பாராட்டினார். சரி, நம்ம மருமன் ஒரு பாடகரா இருக்க போயும் இந்த வேஷம் கட்டி ஆடணும்னு சம்மதிச்சாரு, நம்ம மரியாதையை காப்பாத்தினாரேங்கிறது அவருக்கு ஒரு நல்ல மன சந்தோஷம்.
1: அதாவது இந்த கணியான் கூத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலையில வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தினர் தான் பங்கேற்கிறாங்களா, அல்லது எல்லாரும் இப்போ பங்கேற்க வராங்களா, எப்படி சார்?
0: முத ஆரம்பத்திலே கணியானை தவிர மற்றவங்க அந்த கோயில்ல இந்த தொழிலை செஞ்சது கிடையாது. எப்போ 10-40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்ன, இப்போ எல்லா இனத்தார்களும் இந்த ஆடத்துக்கும் படிச்சுக்கிட்டான், பாடத்துக்கும் கூட வந்து படிச்சுக்கிட்டான். எங்க கனியான் தான் பாடணும்னு கணக்கு இல்ல.
1: நீங்க பாடின பாட்டுல உங்களுக்கு பிடித்த பாட்டு நம்ம நேயர்களுக்காக பாட முடியுமா சார்?
0: பாடணுமா? ஆண்டவனா சிவபெருமாரிடத்திலே அம்மை சக்தி பார்வதி ஆரவழி 2 சித்தரும்பை பிடித்து சிமிழிலே அடைத்தாள். அந்த சிமிழிலே அடைத்திருந்த சித்தரும்பு வாயிலே சிவனுடைய அருளால் ஆண்டவன் அளந்தபடியானது. 2 சித்தரும்பு வாயிலே 2 தினையரிசி இருக்க கண்டு அறியாமல் செய்த குற்றம் என் ஆண்டவரே பொறுக்க வேணும் தெரியென்றும் தெரியாமல் செய்த தவறுகளை சிவனே பொறுக்க வேண்டும் என்று கேட்க, அந்த நேரத்தில் ஆண்டவனிடத்திலே சொல்லுகிறார்.

0: கோடு மணிவிளக்கியோடி வாரத்திலே சிவனை நினைத்து முந்தியேந்து நின்றார் நின்றார்.
1: சூப்பரா பாடிட்டீங்க. என்ன கதையோட தொடர்புடைய இந்த பாடல் சார் இது?
0: சுடலனுடைய பிறப்பினுடைய தொடக்கம்.
1: சரி, இப்ப வந்து நீங்க அழகா அந்த சிவன் பார்வதி அந்த கதையே சொன்னீங்க. ஒரு நாளைக்கு அல்லது ஒரு நேரம் ஒரு பூஜைக்கு ஒரு கோயில்ல எத்தனை மணி நேரம் பாடணும் சார்?
0: சில ஊர்கள்ல 3 மணி நேரமும் பாடுறதுக்கு வரும். 1 மணி நேரத்துல முடிச்சிருங்கன்னு ஊர்காரங்களே சொல்லுவாங்க. ஆமாலும் அப்ப எப்படி அந்த கதையை சுருக்கணுமோ அத மாதிரி நான் சுருக்கி பாடி முடிச்சுக்கிடுவேன்.
1: சில நேரங்கள்ல 3 மணி நேரமும் நீங்க தனியா பாட வேண்டியது இருக்கும். ஆனா நீங்க 81 வயதுலயும் நீங்க இப்ப

0: பாடல்லாம் பாடிட்டு இருக்கீங்க, 3 மணி நேரம் நின்னு பாட முடியுமா?
1: தாராளமா பாடுவேன்.
0: தொண்டை வலிக்கிறது, கால் வலிக்கிறது ஒண்ணும் இல்ல, வலிக்காது.
1: அது பரம்பரை தொழிலா ஆகி போச்சு. இல்ல,
0: ஆனா நீங்க 81 வயதிலையும் 3 மணி நேரம் நின்னு பாடணும். இதுலயும் வந்து சாமியாட்டம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா பாடணும்ல?
1: உங்களுக்கு
0: அவரை வந்து இந்த கூத்துக்குள்ள கொண்டு வரணும்?
1: கொண்டு வர எனக்கு என்ன இருந்தது? பொறுமை கிடையாது. இந்த தொழில் பாக்கணும்னா தாயி, நல்ல மனிதனுக்கு பொறுமை வேணும். படிச்சுக்கிட்டே நிக்க போது ஒருத்தர் அங்க இருந்து வருவான், இந்த கதையை அப்படி படி, இந்த கதையை இப்படி படிப்பான். அந்த நேரம் நம்மளும் ஆக்கிரமா பேசிடக்கூடாது. அதுக்குத்தான் நான்

0: வயதில் தொடங்கிய உங்களுடைய இந்த கலைப்பயணம் 81 வயது வரை இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் பல ஆண்டுகள் இந்த பயணத்தை நீங்க வந்து வெற்றிகரமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இன்னும் உங்களுடைய தொழில இதே உற்சாகத்தோட தொடரணும் வேண்டிட்டு நம்ம நேயர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுட்டு விடைபெறுறோம் சார். நன்றி.
1: உண்மையிலே இந்த எனக்கு நல்ல விவரம் தெரியுதுல இருந்து இந்த வானொலி நிலையத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேம்மா. நீங்க என்ன நினைச்சா சார், தென்காசியில இருக்கும்போதே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வானொலி நிலையத்தில ரொம்ப உற்சாகமா கேட்பேன். ஏன் கேட்கிறேன்னா அதுல பல நிகழ்ச்சிகள் வரும், பக்தி பாடல்கள் வரும், மற்ற சொற்பொழிவுகள் வரும். அதனால அந்த வானொலி நிலையத்தை ரொம்ப பிரியப்பட்டு கேட்பேன். இன்னைக்கு வானொலி வீட்டுல இருக்கு, காலையில எந்திரிச்ச உடனே 5 மணிக்கெல்லாம் மேளம் மேலே இசைய போடுதாங்க, அழகாக கேட்பேன். அடுத்தால இந்த பக்தி பாடல் ஒவ்வொருத்தர் பாடுறது எல்லாம் சொல்லுவாங்க. 7:30 வரைக்கும் அந்த நியூஸ் சொல்லுவான், அந்த நியூஸோட முடியும். அந்தாலும் நான் எந்திரிச்சு கடைகளுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்னு போகிறேன். இந்த வானொலியில் இதுவரையில் வந்து நான் பேட்டி கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, ரொம்ப உற்சாகமும் இருக்கு. நன்றி, வணக்கம்.
2: என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றவர் வடக்கன்குளம் எம் மாணிக்கம் அவர்கள், உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, அமைப்பு எஸ் நவரத்னா.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் 10:48 நொடி. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். சின்ன தூரலாய் குமரி பண்பலை நூற்றொன்றின் வழி சாரலாய் திரை இசை. இதய தாமரை இந்த படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோர் பாடியது. பாடல் வரிகள் வைரமுத்து.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அம்பை 16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும் கடுக்கரை ஆர் அகஸ்தியலிங்கம் பிள்ளை அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம். பெருசெல்வ விளை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

அன்பு நேயர்களே, மீண்டும் திரைப்பட பாடல்களை 11:02 ஏக்சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் கடித வழி நேயர் விருப்ப பாடல்களாகவும், 12:10 மனம் நனையும் மதுர மழையாகவும் கேட்டு ரசிக்கலாம். கேட்டு மகிழ்ந்தது திரை இசை, கேட்க வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள், இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை மாநில கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதார பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அரசு மருத்துவமனைகளில் தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் மாலை 3:30 மணிக்கு

0: தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 11:02.

நேரம் இப்போது 11:08. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. குமரி பண்பலையுடன் கடித வழி நீர் விருப்ப பாடல்கள். நேயர்கள் கடிதம் மூலமாக தங்களோட விருப்ப பாடலை எழுதி அனுப்பியிருக்காங்க. இந்த 1 மணி நேரம் அந்த அவங்களோட பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். சரி, நிகழ்ச்சியில் முதலாவதாக மண்டைக்காடிலேருந்து முருகன் என்ற நேயர் கடிதம் மூலமாக கேட்டிருக்காங்க. அன்பேவா திரைப்படத்திலேருந்து TM சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் அந்த நேயருக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் இதோ.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: கடித வழி நேர் விருப்பத்தில் இனிவரும் பாடல் தெய்வமகன் திரைப்படத்தில் TM சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருப்பாங்க. புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: குமரி பண்பலை நூற்றினர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததா சரஸ்வதி சபதம் திரைப்பட பாடல். இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க நாகர்கோவில் மந்திரமூர்த்தி.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நிகழ்ச்சியில் இணைத்திட்ட விலையிலிருந்து சாபி இந்த நேயர் கடிதம் மூலமா கேட்டிருக்காங்க. தாளம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுக்விந்தர் சிங், சோபா சங்கர் பாடிய பாடல்.

0: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.

நேரம் இப்போது 11:37 ஆயாச்சு. குமரி பண்பலை 120 நாம் இணைந்திருக்கிறோம். குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்ந்திருப்பாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா கிறிஸ்து நகர்லேருந்து கார்த்திக் சித்ரா இந்த நேயர்கள் கற்க கசடரா திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பாடலை பாடியவர்கள் ஹரிஷ் ராகவேந்திரா, சின்மயி.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா தோவாளையில இருந்து சண்முகம் சுபா என்ற நேயர்கள் கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க. இந்திரா திரைப்பட பாடல் பாடலை பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம், சீர்காழி சிவ சிதம்பரம் ஆகியோர்.

ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494684458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com. கடிதவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்தில் பிரதீப்குமார் நித்யஸ்ரீ வெங்கட்ராமன் பாடிய பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க இளையான்குடி, இக்பால், கதிஜா, அப்துல் மஜீத்.

0: பூமியில்
1: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
0: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
0: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: கணித வழி நேர் விருப்பத்தில் நிறைவாக ஜீன்ஸ் திரைப்பட பாடல். இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்கும் நேயர் செட்டிக்குளத்திலிருந்து விஸ்வநாத், சக்தி ஆகியோர்.

0: கேட்ட பாடலோடு நிறைவேறுகிறது குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்பு பாடல்கள்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
3: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
6: அப்போ கார் வாங்க போறோமா?
5: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
6: வாவ், கிரேட்.
7: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து பகல் 12:10 மனநுணையும் மதுரமடைந்து தேரல் சபையில் சாரலிசை, 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் கர்ப்பகால ஸ்கேன் பரிசோதனைகள் குறித்து விளக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். பகல் 12:55 திரையிசை. பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா 1:10 ஹாய் ஸ்நேகிதி, இதில் வானில் அரிய நிகழ்வுகளை கண்டு வியந்த நினைவுகள் நேரலை நிகழ்ச்சி பகல் 1:55 பிற்பகல் 2:15 திரையிசை. 2:55 வானிலை இருக்கி பிற்பகல் 3:02 தேனி நிறம் இதில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியில் 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இனிசை நிறம், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள், 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள், இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, 5:16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை ஆர் அகஸ்தியலிங்கம் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் தகவல்களை தெரிக பெரும் செல்வ விலை கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தியிருக்கே 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி, 8:30 9:15 திரையிசை, இன்றிரவு 10:05 நிலா மற்றும் திரைப்பட பாடல்கள் நேர்லை நிகழ்ச்சி. நள்ளிரவு 12 மணி முதல் இன்றிரவு 11 மணிக்கு மனசுமயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியுமறை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலி சார். நிகழ்ச்சியில் முதலாவது அடுத்த வீட்டு பெண் திரைப்பட பாடல் சீர்களை எஸ் கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன் ஆகியோர் பாடியிருக்காங்க. தஞ்சை ராமையதாஸ் வரிகளில், ஆதி நாராயணராவ் இசையில. கண்கள் பேசும் மொழிக்கு வார்த்தைகள் தேவையில்லை, ஒரு பார்வை போதும். அந்த அழகான உணர்வு மனம் முழுவதும் இசையாய் கவிதையாய் மலர்ந்து வரும்.

பதனிதக கண்களும் கவி பாடுதே, நிம்மதக பதனிதக கண்களும் கவி பாடுதே, கண்களும் கவி பாடுதே. மகத நித தனித மகத நித.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
0: போன் 233-066.
2: நேரமில்லை என்று சொல்லும் வாழ்க்கையிலும் காதலுக்கு மட்டும் இதயத்தை மென்மையாக்கும் அந்த உணர்வுக்கு ஒரு நொடி போதும். மனநிலையும் மதுரமழையில் இனி காதலிக்கு நேரமில்லை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
4: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
3: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
4: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
3: கேட்க இணைவோம். நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை

0: தினமும் மாலை 5:02 முல்லை சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
0: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லை சரம்.
2: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது மனமணியும் மதுரமழை தேரசுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து மரகதம் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் ராதா ஜெயலட்சுமி பாடியிருக்கும் பாடல் ர பாலுவின் வரிகள்ல எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில். சிலர் இதயத்தில் வாழ்கிறார்கள், சிலர் கண்ணுக்குழையை குடியிருந்து நினைவாகி விடுகிறார்கள். அந்த இனிய நினைவுகள் இதோ.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: Ponjesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesley Super Speciality Hospital.
5: ஏன் அத்தைக்கு ஆபரேஷன்? அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்.

0: சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார் கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே

0: இல்லாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

மனம் நினையும் மதுரமழையில் இனி செஞ்சுலட்சுமி திரைப்பட பாடல் கண்ணசலா ஜிக்கி பாடியிருக்காங்க. பாபநாசம் சிவன் வரிகள், எஸ் ராஜேஸ்வர ராவ் இசையில். தெய்வீக உணர்வால் இணைந்து பக்தியோடு உச்சரிக்கப்படும் ஒவ்வொரு நாமமும் மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தருகிறதாம்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
6: ஏமா, காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
7: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
6: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
8: என்ன ஹெல்மெட்?

0: ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: போவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
3: நேரம் இப்போது 12:32, 26 மனநனையும் மதர்மழையில் இனி கர்ணன் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில். உண்மையான உறவுகள் இரத்தத்தில் மட்டும் பிறப்பதில்லை, அன்பிலும் நம்பிக்கையிலும் தியாகத்திலும் உருவாகின்றன. அந்த அன்பின் ஆழத்தை உணர்வோமா?

மனம் நினையும் மதுரமழையில் நிறைவாக நிச்சயதா மூலம் திரைப்படத்திற்காக பேசிய சில பாடியிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். மணமாலை என்பது மலர்களின் அலங்காரம் மட்டுமல்ல, இரு இதயங்கள் இணையும் மங்களமான தருணமே வாழ்வின் அழகான தொடக்கம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது மனநனையும் மதுரமழையது தேரசபையில் சரளிசை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹர்ஜே மீனா வைரமுத்து. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவு சின்னத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 நாட்களில் சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத்

ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உட்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாராக்காராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதியுதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார்.
ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேஹர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின்போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019

0: 1975 ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி சந்த்வா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30ஆக அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-11 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா, டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30ஆக அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: மணி 12:50 நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை நூற்றொன்றோடு. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: phone 233-066.
1: உடலும் மனமும் நலம் பெற வலம் வரும் நிகழ்ச்சி கேட்கும் முன்
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: நலமாய் வாழ்வோம்.
7: கர்ப்பகால ஸ்கேன் பரிசோதனைகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
8: கர்ப்பகாலத்தில் முக்கியமா 4 ஸ்கேன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. அது வந்து டேட்டிங் ஸ்கேன், என்டி ஸ்கேன், அனோமலி ஸ்கேன் அண்ட் க்ரோத் ஸ்கேன். இப்ப டேட்டிங் ஸ்கேன்னா என்னன்னா பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆனோன்னு 7-8 வீக்ஸ்க்குள்ள அவங்க வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஸ்கேன் பண்றதை டேட்டிங் ஸ்கேன் சொல்லுவாங்க. இதுல சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து

0: ரெகுலராக இருக்கும் இல்லை டேட் மறந்து போயிருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கேன் பண்ணும்போது அவங்க எத்தனை வாரம்னு கண்டுபிடிக்கலாம், அப்போ அவங்க டியூ டேட்டும் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆன உடனே அந்த ப்ரெக்னென்ட் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கா வெளியே இருக்கா, அது எக்டோபேக்னு சொல்லுவாங்க, அது கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ரெட்ட குழந்தைகள் இருக்கான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பத்தில் ஏதாச்சும் கட்டிகள் இருக்கான்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்றா பார்க்கும்போது அதுக்கு தக்கன மாதிரி ட்ரீட்மெண்ட் மகப்பேறு டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது என்டி ஸ்கேன். என்டி ஸ்கேன் வந்து ரெண்டாவது ஸ்கேன். இது வந்து 11 வாரத்திலேருந்து 13 வாரம் 6 நாளில் பண்ணுறது. இது வந்து குரோமோசோமன் அனோமலிஸ், ட்ரைசோமன் அனோமலிஸ் இருக்கிற டிடெக்ட் பண்ணுற ஒரு ஸ்கேன். இந்த ஸ்கேன் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் அந்த லெவல்ஸ் வந்து வேரியேஷன் இருந்துச்சுன்னா அதுவும் உங்கள் டாக்டர் கிட்ட பேசி நீங்கள் அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி உங்கள் மகப்பேறு டாக்டர் சொல்லுவாங்க. அடுத்தது அனோமலிஸ் ஸ்கேன். 18 வாரத்துலேருந்து 20 வாரத்துக்குள்ளே பார்க்குறது. நார்மலாக அது முக்கியமாக 5 மாசம் ஸ்கேனுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டார்கெட் ஸ்கேன். இது வந்து உங்கள் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய தலையிலிருந்து கால் வரைக்கும்க்குள்ள பார்ட்ஸை ஃபுல்லாக கிளியராக பார்த்து அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, வளர்ச்சி ஏதாச்சும் இதாக குறைபாடுகள் இருக்கான்னு பார்த்து அதுக்கு தக்கன மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்கள் கைனகாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து க்ரோத் ஸ்கேன், வளர்ச்சி ஸ்கேன். இது 28 வாரத்துலேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து பண்ணும்போது உங்கள் குழந்தைய நல்லா இருக்கா, தண்ணி அளவு நல்லா இருக்கா, நஞ்சு கொடி எங்கே இருக்குது, பிளாசண்டா எங்கே இருக்குது, இதெல்லாம் பார்த்து உங்கள் குழந்தையோட க்ரோத் வந்து நம்ம வந்து பார்த்து அது தக்கமாக இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை உங்கள் மகப்பேறு டாக்டர் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கேன்ஸ் எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்கள் மகப்பேறு டாக்டர் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: கர்ப்பகால ஸ்கேன் பரிசோதனைகள் குறித்து விளக்கியவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

0: அன்பு தோழியரே, இது உங்களுக்கான நினைவுக்கு. 1:10 ஹாய் சிநேகிதியே, நேர்லை நிகழ்ச்சி காத்துட்டே இருக்குது. இந்த நிகழ்ச்சியில வானில் அரிய நிகழ்வுகளை கண்டு வியந்த நினைவுகள் குறித்து நீங்க பேச வரலாம். நிச்சயமா நம்ம எப்பவும் சரி, காலையிலயும் சரி, மாலையிலயும் சரி, இரவுலையும் சரி, நம்ம அண்ணாந்து பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு நமக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா? அப்படி நீங்கள் வந்து வானத்தில் ரசித்த அந்த நிகழ்வுகள், அது பறவைகள் கூட்டமாக பறந்து போகிறதா இருக்கலாம், நிலவாக இருக்கலாம், விண்மீன்களாக இருக்கலாம், அல்லது வானவில்லாக இருக்கலாம், நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க, எப்பப்போ பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க, இப்போவும் அதற்கான நேரம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பற்றி எங்களோட நீங்கள் பேசலாம்.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: இதே மினிக்க ஒரு இனிய பாடல், கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது, வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: நேரம் பகல் 1:01. குமரி பண்பலை 101 இது சேதி தெரியுமா பகுதிக்கான நேரம். சேதி அறியும்
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா.

0: நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யன்காடு நாகர்கோவில். கால் 9500700774.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: சந்திராயன் 3 இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் வெற்றியின் மைல்கல்லாக விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் இன்று. ஆமாங்க, July 14, 2023 GSLV Mark 3 M4 ஏவுகலன் வழியாக ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் நிலாவின் ஆய்வுக்காக செலுத்தப்பட்டது இந்த விண்கலம். நிலாவின் சுற்றுப்பாதைக்குள்ள நுழைஞ்சு நிலாவினுடைய தென்முனையில August 23, 2023 தரையிறங்கி பெரிய வெற்றியை நமக்கு கொடுத்துச்சுங்க. நிலவின் தென்முனையில முதன் முதல்ல தரையிறங்கிய நாடாக நம்முடைய இந்திய தேசம் பெருமகிழ்ச்சி பெற்ற தருணம் அது. நிலவின் தென்முனையை அடைஞ்சதோட சந்திராயன் 3 பிரக்ஞான் தரையுறுதி அப்படியே நிலாவோட தரையில இறங்கி அந்த சூழலை எல்லாம் படம் எடுத்து நமக்கு அனுப்பிச்சு. இந்த ஆய்வோட அடிப்படையில நிலவின் தென்முனையில கந்தகம், அலுமினியம், கால்சியம், இரும்பு, குரோமியம், டைட்டானியம், மாங்கனீசு, சிலிக்கான் போன்றவை இருக்கிறத நம்மளால அறிஞ்சிக்க முடிஞ்சது. சரி, விண்வெளி ஆய்வு இந்த வெற்றிகள் நமக்கு நிலவை பத்தி சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு தெரிஞ்சுப்போமா? நிலா அப்படிங்கறது உண்மையிலேயே வட்ட வடிவமா இல்லைங்களா, தட்டையானதா தான் இருக்கு. நாம பாக்குறது நிலவோட ஒரு பகுதி மட்டும்தான். நிலாவை ஒருபோதும் முழுமையா பார்க்கவே முடியாது. அதாவது 59% பகுதியை தான் நம்மளால பார்க்க முடியும். நிலவில் மீதமுள்ள 41% அந்த பகுதிக்கு போனா நம்மளால பூமியை பார்க்க முடியாது. நிலாவில் நிறைய பள்ளங்கள் இருக்கு. அவையெல்லாம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால கோள்கள் மோதியதால உருவானதான். இவற்றிற்கு விஞ்ஞானிகளோட பெயரையும் நிறையவே சூட்டியிருக்காங்க. நிலா பூமியை சுற்றி வர்றது நமக்கு தெரியும் தானே. நிலாவினுடைய சுழற்சி பூமியின் சுழற்சியை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் 1.5 மில்லி விநாடிகள் குறைக்குதுங்க. நிலவு அந்த இடத்துக்குள்ள நிலவுக்குள்ள போய் விண்கலத்தை இறக்கிய 4வது நாடு. அதே சமயத்தில் தென்பகுதியில் விண்கலத்தை தரையிறக்கிய முதல் நாடு அப்படிங்கிற பெருமை சேர்த்த சந்திராயன் 3 நிலவில் இறங்கிய அந்த புள்ளி எங்க போய் இறங்கிருச்சு இல்லையா, அந்த புள்ளிக்கு சிவசக்தி புள்ளி அப்படின்னு பேரும் கொடுத்துருக்காங்க. சந்திராயன் 3 மாதிரி இன்னும் பல சாதனைகள் தொடரணும் அப்படின்னு மனசார வாழ்த்துறதோட நிலவை அதனுடைய அறிவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமாக ரசிப்போமா?
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
0: ரமணி ஸ்கோடா நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யன்காடு நாகர்கோவில். கால் 9500700774.

காற்றலை வழியே இன்பம் தரும் கானங்களின் ஊற்றலை இனிய குமரி பண்பலை நூற்றொன்று. நேரம் 1:10:30. வணக்கம் அன்பு நேயர்களே, நாளும் நமது குமரி பண்பலை நூற்றொன்றில் தோழியர்தம் கருத்தலைகளால் மனம் மகிழும் களம் இது. ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சி. வானம் நமக்கு சொல்லும் வாழ்வியல் ஆயிரம் ஆயிரம். விண்மீன்கள் வலம் வருகின்ற வெளிவீதி, வெள்ளி நிலவு மேகத்தேரேறி உலா வரும் போது அள்ளித்தரும் ஆயிரம் எண்ணங்கள் அவரவருக்கு ஏற்ப. அப்படிதானே, இன்று வானில் நீங்கள் கண்டு வியந்த அரிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வாருங்கள் அன்பு தோழியரே. நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. முன்னிணைப்பு எண்ணா 0462 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. சிறு வயது முதல் வானில்

0: கண்ட வியந்த காட்சிகள் என்னென்ன சொல்லுங்களேன். வந்துட்டே இருக்காங்க தோழியர். வணக்கம், வருக.
1: வணக்கம. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்கம்மா? சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கும்மா, சொல்லுங்க. வானத்தை பார்த்து அப்படி நீங்க வியந்த காட்சிகள் எல்லாம் சொல்லுங்களேன் எங்களுக்காக. சரிம்மா.
1: அப்ப வந்து பால் நட்சத்திரம் அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க. வானத்துல வந்து நம்ம இரவு நேரத்துல கரண்ட் இல்லாத நேரத்துல அப்ப வந்து நமக்கு கரண்ட் இல்லாத இருக்க நேரத்துல நம்ம முட்டத்துல நம்ம சொல்லுவாங்க.
0: சரி சரி.
1: ஆமா, அந்த நட்சத்திரம் இன்னை வேற அதை பார்த்துட்டுதான் இருப்பேன். அது பார்த்து தானா இருக்கும். அந்த நட்சத்திரமும் நல்லா புரிஞ்சு நான் செய்ய அதை பார்த்து தெரியாது தெரியான்னு பார்ப்பேன். சில நேரங்கள்ல நேரத்தை தெரியும், சில நேரங்கள்ல 10 மணி 11 மணிக்கு மேலதான் தெரியும்.
0: மாடி
1: அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அதுபோல கார்த்திகை மாசம்னா நிறைய சில அபூர்வ நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமா.
0: சரிம்மா, நீங்க பார்த்தத கேட்டத எல்லாத்தையும் ரசிச்சதெல்லாம் சொல்லிட்டீங்கம்மா, நன்றிம்மா.
1: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்மா, பேசுங்கம்மா.
2: வணக்கம் மேடம், நாங்கள் சென்னையிலிருந்து ராஜஸ்ரீ பேசுறேன்
0: மேடம். ராஜஸ்ரீம்மா சொல்லுங்க.
2: மேடம் வந்து ராத்திரி வந்து நிலவு பௌர்ணமி நிலவு வந்து பாத்துக்கேன், ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அந்த நிலவுல இருந்து நாங்க சின்னதுல வந்து நாங்க கூட்டு குடும்பம் அடிக்க நேரத்துல வீட்டுல நடு மத்தியம் பெரிய முச்சமா இருக்கும், அதுல இருந்து சோறு சாப்பிட்டு இருக்கோம். அப்படி அந்த நிலவை பார்த்து ரசிச்சு சாப்பிட்ட காலங்கள். அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம நான் கூடுதல அதெல்லாம் கவனிச்ச மாட்டேன் மேடம். என்னாலும் சில போன காலத்துல வந்து மேல பாக்க நேரத்துல
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சி. இப்பவும் ரசிக்கணும், அதுக்காக தான் சொல்லிருக்கோம். நன்றிம்மா. நன்றி.
2: ஆமா மேடம், இப்போ நான் பார்த்து ரசிச்சிருக்கேன்.
0: சரிங்கம்மா. நன்றி. நன்றி. நிச்சயமா நம்ம எல்லாருமே நம்ம வானத்தை அண்ணாந்து பார்த்து ரசிக்க தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய நினைவுகள் வந்து என்ன செய்யும், ஒரு சுகம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனசு லேசாயிடும், பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படிதான் தோழியர் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை எடுத்துக்கலாம்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா நாகர்கோவில் ஹைவே திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு நாகர்கோவில். கால் 9500700774.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
7: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
6: போன் 233-066.
8: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
9: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
10: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
9: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம்.

0: திறன்மிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது தோழியர் என்ன சொல்கிறாங்க, அவங்க வானத்தில் எதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுடலாமா? வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்மா. ம், நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்ராஹிமா?
3: ம்,
2: சரிம்மா, சொல்லுங்க.
3: ஓட்டமா
2: ஓடி வந்துருவோம் இல்ல எல்லாரும் வெளியில.
3: அதான் முதல் முதல் அதிசயமா பார்த்தோம்.
2: சரிம்மா,
3: இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கோள்கள் எல்லா 6 கோள்களும் ஒரே நிலவு கடத்தல ஒரே லைன்ல வந்துச்சு. நல்ல சிகப்பா ஒண்ணு, நல்ல மஞ்சையா ஒண்ணு, இது வந்து 1 மாசமா இருந்தது. அது நான் பார்த்திருக்கேன். டெய்லி பார்ப்போம், ராத்திரி ஆன உடனே அந்த வெளியே வந்து அதே இது இதெல்லாம் இத்தனை வருஷத்துக்கு ஒருக்கேதான் வரும் அப்படின்னு சொல்லி போட்டு விடுவாங்க.
2: நிலவு மட்டும் இல்ல, கோள்கள் எல்லாம் ரசித்த அந்த வண்ணங்கள் இல்லையா, அது கூட மறக்காம இருக்கு.
3: ஒரே லைன்ல அது பேப்பர் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. சொன்னேன் நானு, நாங்க வந்து அதை வந்து பார்த்தோம். அது நல்ல சிகப்பா ஒண்ணு இருக்கும், ஒண்ணு எல்லோ கலர், நல்ல பளிச்சுன்னு எல்லோ கலர்ல, ஒண்ணு நல்ல ஒயிட் கலர், அது எல்லாமே இதெல்லாம் லைனா அது 1 மாசமா அது இருந்தது. அதை நாங்க வந்து
2: ரசிச்சு பாத்திருக்கீங்க இப்ராஹிமா? சரிங்கம்மா.
3: இப்பவும் அப்பப்பும் இதுல போடுவாங்களே, நிலவுக்கு நல்ல சிவப்பா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பாத்திருக்கேன். சில நேரங்கள்ல ஏதாவது இந்த ஒளி படும் போது நிலவு வந்து நல்ல நல்ல
2: பெரிய நிலவா தெரியும் இல்லையா,
3: தெரியுது. இப்போ ஒரு 2-3 மாசம் முந்தி கூட அதை நான் பாத்திருக்கேன்.
2: சரிம்மா, நன்றிம்மா, நன்றி. வணக்கம், பேசலாம். யார் பேசுறீங்கம்மா, இங்க இருந்து பேசுறீங்க, சொல்லுங்கம்மா.
4: பெரியவளையில இருந்து விஜயா பேசுறேன். அதான் நான் வானத்தை பார்த்து ரசிச்சதா சொல்றேன் மேம். அத இயற்கை நமக்கு தந்த அரிய பொக்கிஷம் நாம் அனைவருக்கும் ஒரு குடையாக காட்சியளிக்கிறது. வான்நிலாவை பார்க்கும் போது அம்மாவின் ஞாபகம், மூன்றாம் பகவான் நெற்றியில் இருப்பது போன்ற அழகு, அமாவாசை இருள் விண்மீன்கள் கூட்டம் கூட்டமாக நகரும் அழகு, மலைமேகங்கள் இறைவி வானிலாவுக்கு வட்டப்பாத்தி அமைப்பு அழகு, வானில் தோன்றும் வானவில் அதன் வண்ணங்கள் மிகவும் அழகு, பறவைகள் வலசை போகும் காட்சி பார்ப்பதற்கு இனிமை. இன்னும் சொன்னா நிறைய சொல்லிடலாம்.
2: எல்லாத்தையும் நீங்களே முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க இல்லையா? ஆனா உண்மையிலேயே நீங்க நல்லா ரசிச்சிருக்கீங்க, அத கவிதையாவும் படிச்சிருக்கீங்கம்மா. மிக்க நன்றி, மகிழ்ச்சிமா.
4: நன்றி மேம், நன்றி.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் 0.5% வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
2: நிலவை பார்த்து ரசித்ததுலேருந்து எல்லாத்தையுமே தோழியர் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வானில் அரிய நிகழ்வுகளை கண்டு மகிழ்ந்த அனுபவம். அடுத்து வரும் தோழி என்ன சொல்கிறாங்க கேட்போமா? வணக்கம், வருக.
12: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க, சொல்லுங்கள் சகோதரி. சொல்லுங்கம்மா, யார் பேசுகிறீங்கம்மா?
12: பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கும்மா, நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா.
12: நான் வானத்துல பார்த்து அதிசயமா பார்த்தது அப்படின்னா, உன்னால தொண்ணூறு தொண்டு நேரத்துக்கு நேரம் ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு மீட்டிங்க,

0: ஓ
1: கிராமங்கள்ல.
0: ம்
1: அது முடிச்சு ஒரு வீட்டு திண்ணையில, ஒரு குடிசை வீட்டு திண்ணையில உட்கார்ந்துருக்கும்
0: ம்
1: ஒரு 8 9 மணிக்கு மேல.
0: ம்ஹும்
1: அப்ப வந்து தூரத்துல என்ன ரொம்ப வெளியே அதன் இருக்கும், ஃபுல்லா வானம் தெரியும்,
0: ம்
1: கூட்டமா நட்சத்திரங்கள் கொட்டுது.
0: ஓஹோ ம்
1: அப்படி கொட்டுறது பார்த்தோம்னா ஒரு வயசுல ஒரு எதிர் திண்ணையில இருந்தவர் சொல்றாரு,
0: ம்
1: எங்கேயோ கூட்டமா மக்களை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னாரு.
0: ஓ
1: எனக்கு அது கேட்டவொன்னு அதிசயமா இருந்தது. பசங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வானத்துல, ஒவ்வொருத்தவங்களும் பிறந்த உடனே ஒவ்வொரு நட்சத்திரம் வானத்துல பிறந்திருக்கும்.
0: ம்
1: அது கூட்டமா இவருக்கு எதிர்ப்பு பட்டப்படி கணங்கள் ஆகுவாங்க.
0: ஓ
1: அது அது மாதிரி கொஞ்ச நாள் இருக்கு வருடத்துல ஒரு பெரிய அறிவு மாதிரி. இது அப்ப இப்ப எல்லாம் நடக்குமோ அப்படின்னு
0: எப்போனாலுமே அந்த ஞாபகம் வரும்போது நமக்கு ஒரு வலி இருக்கும் இல்லையா? சரிம்மா சரிம்மா, உங்களுடைய நினைவை பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றிம்மா. வணக்கம், வருக. யார் பேசுறீங்கம்மா? எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க, விட்டு விட்டு கேக்குது. ம் நல்லா இருக்கும்மா, நீங்களும் நல்லா இருக்கீங்க தானே? ம் சவரி அம்மாள் சொல்லுங்க, வானத்துல நீங்க என்னெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல? அப்ப அதையும்
2: பார்த்தது அந்த டைம்ல வானவில் மேம், அதுல இருக்க கலர் எல்லாம் என்னவும் முடியாது, அதை பார்த்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அழகா இருக்கு மேம்.
0: சரிப்பா, ரசிச்சிருக்கீங்க.
2: வானவில் விட நட்சத்திரங்கள் அதான்
0: முடியாது.
2: பிள்ளைங்க இதை எண்ணி பார்ப்போம், கொஞ்சம் அது அப்புறமா ஏறம் பெண்போம் பாத்தீங்களா மேம்?
0: இரவுல ரொம்ப நல்லா தெரியும் நமக்கு. சரிங்கம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி சகோதரி, நன்றி.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 1:24:30 ஆயாச்சு. இன்னும் ஒரு தோழிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம ஒரு பாடல் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம், வருக அன்பு தோழி, யாரு இங்கிருந்து?
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுங்கம்மா.
5: நல்லத
0: வந்து திரும்ப திரும்ப நினைக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி கிடைச்சிட்டே இருக்கும், நம்ம எனர்ஜெட்டிக்காவே இருப்போம் இல்லையா? அதுக்காக தான்
5: மகிழ்ச்சியா இருக்கு. அந்த தலைப்புகள் பேசும்போது எல்லாருக்குள்ளடையும் ஒரு திருப்போடி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சரிப்பா சொல்லுங்கப்பா.
5: வாகனம் போகும் கூடவே நானும், நான் மட்டுமல்ல என் கூட வான நட்சத்திரமும் நிலாவும், மற்றும் பல அழகான நினைவுகளும். இது எனக்கு தினமுமே நடக்கக்கூடிய விஷயங்கள்.
0: சரிமா,
5: இரவுதான் கடைய முடிட்டு போவேன். அப்ப போகும்போது அந்த நான் இங்க இருந்து பாதி தூரம் போகும்போது நிலா எனக்கு வலது பக்கம் இருக்கும், பாதி தூரத்துக்கு அப்புறம் நிலா இடது பக்கம் இருக்கும். நான் அத போகும்போது பாத்துக்கிட்டே போவேன். அது அந்த ஒரு அந்த தருணங்கள், அழகான நினைவுகள், அதை பார்க்கும்போது நமக்குமே ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு மட்டும் இல்ல, எண்ணங்களுமே பாசிட்டிவா வரும். அந்த இதை பார்த்துட்டே நம்ம போகும்போது, இதை இயற்கையா ரசிச்சுட்டு போகும்போது, வேற எண்ணங்கள் இல்லாம நமக்கு எந்த எண்ணமுமே மனசுல தோணாம சந்தோஷம் மட்டும்தான் வரும். அத அப்படியே ரசிச்சுக்கிட்டு போகல. அது மாதிரி ஈவினிங் நம்ம போறோம்னா ஒரு 5 மணி 6 மணி டைம்ல போனா இந்த பறவைகள் அத்தனையுமே இந்த வி ஷேப்ல போகும் பாருங்க, அடா அடா அடா, அத பாக்குற அழகு இருக்கே,
0: எவ்வளவு ஒற்றுமை, எவ்வளவு அந்த இடைவெளியை கணிச்சு அவங்க பறந்து போறாங்க பாருங்க இல்லையா.
5: நன்றி.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: ஒரு மணி 31 நிமிடம் 30 நொடிகள் ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றுள்ள ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி இது. தோழியர் அவங்க வானத்தில் பார்த்து ரசித்ததை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமாக இது மதியான வேலையாக இருந்தால் கூட அந்த நிழல்கள் பாட்டை கேட்கும்போது நம்மளோட மனசு அப்படியே லேசாகி பறக்குது இல்லையா? அதுதாங்க எண்ணம் உயர்வாக வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த உயர்வான எண்ணங்களுக்கு நமக்கு பதியம் போடுற இடம் நம்ம அண்ணாந்து பார்க்கக்கூடிய அந்த வானம் தான். அதில் ஏகப்பட்ட நினைவுகள் எல்லாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி நினைவுகளோட வரும் அடுத்த தோழியை சந்திக்க போகிறோம். வணக்கம், வருக.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், நீங்கள் இருந்து யார் பேசுகிறீங்கம்மா சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கோம்மா, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். சொல்லுங்கம்மா, யார் பேசுகிறீங்கம்மா?
6: ம், சொல்லுங்க.

0: சந்திர கிரகத்து அன்னைக்கு எக்ஸ்ரே வச்சு பாப்போம் மேடம்.
1: அப்படியா?
0: நல்லா செய்யணும் தெரியும்.
1: ஓஹோ, சரி. சின்ன பிள்ளையில நிறைய விளையாடிருப்போம்ல, அந்த வெயில வந்து நம்ம அப்படியே இதில் குவிச்சு பேப்பரில் வந்து தீ பிடிக்குதா அப்படின்னு பார்க்கறது, அந்த அது அந்த இது வழியாக நம்ம வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம படங்கள் நம்ம ஃபிலிம்ஸ் எல்லாம் அந்த அந்த வெளிச்சத்து வழியாக விட்டு அப்படி பார்க்கறது, அதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லை இல்லையா?
0: பண்ணிருக்கோம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா. பாட்டி உள்ளேருந்து
0: பாட்டி உட்கார்ந்த மாதிரியே இருக்கும்.
1: பாட்டி உள்ளேருந்து வடை சுட்டு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிடுறது இல்லை. அப்படி சரிப்பா. சரிம்மா சரிம்மா சரிம்மா, மகிழ்ச்சிம்மா. நன்றி. நன்றிம்மா. தொடர்ந்து பாருங்கம்மா, நம்ம இயற்கைக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மூச்சிலேருந்து எல்லாம் எளிமையா இருக்கும். நிச்சயமாம்மா. நன்றிம்மா.
2: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
3: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
2: தோல் நோய்கள்,
3: வயிற்று செரிமான கோளாறுகள்,
2: மூட்டுவலி வாதம்,
3: சுவாச கோளாறுகள்,
2: மூலம்,
3: தலைவலி மைக்ரேன்,
2: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
3: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
3: 9443693100.
1: வணக்கம், பேசலாம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சகோதரி? சுதா, எத்தனை வணக்கம்.
4: அது ஓடி வர விட நேரத்துல அந்த நிலா வந்து நம்ம பக்கத்துலயே நிச்சயமா இருந்துச்சு. அது பிறகு இங்க இருந்து பாத்துட்டு அடுத்த திருச்சி வருவோம். அந்த மாதிரி ஓடி ஓடி ஓடி ஓடி இருப்போம். அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சாப்பாடு கூட கொடுக்கணும்னாக்கா நிலாவை பார்த்துதான் நம்ம சாப்பாடு வர நிலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும், அதாவது நட்சத்திரத்தை எண்ண தொடங்கும் பார்த்துவாங்க. இப்ப கூட வந்து இந்த வீட்டு சைடுல பார்த்து அந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்துல ஒரு கலர், சூரியன் மறையும் போது ஒரு கலர் அட்டகாசமா இருக்கும்.
1: அவ்வளவு அழகு அழகு அழகு. ஆமா,
4: அப்படி இருக்கும். பஸ்ல எல்லாம் போகும்போதும் சரி எதுக்கும் சரி நம்ம வீட்டு சைட்ல இருந்து பாக்கும்போது
1: சூரிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அந்த மலைக்கு நடுவுல அப்படியே உள்ள போற மாதிரி எல்லாம் பாக்கும்போது,
4: அதாவது இப்ப கூட நம்ம பௌர்ணமி முழு நிலவு இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க அந்த கோயிலுக்கு பௌர்ணமிக்கு அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்துல அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு வருவோம். நடு சென்டர்ல பார்க்கும் போது ஒரு அம்மா வந்து அதுக்கு ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கு மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த சென்டர்ல பார்க்கக்கூடிய நேரத்துல அதெல்லாம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி இருக்குதே வானத்துல, ரொம்ப
1: சந்தோஷமா இருக்கு. மிக்க மகிழ்ச்சிமா. நன்றி சகோதரி. நன்றி. நன்றி. வணக்கம், பேசலாம். வணக்கம்
5: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் சுதா கடை ராதா பேசுறேன்.
1: ராதாமா சொல்லுங்க.
5: நிலவை பாடு.
1: ஏமா இப்படி பாட்டு? சரி, நான் நினைச்சேன் நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது அப்படி நினைச்சேன். நீங்க என்னடா, தொட முடியாது, நம்மளால ரசிக்கலாம் இல்லையா? நிச்சயமா. சரிம்மா.
5: நிஜமா நான் வந்து 20 வருஷத்துக்கு ஒரு செஞ்ச நேரத்துல நான் வந்து இந்த பௌர்ணமி பார்த்தேன். பௌர்ணமி போட்டது அந்த சிவனின் பார்வதி எனக்கு ஒரு காட்சி தந்தாங்க.

0: ஓஹோ.
1: எனக்கு
0: பெருமைப்படுவதும்
1: பார்வதி எனக்கு ஆட்சி கொடுத்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி.
0: சரிம்மா சரிம்மா,
1: அதே மகிழ்ச்சிப்படும்.
0: மிக்க மகிழ்ச்சி சகோதரி, மிக்க நன்றி.
1: நன்றி சகோதரி. சரி சரி.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கமா பேசுங்கம்மா.
2: அதாவது இரவு நேரத்துல வந்து முன்னாடி எல்லாம் எங்களுக்கு, நாங்க முன்னாடி ஒரு சின்ன வயசுல உள்ளவர்.
0: பேர் என்னமா சொன்னீங்க?
2: மீனா. மீனா இளங்கடை.
0: சொல்லுங்க.
2: மின்சாரம் வந்து கிடையாது இல்லையா?
0: அப்பதான்
2: வந்து எல்லா வீட்டுல உள்ள சாப்பாடும் தட்டுல வந்து பட்டம் போட்டு ரவுண்ட் போட்டு நிலவு வெளிச்சத்துலயும், அதாவது மண்ணெண்ண விளக்கும் இருக்கும், ஆனால் கூடவும் நிலவு வெளிச்சத்துல சாப்பிட முடியாத ருசி இருக்குல்ல, அதுக்கு கூட கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடாத பிள்ளைகளும் சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டு கறி நம்மளுக்கு பரிமாறும், நம்ம கறி அவங்களுக்கு போவோம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். இவ்வளவு கதைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு உணர சொல்லும். பகல்ல ஆசிரியர்கள் சொல்லி தந்த அந்த வானவில்ங்கிற ஒரு இதை வந்து நான் என் வாழ்நாள பார்த்ததே கிடையாது. அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வரும்போது டியூஷன் போகிற சமயம் இயற்கையாவே அந்த வானவில நான் பார்த்தேன். அது நான் பார்த்தேன் மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் காண்சியும் கொடுத்தேன். நிறங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்லிட்டு ஆசிரியர் சொல்லி தந்தது நான் தெளிவதில்லை. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம்.
0: மிக்க மகிழ்ச்சி சகோதரி, உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
2: நன்றிமா.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
6: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
5: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
6: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
5: சனிக்கிழமை தோறும்
6: காலை மணி 10:30
5: உங்கள் குமரி பண்பலை 101
6: கடிதம் வரையலாம்,
5: கருத்துக்களை வடிவம் மாறாது
6: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
5: அலைபேசி எண்
6: 944-243-0243.
5: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
6: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
5: காத்திருக்கிறோம்.
6: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
0: நேரம் எப்படி போகுது அப்படின்னே தெரியல, ரொம்ப வேகமாக போனது மாதிரி இருக்குது. 1:40:30 ஆயாச்சு. அடுத்து வரும் அன்பு தோழி நம்முடைய வானத்தில் நிலவை பார்த்தாங்களா என்ன பார்த்தாங்க அப்படிங்கிறத கேட்டுருவோமா. வணக்கம், வருக பேசலாம்.
7: வணக்கம் மேடம், நான் அஜிதா பேசுகிறேன், புத்தேரியிலேருந்து.
0: புத்தேரியிலேருந்து அஜிதாம்மா, சொல்லுங்க.
7: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா. நீங்களும் நல்லா இருக்கீங்க தானே?
7: ஆமாம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
7: கால் இப்பொழுதுல கண்டித்து நம்ம கரை நோக்கி பார்க்கும் போது அந்த இருளை தவிர்த்து ஒரு ஒளி ஊட்டும் சுடரொளியாய் தட்டி எழுப்பும் கதிரவன் இருக்கேங்கண்ணா, அதோட அழகு இருக்குல்ல. பகல் முழுவதும் அதன் படியில் தான் நாம் வந்து அதில் தரும் ஒளியாலதான் நாம் அத்தனை இயற்கை படைப்புகளையும் கண்டு அகல
0: முடியும்.
7: நிலவு அந்த நைட்ல அந்த நிலவை பார்க்கும் போது எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அதுல இருந்து எத்தனை விடைகள் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. ஒரு ஒரு திங்கள்ல வந்து பாதி நாட்கள் அது வந்து வளர்ந்துகிட்டே போகுது, மறு பாதி நாட்கள் தேங்கி கொண்டே போகிறது.
0: சரி, அந்த வாழ்க்கையோட தத்துவத்தை அதுதான் சொல்லுது இல்லையா, இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும், ஆனா நீங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாது
7: அப்படின்ட்டு. மாயாஜால வித்தகம்.
0: சரிம்மா சரிம்மா, நன்றிமா, மிக்க நன்றி. வணக்கம், பேசலாம். இணைப்பு கொடுத்துட்டோம். கோழி எல்லாம் பேசுது, யார் பேசுறீங்க சகோதரி? வணக்கம் வணக்கம்
8: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா.
8: அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கோம், வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகப்பட்ட இருக்கும், கூட்டம் கூட்டமா இருக்கும்.
0: சரி,
8: 6ஆம் கூட்டம் வெள்ளி, 7ஆம் கூட்டம் வெள்ளி, 3ஆம் கூட்டம் வெள்ளி.

0: பள்ளி
1: சரிம்மா.
0: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளி போக.
1: அம்மா பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது.
0: உங்க பாட்டி தான் உடனே பாக்குது இருக்கவ, பார்த்த உடனே
1: அடிச்சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. சரி சரி.
0: வளர்பறையில வந்துட்டுனாக்கி அன்னைக்கு காசு தந்து அந்த பிறைய பார்த்து கூப்பிடு, கூப்பிட்டு அந்த காசை பாரு, உன் கையில ஒன்னும் பைசா தட்டுப்பாடு வராது
1: அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சரிங்க.
0: திங்கள் பெற தேடிக்கான்,
1: ஓ
0: வெள்ளி பெற துள்ளிக்கான்.
1: ஆஹா, சரிம்மா. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க திலகவதி அம்மாக்கு, மிக்க நன்றி.
0: நன்றிமா, இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி.
1: இறைவனுக்கு நன்றி. நன்றிமா. ஒரே ஒரு தோழிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். சுருக்கமா பேசுங்க, நிறைவான நேர் நீங்க தான். சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. நிறைவான நேர வந்து நிறைவான கருத்தை சொல்லிருக்கீங்க. நன்றிமா. நிச்சயமா, பிறை நிலவின் கூர் ஒளியும் மேற்கூரை நவமணிகளாய் விண்மீன்களும் கருமுகில் கூட்டம் கடல் போல அலையாட, கீற்றொளியாய் காலை சூரியன் புன்னகைக்கும் பொழுதுகளும், சீரான இடைவெளியில் பறவைகள் விரையும் அழகும், வீசும் காற்றும் பார்வையில் பதியமாகும் வண்ணம் சேர்க்கும் வானவில்லும், கோர்வையாய் மணிச்சரங்களாய் பொழியும் மழையும், இன்னும் இன்னும் நீளும் வானில் வர்ணஜாலங்கள், எண்ணங்களில் வண்ணங்கள் சேர்க்க சிறிது கண்டு மகிழ்வோம் என்றும் நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை பரிமாறிய அன்பு தோழியருக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. அடுத்து வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 1393 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் TN இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். இதற்கான இலச்சினையையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நிதி வழங்கும் வகையில் நலம் TN இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்கள் கொடுக்கும் நிதி வெளிப்படைத் தன்மையுடன் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: பொதுமக்களும் இனி உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது பிறந்தநாள் விழாவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பங்கை அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படைத்தன்மை இருக்கும்.
0: தமிழகத்தில் சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டுக்கான தனி செயல் திட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில்

0: மாநிலத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைக்கும் திட்டத்தை விரைவில் தீட்டவும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். கால்நடை மற்றும் பால் வளத்துறையினருடனும் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் இன்று மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி, பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சரக்கு ரயில்களில் இனி உரம் கொண்டு செல்லலாம் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி தூள் கொண்டு செல்வதற்காக தனிப்பெட்டகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது ஆண்டொன்றுக்கு 340 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி தூள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ரயில்வே கட்டமைப்பு துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தும் நடைமுறைகளுக்காக ரயில் பூமி இணையதளம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்றார். உணவு தானிய போக்குவரத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து பருப்பு வகைகளிலும் தானியங்களிலும் பூஞ்சை தொற்று இன்றி அவற்றை கொண்டு செல்ல வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், சர்வதேச நிகழ்வாக இது உருவெடுத்துள்ளதோடு வாங்குவோர், விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ஆண்டு 130 நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் இதில் பங்கேற்றிருப்பதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் இந்நிகழ்வில் தற்போது பங்கேற்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் ஜவுளித்துறை பெரிதும் பயனடைந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல் மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் கடந்த ஒரு வாரத்தில் வெப்பநிலை அதிகரித்ததால் மின் தேவை அதிகரித்ததாக கூறினார். மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். எண்ணூர் வடசென்னை அனல் மின் நிலையத்தால் அப்பகுதி மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடரும் என்றும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியை சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்தது. சாலை மார்க்கமாக இந்த உடல்கள் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் 3 பேரின் உடல்கள் இன்று மாலை கோவை விமான நிலையம் கொண்டுவரப்படுகிறது. சென்னையிலிருந்து வேலூரை சேர்ந்த ஒருவரின் உடலும் இன்று சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. வியட்நாம் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்களும் சென்னை விமான நிலையத்தை இன்று வந்தடைந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டியிலிருந்து கால்வாய் பாசன பகுதியில் உள்ள பயிர்களை காப்பாற்றவும் கால்நடைகளுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பு நனைப்பிற்காக இன்று முதல் 28ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு திறக்கப்பட்ட தண்ணீரானது 648 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தினை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் 15,743 ஏக்கர் பாசன நிலங்கள் நிலுவையில் உள்ள பயிர்களுக்கு உயிர் தண்ணீர் கிடைக்கும். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டிற்கான பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறுவதையொட்டி ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இது தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். சேலத்தில்

0: மத்திய அரசின் தனித்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படும் ஆதார் சேவை மைய தொடக்க விழா மெய்யனூர் சாலையில் அதன் இயக்குநர் தலைமையில் இன்று தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதார் பதிவு சேவைகள் தொடர்பாக பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட இ சேவை மையத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சு போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்க உள்ளதால் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திலும் திருப்பூர் தாராபுரத்திலும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நாளை பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என்று ஆட்சித்தலைவர்கள் கூறியுள்ளனர். உதகை மற்றும் சுற்றுப்புற 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். தும்மநட்டி, கப்பச்சி, கேந்துரை, மைனலை, மடித்துறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த தேயிலை மற்றும் காய்கறி விவசாயிகள் 300க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். தஞ்சை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி 10 நாள் திருவிழாவையொட்டி வாராகி அம்மனுக்கு இன்று மாலை மஞ்சள் அலங்காரம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு மாதுளை, வெண்ணெய், குங்குமம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற உள்ளன. இன்று மாலை அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற உள்ளது. விழாவின் இறுதி நாளான ஜூலை 23ஆம் தேதி வராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு PV சிந்து முன்னேறினார். அமெரிக்க ஆர்லிங்டனில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை 12:30 மணிக்கு இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 2144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10ஆண்டு செயல்திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55:30. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும்போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
7: அனைத்து விவசாயிகள்

நேரம் 2:15:20. மதிய வேளையில் இதயம் தொடரும் இன்னிசையாய் குமரி பண்பலை 101 வருகிறது திரை இசை. குழல் இனிது யாழ் இனிது என்று குரல் சொல்லும், குழல் கொண்ட கண்ணன் இசை காதல் சொல்லும். உலகின் முதல் இசை கருவியாக உள்வந்த காற்றை ஓசையை இசையாக்கியது புல்லாங்குழல். வாய்க்கு அருகே ஒரு வாய்த்துளை, ஒரே நேர்கோட்டில் 6 முதல் 8 துளைகள். வாயால் ஊதிய காற்று கை விரலால் அடக்கி ஆள ஆள மயக்கும் இசையாகிறது. இன்று நம் மனதிற்கு இதம் சேர்க்க புல்லாங்குழல் இசையோடு வருகின்ற திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ இருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் கவிக்குயில். இந்த படத்திற்காக பாலமுரளி கிருஷ்ணா பாடியது. பஞ்சோருணாச்சலம் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
3: போன் 233-066.
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
6: புல்லாங்குழல் இசை தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சொல்ல துடிக்குது மனசு. KJ யேசுதாஸ் குரலில் வரும் பாடல், வரிகள் வாலி, இசை இளையராஜா.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: நேரம் 2:28. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது புல்லாங்குழல் இசை, இடையிடையே வரும் திரைப்பட பாடல்கள். அடுத்த பாடல் சலங்கை ஒலி. இந்த படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. வைரமுத்து வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: உங்கள் அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
2: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாய

0: விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும்போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 2:35:30 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக புல்லாங்குழல் இசை இடையிடையே வரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் சத்ரியன் இந்த படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியது. வாலி வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.

நேரம் இப்பொழுது 2:43 50 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது புல்லாங்குழல் இசை, இடையிடையே வரும் திரைப்பட பாடல்கள்.

சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க. நெஞ்சம் நெகிழ வரும் திரை இசை பாடல்கள், புல்லாங்குழல் இசை இடையிடையே வரும் அந்த பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். நிறைவான பாடலாக வருது முதல் மரியாதை. இந்த படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல். வைரமுத்து வரிகளுக்கு இசை இளையராஜா.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 41.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 18ஆம் தேதியன்றும் 19ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் வெப்ப அலை வீசும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று முதல் நாளை மறுநாள் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 17ஆம் தேதியன்றும் 18ஆம் தேதியன்றும் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும், கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று தொடங்கி நாளை மறுநாள் 16ஆம் தேதி வரை வேறுபட்டு நிலவும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதி

0: தேதிகளில் 17ஆம் தேதியன்றும் 18ஆம் தேதியன்றும் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்று பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகளை தற்போதைய அரசும் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழர் வரலாற்று தடங்களை உலகறியச் செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் சேலத்தில் ஆதார் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகரில் கடந்த 7 நாட்களில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 105 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஜப்பான் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 47 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.

0: மனங்கள் தோறும் கானங்களால் இனிமை சேர்க்கும் இனிய தோழி குமரி பண்பலை 101. நேரம் 3:03. ஆரம்பமாகிறது தேநீர் நேரம், பொது அறிவு பாசறை நேரலை.
1: குட் ஆஃப்டர்நூன் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருப்பீங்க. டியூஸ்டே 3 to 4 வரைக்கும் சூப்பரான ஜிகே க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க பதில் சொல்லி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த ஃபேவரட் ஷோ இதோ இப்பத்துல இருந்து ஆரம்பமாகிறது பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
0: இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்க நீங்க அழைக்க வேண்டிய நம்முடைய நிலைய தொலைபேசி எண்களை ஞாபகம்
1: 2602040 மற்றும் 2907722. இந்த 2 நம்பர்ல நீங்க எந்த நம்பரை டயல் பண்ணாலும் முன்னெடுப்பா நீங்க அழைத்த வேண்டியது 04652. மொபைல் நம்பர் இருக்கு நேர்களே, நோட் பண்ணிக்கோங்க, 8903257.

0: கண்ணாடி வளையல் வாங்குறது என்ன
1: கொண்டாட்டம் குதூகலம் அப்படின்னாலே குமரி பண்பலை 101 அதுல முதல் கேள்வி திருவிழா திருவிழாவை பத்தி தான் கேட்க போறோம். ட்ரீ திருவிழா எங்க கொண்டாடப்படுகிறது?
0: ட்ரீ
1: ஓகே எங்க கொண்டாடப்படுது? இதுதான் முதல் கேள்வி.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: கேள்வி கேட்டீங்களா சார்?
2: என்ன
1: க்ளூ குடுக்கிறது? இது ஒரு பழங்குடியினருடைய முக்கியமான விவசாய திருவிழா. அப்படியே சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிடுவீங்க நீங்க கெட்டிக்கார மச்சங்க.
0: அதனால சரி க்ளூ கொடுத்து ஓகே
1: சரி
0: சொல்லிட்டாங்களே க்ளூ கொடுத்தாச்சே.
2: தமிழ்நாடு
1: இல்லைங்கய்யா. தமிழ்நாடு இல்லை. நல்ல முயற்சி. இல்ல நீங்க வரிசையா எல்லா மாநிலம்
0: சொல்லிடலாமா?
1: ஆனா பரவாயில்ல. நீங்க என்னோட இது என்னன்னா நீங்க இங்க இருந்து வர்றதுக்கு பதிலா மேல இருந்து வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்
0: வந்து சேர்ந்துருவீங்க.
1: சரி இன்னொரு க்ளூ கூட கொடுக்கலாம். ஜீரோ பள்ளத்தாக்கு மையமா கொண்டுதான் இந்த திருவிழா கொண்டாடப்படுது. இவ்வளவு சொல்லியாச்சு, இனிமே ஆன்சர் மட்டும்தான் பாக்கி. ஜீரோ பள்ளத்தாக்கு எங்க இருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
3: சொல்லுங்க
1: கேள்விக்கான விடை தெரியுமா ஐயாக்கு? அது எங்க இருக்கு சொல்லுங்க?
3: ஜோத்பூர் ராஜஸ்தான்ல இருக்கு.
1: இல்லைங்கய்யா, நம்ம சொன்னது வந்து ஜீரோ பள்ளத்தாக்கு அந்த இடத்தை தான் மையமாக கொண்டு இது கொண்டாடப்படுது. அது எங்க இருக்கு அப்படிங்கிறது பார்த்தாச்சுன்னா கூட தெரிஞ்சிடும். பரவாயில்ல, நல்ல முயற்சி. முயற்சிக்கு நன்றி.
0: வாழ்த்துக்கள். நன்றி சார். வணக்கம். வணக்கம். வடசேரி ராமலட்சுமி அம்மா நலமா இருக்கீங்களா?
1: உண்மையிலேயே உனக்கு வாழ்த்துக்கள்ப்பா ராமலட்சுமணன். நம்ம க்வெஸ்சனுக்கு ஆனா உண்மைதான பதில் நம்ம ஓகே தான் சொல்லி ஆகணும்.
0: வணக்கம்.
1: சொல்லுங்க ஐயா. வரவேல ஐயாக்கு தெரியுமா? ராஜஸ்தான் இல்லீங்களா ஐயா?
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
5: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
6: அப்போ கார் வாங்க போறோமா?
5: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
6: வாவ், கிரேட்.
7: ரமணி ஸ்கோடா நாகர்கோவில் ஹைவே திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு நாகர்கோவில். கால் 9500700774.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க இணைப்பில், யாராவது பதில் சொல்றாங்களான்னு
1: கேட்டுடுவோமா? கேட்டுடலாம். வணக்கம்.
0: ஒரு இசைதான் கேட்கிறது.
1: நீங்க கேள்வி ஒரு தடவை கூட நினைவுபடுத்திடலாம்.
0: ட்ரீ திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? சரி, இந்த கேள்வி இருக்கட்டும், நீங்களும் ஒரு கேள்வி கேளுங்க, பதில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
1: எதுக்கு நம்ம நேயர்கள் பதிலோட வராங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? ஓகே, நேயர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிகப்பெரிய வாகன ஏற்றுமதி மையமாக சாதனை படைத்துள்ள துறைமுகம் எது? அதாவது ஒரு துறைமுகத்துல மிகப்பெரிய வாகன ஏற்றுமதி மையம் அப்படின்னா அந்த துறைமுகம் வந்து சாதனை படைச்சிருக்கு, நம்ம கண்ட்ரில, நம்ம இந்தியால தான் இருக்கு, அது எது அப்படிங்கிறது தான் கேள்வி.
0: அது எது அப்படிங்கிறது,
1: இந்தியாவின் மிகப்பெரிய வாகன ஏற்றுமதி மையமாக சாதனை படைத்துள்ள துறைமுகம்
0: எது?
1: இந்த ரெண்டுல எந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சாலும் ஓடி வாங்க பாக்கலாம்.
0: வந்துட்டாங்களே,
1: வந்துட்டாங்களா? வணக்கம். வணக்கம்.
0: லட்சுமிமா சொல்லுங்க.
2: முதல் கேள்வி, அருணாச்சல பிரதேசம்.
0: ஆமாமா, அருமையா
1: கரெக்டா பாத்தீங்களா, லட்சுமிமா தான் ஆன்சரோட வரணும்னு இருந்திருக்கு போல.
2: நன்றி மேடம்.
1: நாலு பேருக்கு அப்புறம் அஞ்சாவதா வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்மா, பாராட்டுக்கள், நன்றி.
2: நன்றி மேடம்.
0: இப்ப நம்ம விளக்கம் கொடுத்துருவோமா? திருவிழான்னு வந்தாலே நமக்கு பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி ட்ரீ திருவிழா எங்க கொண்டாடப்படுது அப்படின்னா, அருணாச்சல பிரதேசத்துல உள்ள அப்பட்டாணி பழங்குடியினருடைய முக்கிய விவசாய திருவிழா தான் இது. அப்பட்டாணி பழங்குடியினர் வந்து ஜீரோ பள்ளத்தாக்கு மையமாக கொண்டு அந்த இடத்துல கொண்டாடுறாங்க. இந்த திருவிழா செழிப்பான அறுவடைக்காகவும், பூச்சிகள் மற்றும் நோய்கள்ல இருந்து பயிர்களை பாதுகாக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம தெய்வங்கள்கிட்ட அவங்க பிரார்த்தனையும் வைக்கிறாங்க, அதுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திருவிழா. ஒவ்வொரு ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் பாரம்பரிய நடனங்கள், பிரத்யேக உணவு வகைகள், அப்புறம் கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய ஆடைகள், இந்த சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு. அப்புறம் வந்து எந்தெந்த தெய்வங்கள்லாம் அவங்க தொழுறாங்க அப்படின்னா, டானி, மெட்ரி, தமு, மெபின், மேடர் ஆகிய 5 தெய்வங்களை அபதானி பழங்குடியின மக்கள் இந்த திருவிழாவில் வழிபாடு செய்கிறாங்க. கேள்வி இன்னொரு தடவை கூட சொல்லி ஆன்சரை சொல்லிடலாம். ட்ரீ திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். ட்ரீ திருவிழா அருணாச்சல பிரதேசத்தில் கொண்டாடப்படுது.
1: சூப்பர்.
0: அடுத்த
1: கேள்விக்கான பதிலோட யார் வராங்க பார்க்கலாமா? கேள்வி ஒரு தடவை கூட ரிமைண்ட் பண்ணிடலாமே.
0: நீங்க ரிமைண்ட் பண்ணுங்க, நம்ம அதுக்குள்ள நேர்களை சந்திச்சிடலாம்.
1: வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய வாகன ஏற்றுமதி மையமாக சாதனை படைத்த துறைமுகம் எது? அதாவது ஒரு துறைமுகத்துல நிறைய வெஹிக்கிள், கார்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு பெரிய மையமா அதுதான் சாதனை படைச்சிருக்கு. அங்கதான் நிறைய வெஹிக்கிள் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி புரிஞ்சுக்கோங்க.
3: மும்பை துறைமுகம்.
1: இருந்தாலும் நீங்க பங்கேற்றமைக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க, ஐ மீன் தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, நிகழ்ச்சிய சரியான பதில தெரிஞ்சுக்கலாம்.
0: நிச்சயமா இணைப்புக்கு வந்ததற்கு நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம். வருக.
4: வணக்கம் மேடம்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்க?
4: ஐயப்பன் மேடம்.
1: எங்க இருந்து?
4: மேலவட்பாளைய ஐயப்பன் மேடம்.
0: சரியா சொல்லுங்க ஐயப்பன் ஐயா, விடை தெரியுமா உங்களுக்கு?
1: விசாகப்பட்டினம். இல்லீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
0: சரி, அவங்க பதில யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விளம்பர இடைவேளை கொடுத்துருவோமா?
5: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: மூன்று மணி 14:40 நொடிகள் ஆயாச்சு. பொது அறிவு நேர்லை நிகழ்ச்சியில இரண்டாவது கேள்விக்கான விடையோடு யார் வருகிறார்
1: பார்க்கலாம். வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: சென்னையில இருந்து பிரமிளா மேடம். மேடம், கேள்வி கேட்டீங்களா?
1: அந்த வாகன ஏற்றுமதி மையம்,
0: யா, அதேதான்,
1: குஜராத் முந்த்ரா துறைமுகம்.
0: யா, சூப்பர் மேம், வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
1: நன்றிங்க மேடம். இணையத்துல இருக்கிறதுனால அந்த க்வெஸ்சன் ஆன்சர் சொல்லிட்டாங்களான்னு தெரியாது.
0: ஓகே ஓகே ஓகே மேம், நன்றி மேம்.
2: தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்கள், மிக்க நன்றி.
0: நம்ம இதற்கான விளக்கம் கொடுத்துடலாமா? அவங்க சொன்ன மாதிரி கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகம் தான் அது. இதுதான் நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய வர்த்தக மற்றும் கொள்கலன் துறைமுகம் அப்படின்னு கருதப்படுது. இது வந்து வருஷத்துக்கு 155 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான சரக்குகளை வந்து இது வந்து ஏற்றுமதி பண்ணுது. நம்ம நாட்டினுடைய முதன்மை வாகன ஏற்றுமதி நுழைவாயிலாக திகழ்கிறது இந்த துறைமுகம். இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த கொள்கலன் போக்குவரத்துல கிட்டத்தட்ட 33% வந்து இந்த துறைமுகம் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது. சோ இந்திய துணை கண்டத்தை ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்கா கண்டங்கள்ல உள்ள முக்கிய சந்தைகளுடன் இந்த துறைமுகம் தான் இணைக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
2: வாகனங்களை நிறைய ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறைமுகம்.
0: ஆமா, அது எவ்வளவுனா சுமார் 6,000 அந்த அளவு காரை வந்து இது அட் அ டைம்ல இது வந்து ஏற்றுமதி எல்லாம் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய துறைமுகம் இது.
2: சரி, இரண்டு கேள்விக்கும் விடை தெரிஞ்சு.
0: நம்ம இப்ப நேயர்களுக்கு ஒரு சாங் கொடுத்தா என்ன கொடுத்துடலாமா?
2: கண்டிப்பா, ஆரம்பம் படத்துல இருந்து ஆரம்பமா வருது பாட்டு கேட்டுருவோம்.

0: நகரம் எது? அதுதான் கேள்வி.
1: அந்த நகரம் எதுன்னு சொல்றதுக்கு வந்துட்டே இருக்காங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
2: ரவி.
1: சொல்லுங்க. இரணியல்ல இருந்து ரவிங்களா? ஆ சொல்லுங்க. விடை தெரியுமா ஐயாக்கு?
0: இல்லைங்க ஐயா.
1: சரி,
0: பங்கேற்று மைக்கு நன்றி சார்.
1: அடுத்த நேயர் சொல்லுவாங்களான் பார்க்கலாம். வந்துட்டாங்களே. வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: யார் யார் பேசுறீங்க? இங்கிருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
3: கிருஷ்ணகிரியிலிருந்து லட்சுமி மேடம்.
1: ம், லட்சுமிம்மா. விடை தெரியுமா?
3: அமெரிக்கால சியாட்டில் மேடம். சியாட்டில் நகரம்.
0: ம், சியாட்டில் நகரம். கரெக்ட்டு நினைக்கிறீங்களா?
3: ஆ, சரிதான் மேடம்.
0: சரிதான் நினைக்கிறீங்களா? கன்ஃபார்மா?
1: அப்படி கேட்டாச்சு அப்படின்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும் நம்மள குழப்பறாங்க அப்படின்னு.
0: ஓகேம்மா, ஓகே, கரெக்டா சொன்னீங்க. கரெக்ட் தாம்மா. நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
1: நன்றிங்க.
0: சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை பத்தின விளக்கம் கொடுத்துடலாமா?
1: கண்டிப்பா. விளக்கம் கேட்கும் போதுதான் அது வந்து மனசுல நிற்கும். அதுக்காக தான் நம்ம விளக்கமே கொடுக்குறோம்.
0: ஆமா. அதாவது சமீபத்துல அமெரிக்காவில இருக்கக்கூடிய சியாட்டில் நகர மையத்துல இருக்கிற வெஸ்ட் லேக் ஸ்கொயர், அதாவது அங்கெல்லாம் ஸ்கொயர்னு சொன்னா இப்படி ஒரு சுத்திலும் நிறைய பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்கும், ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதான் ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வெஸ்ட் லேக் ஸ்கொயர்ல சுவாமி விவேகானந்தர் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலை திறந்து வைக்கப்பட்டது. இது அமெரிக்காவில் ஒரு நகராட்சி பொது இடத்தில் நிறுவிய முதல் முழு உருவ சுவாமி விவேகானந்தர் சிலை என்ற சிறப்பினை பெற்றுள்ள சிலையாகும். சரியா? இந்த சிலை வந்து யார் திறந்து வச்சாங்க அப்படின்னா, சியாட்டில் நகர மேயரும் இந்திய தூதரக அதிகாரிகளும் இணைந்து இதை வந்து திறந்து வச்சிருக்காங்க. இந்திய அமெரிக்கா கலாச்சார உறவை வலுப்படுத்துற நோக்கத்துல இந்திய அரசின் இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ் அமைப்பு இந்த சிலையை வந்து பரிசா வழங்கியிருக்காங்க. அந்த வரலாற்று சிறப்புமிக்க உரையால அவரு உலகம் முழுவதுமே புகழ் பெற்றவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். சோ அவருடைய மனிதநேயம், சகோதரத்துவம் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளை எல்லாம் நினைவு கூறும் வகையில இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்தியர்களாய் நமக்கு எல்லாம் வந்து ரொம்பவே ஒரு பெருமையான ஒரு விஷயம்.
1: ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா நம்ம ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா கேள்வி கேட்போமா? அல்லது கேள்வியை
0: கேட்டுருவோம். அப்ப நம்ம நேர்கள் யோசிக்கிட்டோம். நீங்க ஒரு பிரேக் கொடுத்துடலாம்.
1: சரி. இந்த கேள்வியும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இதுதான்.
0: அடுத்து என்ன என்ஜாய்மெண்ட் எதிர்பார்த்தேன்?
1: லோகாயன் 26 அப்படின்னா என்ன?
0: ஆஹா.
1: சரி, நம்ம நேயர்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க. எல்லா கேள்விகளுக்குமே அழகழகா விடை கொடுக்கறாங்க. லோகாயன் 26 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம்.
0: யோசிச்சுட்டே இருங்க நேயர்களே, நாங்க ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: ஹலோ
7: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
6: மறுபடியுமா?
7: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
6: சார், இவ்வளவு எங்கிருந்து?
7: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங். 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
6: சார், 2 லட்சம்
8: என்னாச்சப்பா?
6: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ்
7: இருந்ததுதான். அட,
6: கட் பண்ணிட்டான்.
8: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல.
9: புத்திசாலித்தனமா நடக்கலனா பணத்தை காலி பண்ணிடுவாங்க. அதோட உடனே போலீசுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: லோகாயன் 26 அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். இது ஒரு பயணம் தான், இந்தியாவிலிருந்து தொடங்கியிருக்கு.
0: ஓ,
1: அப்புறம் நீங்க இதுக்கு முன்னால கேட்ட கேள்விக்கு ரிலேட்டடா அது வந்து அமெரிக்காவில் போய் முடிய போகுது.
0: ஓகே,
1: பயணம் அப்படி.

0: இவ்வளவு க்ளூ கொடுத்தாச்சு, என்ன பயணம், எங்கிருந்து தொடங்குச்சு எல்லாத்தையுமே நேயர்கள் சொல்லட்டும். நம்ம வந்து பயணம் அப்படின்னால எனக்கு மனசுக்குள்ள ஒரு அதே மாதிரி ஒரு பாட்டு கேட்டா என்ன அப்படின்னு ஒரு தோணும்.
1: பயணம்னாலே கூடவே ஒரு பாடல் இருந்தா சுகமா இருக்கும், அதனால ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
0: அச்சம் என்பது மடமேடா படத்துல இந்த பாடல் வந்து கேட்கலாம்.

0: நேரம் 3:37 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றில் பொது அறிவு பாசறை நேர்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அன்பு நேர்களே, கேள்வி கேட்டிருந்தோம், லோகாயன் 26 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரே ஒருத்தங்க ஒன்றே ஒன்று கண்ணி கண்ணு
1: வராங்க, பிடிச்சிடலாம்.
0: வணக்கம். கரெக்ட் தான். நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
1: பாராட்டுக்கள்
0: இருந்தாலும் நமக்கு நிறைய பேருக்கு வழி கொடுக்கணும்லப்பா. சரியா, நன்றி
1: நன்றி நன்றி.
0: அவங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க
1: இருக்க முடியல, அந்த ஆன்சரை சொல்லிடணும்.
0: நிச்சயமாக அது வந்து ஐஎன்எஸ் சுதர்ஷினி மேற்கொள்ளக்கூடிய கடல் பயணம்தான். அதாவது லோகாயன் 26 அப்படின்னா வரலாற்று சிறப்பு மிக்க 10 கடல் பயணம் தான் அது.
1: ஓகே.
0: இந்தியாவினுடைய கடற்படை பாய்மர பயிற்சி கப்பலான ஐஎன்எஸ் சுதர்ஷினி எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, பல 1000 கடல் மைல் தொலைவு கொண்ட உலகளாவிய கடல் பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. எங்கேருந்துன்னா, கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து 13 உள்ள 18 துறைமுகங்களுக்கு போகக்கூடிய இந்த பயணம் கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துறதுக்காகவும் இந்தியாவின் வளமான கடற்பயண பாரம்பரியத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் தான் தொடங்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவின் அதாவது சுதந்திரத்தினுடைய 250 ஆண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்க இந்த பயணம் இங்கேருந்து புறப்பட்டு போயிருக்கிறாங்க. நீங்க சொன்ன க்வெஸ்சன் பக்கத்துல
1: வந்துட்டோமா,
0: இப்ப நம்ம கடற்பயணத்துல அங்க போய் சேர போறோம். லோகாயன் 26 அப்படின்னா வரலாற்று சிறப்பு மிக்க 10 கடல் பயணம். அதை எங்க அப்படி தொடங்கியிருக்காங்கன்னா, கொச்சியிலேருந்து தொடங்கியிருக்காங்க. ஐஎன்எஸ் சுதர்ஷினி இதான் பாய்மர பயிற்சி கப்பல். அவங்க இந்த பயிற்சி கப்பலில் இத்தனை நாடுகளை கடந்து அமெரிக்காவுக்கு போவாங்க.
1: சூப்பர்.
0: சரி, கேள்விக்கான விடையை கொடுத்துட்டோம், ஒரு
1: பாடல் கொடுத்துடலாம்.
0: பாடல் கொடுக்கணுமா, ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா கேள்வி கேட்டுருவோமே.
1: ஓகே.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும் போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 முதல் 2 வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான்

0: சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: மூன்று மணி 41 நிமிடங்கள் ஆயாச்சு. அடுத்த கேள்வி என்னங்க?
2: கேள்வியை சொல்லிடலாமாங்க. நேர்களை உங்களுக்கான அடுத்த கேள்வி, உல்லாஸ் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முழு எழுத்தறிவு பெற்ற 5வது மாநிலமாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட மாநிலம் எது?
1: வந்துட்டே இருக்காங்க, வேகமா
2: வந்துட்டே இருக்காங்களா? கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட சொல்லிடலாமே. உல்லாஸ் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முழு எழுத்தறிவு பெற்ற 5வது மாநிலமாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட மாநிலம் எது? கேள்வியை முழுசா கேட்டுட்டு சரியான பதிலோட ஓடி வாங்க பாக்கலாம்.
1: வந்துட்டாங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி, இருவருக்கும் உற்சாகமான
2: வணக்கம்.
1: விடையோட வந்திருப்பீங்கன்னு நம்புறோம், சொல்லுங்க ஐயா.
3: அம்மா சிக்கிம்
2: அப்படியா? என்னது என்னது சிக்கிம்?
3: சிக்கிம்
2: இதற்கான விளக்கம் கொடுத்துடலாம். நமது இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் உல்லாஸ், அதாவது உல்லாஸ் திட்டத்துக்கு எக்ஸ்பான்ஷன் தெரியுமா? உல்லாஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி, அதுதான் உல்லாஸ் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே சிக்கிம் மாநிலத்தை தான் இந்தியாவினுடைய 5வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு ஒரு மாநிலம் வந்து எப்போ அறிவிக்கப்படும் அப்படின்னா, எந்த ஒரு மாநிலத்தில் 95% அதிகமான மக்கள் எழுத்தறிவு பெற்றிருக்காங்களோ அந்த மாநிலம் தான் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு கருதப்படுது. சிக்கிம் வந்து இந்த இலக்கு வந்து எட்டியாச்சு, சோ இந்த பெருமையை பெற்றிருக்கு. இது வந்து 5வதுன்னு சொல்றமே, அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற 4 எது அப்படின்னா மிசோரம், கோவா, திரிபுரா மற்றும் கேரளா. இந்த 4க்கு அப்புறம் இப்போ சிக்கிம் வந்திருக்கு. சோ உல்லாஸ் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொன்னோம் இல்லையா, அந்த திட்டம் என்னது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் சொல்லிடலாம். பள்ளிக்கு செல்ல முடியாமல் கல்வி கற்கும் வாய்ப்பை இழந்த 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு படிக்கவும் எழுதவும் அடிப்படை கணித திறன்களையும் கற்றுக் கொடுக்கும் மத்திய அரசின் முக்கிய கல்வி திட்டம் தான் இந்த உல்லாஸ் திட்டம். சோ இந்த திட்டத்தின் கீழ், இதற்கான கேள்வியும் பதிலும் ஒருமுறை கூட ஞாபகப்படுத்திடலாம், உல்லாஸ் திட்டத்தின் கீழ் இந்தியாவின் முழு எழுத்தறிவு பெற்ற 5வது மாநிலமாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட மாநிலம் எது? இதுதாங்க கேள்வி. இதற்கான பதில் சிக்கிம்.
1: சரி, இப்ப நம்ம ஒரு சின்ன விளம்பர இடைவேளை எடுத்துக்கலாம்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
7: அப்போ கார் வாங்க போறோமா?
6: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
7: வாவ், கிரேட்.
8: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. நேரம் 3:45 ஆயாச்சு. பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில ஒரு கேள்வியை கேட்டுட்டு அப்புறமா நம்ம ஒரு பாட்டு கொடுத்துடலாம். நீங்க பாட்டு பாட்டுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க, அதே மாதிரி நேர்களும் இருப்பாங்க நிச்சயமா. சால்வு திட்டம், நீங்க மட்டும் ஒரு திட்டம் கேட்டா நான் ஒரு திட்டம் சொல்ல மாட்டேன்னா
2: சொல்லுங்க.
1: சால்வு திட்டம் எந்த அமைப்பினால் செயல்படுத்தப்படுகிறது? ரொம்ப எளிமையான
2: திட்டம்.
1: சால்வு,
2: திட்டம்.
1: இதோட எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே டக்குன்னு சொல்லிடுவாங்க. நிச்சயமா சீக்கிரமா சொல்லிடுவாங்கன்னு நம்பலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மாசான
2: ஒரு பாடல்
1: அண்ணாத்தை படத்துல

0: இது வருது கேட்டுருமா?
1: ஓகே ஓகே.
2: நாடி நரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

0: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது, பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லிடலாம். பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக போயிட்டே இருக்குது. நேரத்தை மட்டும் சரி பார்த்துக்கோங்க, 3:50 ஆயாச்சு. கேள்வியை இன்னொரு முறை சொல்லிடலாம். சால்வ் திட்டம் எந்த அமைப்பினால் செயல்படுத்தப்படுகிறது? இதுதாங்க கேள்வி.
1: ரொம்ப சின்ன கேள்விதான் இல்லையா? சால்வ் திட்டம் எந்த அமைப்பினால் செயல்படுத்தப்படுகிறது?
0: என்ன வந்தாங்க, வந்து விட்டார்கள். வணக்கம்
2: மேடம். வணக்கம், நான் பிரசாந்த் பேசுறேன்.
1: வணக்கம் சார், கேள்வி கேட்டீங்களா?
2: ஆமா மேடம், சால்வ் திட்டம் வந்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மூலமா செயல்படுத்தப்பட்டது.
0: நிச்சயமா சால்வ் அப்படின்னு

0: ரொம்ப யோசிக்க வேண்டாம். அது வந்து நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு திட்டம் தான்.
1: ஓகே,
0: இதுவும் ஒரு பயணத்தை அடிப்படையாக
1: கொண்டது. ஒரு பயணத்துக்கு ஒரு பாட்டு கொடுக்க போறீங்க?
0: இல்ல இல்ல, பாட்டு 3:51 ஆயாச்சு.
1: நேயர்கள் வந்தா வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், பேசுங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: இந்திய நீதித்துறை.
0: இந்திய நீதித்துறையா? இல்லைங்களையா, நீங்க
1: யாரு, எங்க இருந்து பேசுறீங்க சார்?
0: சுரேஷ் ஐயா, உங்களுக்கு நன்றி. நல்ல ஒரு முயற்சி. இந்தியா அப்படிங்கறது கோடு போட்டு நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. அடுத்து வரவங்க சரியா சொல்லுவாங்க நம்புறேன். இது ஒரு பயணத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். முதல்ல நம்ம சொன்னது வந்து கடல் பயணம்.
1: அடுத்து எந்த பயணம் யோசிங்க?
0: விண்வெளி பயணம். அப்ப எந்த அமைப்பு, இவ்வளவு சொல்லியாச்சு, எந்த அமைப்பா இருக்கும் சொல்லுங்க ஐயா. இஸ்ரோ. சரியான விடை. மிக்க நன்றி.
1: பாராட்டுகள் சார்.
2: தேங்க்யூ.
0: கிருஷ்ணன் கோயில் சுரேஷ் சாருக்கு நம்ம நன்றி சொல்லிடலாம். நம்ம விமானம் அப்படின்னு சொன்னோம்னா விண்வெளின்னு சொல்லிட்டோம், அவரும் சரியா பதில் சொல்லிட்டாரு. சால்வ் அப்படின்னா சஸ்டைன்ட் ஆபரேஷன் ஃபார் லான்ச் வெஹிக்கிள் ஈக்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சோதனைகளுக்கான துணை சுற்றுப்பாதை ஏவுதல் வாகனம். அதுதான் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, ககன்யான் அப்படின்னு, அதாவது மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ஒரு சோதனை முயற்சியில நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதுக்கான வேலைகள்லாம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டே இருக்குது இல்லையா. அந்த ககன்யான் திட்டத்திற்கான தரை சோதனை தான் இது. ககன்யான் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தில் வேக குறைப்பு அமைப்பை சரிபார்க்கறதுக்காக ஒருங்கிணைந்த பாராசூட் சோதனைகளை மேற்கொள்ளும் போது ஒரு சோதனை தளமாக இஸ்ரோ திட மோட்டார் அடிப்படையிலான சால்வு விண்கலம் தரை வழி சோதனையில வெற்றி பெற்றிருக்கு. அதை நம்ம கொண்டாடலாம். ஏன்னா எவ்வளவு வேகத்தை குறைச்சு தரையிறங்கினாதான் நம்ம வந்து சேஃபா லேண்ட் ஆக முடியும் இல்லையா. அதுக்கான ஒரு முயற்சி, அது வந்து வெற்றி பெற்றிருக்கு. சால்வ் அப்படிங்கிற திட்டம் ISROவால செயல்படுத்தப்படுது. அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: நேர்களே, அடுத்த கேள்வி இது. டைம் கம்மியா தான் இருக்கும், சோ சீக்கிரமா கரெக்டான பதிலோட ஓடி வாங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். கேள்வி இதுதான். 2030 இப்ப வந்து 2026 இல்லையா, 2030 நடைபெற உள்ள காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்தும் நாடு எது?
0: ரொம்ப எளிமையான
1: கேள்வி. 2030 2030 நடைபெற உள்ள காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்தும் நாடு எது?
0: வந்துட்டாங்க.
1: கேள்வி கொஞ்சம் ஈஸியா இருந்தது இல்ல?
0: வணக்கம், வாங்க. யார் வந்திருக்கீங்க? அமைதிதான் விடையா? வணக்கம், வருக.
2: இந்தியா.
1: இந்தியா வரக்கூடிய அந்த இந்திய குடிமகன் பேர் என்னவோ? வாங்க சார், வாங்க. இந்த தடவை கரெக்டான பதில். ஆமா, இப்ப வந்து எடுத்த உடனே ஆன்சரோட வந்துட்டீங்க இல்லையா,
0: மகிழ்ச்சி.
1: சூப்பர் சார், சூப்பர். வாழ்த்துக்கள் சார், நன்றி
0: நன்றி.
1: ஓகே, அவரே எங்க நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்லிடலாம். அதாவது அவர் சொன்ன மாதிரி 2030 குஜராத் மாநிலத்தில் இருக்கிற அகமதாபாத் நகரத்துல தான் நடைபெற இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளின் 100வது பதிப்பு. இதுதான் 100th year. ஓகே, சோ இதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நாடு இதற்கு முன்பாக 2010 டெல்லியில காமன்வெல்த் போட்டிகளை நடத்தியிருக்கிறோம். சோ இப்போ சுமார் 20 அப்புறமா திரும்பவும் இந்த பெரிய சர்வதேச விளையாட்டு போட்டியை நடத்துற வாய்ப்பு நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா, காமன்வெல்த் நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் பங்கேற்பார்கள். சோ அதனால உலகத்தோட கவனம் முழுசா எங்க இருக்கும் அப்படின்னு, நம்ம நாட்டு மேல, இந்த விளையாட்டு மேலதான் அந்த டைம்ல இருக்க போகுது. ஒரு பெரிய சர்வதேச விளையாட்டு தொடரை மீண்டும் நடத்தும் பெருமையை இந்தியா பெற்றிருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி.
0: நிச்சயமா மகிழ்ச்சியான இந்த செய்தியோட அடுத்தது நம்ம ஒரு நினைவூட்டல் தான் இது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, 5/16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும், கடுக்கரை ஆர் அகஸ்தியலிங்கம் பிள்ளை அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், பெருஞ்செல்வ விலை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் VR அஞ்சனா அவர்கள் வழங்கும் தகவல்கள்.

0: நம்ம நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம்
1: இல்லையா. ஒரு ஒரு மணி நேரம் சூப்பரா ஜாலியா நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் இல்லையா.
0: அதே மாதிரி பங்கெடுக்க முயற்சிச்சுட்டே இருந்த நேயர்களுக்கும் சரி பங்கேற்றவங்களுக்கும் சரி நம்ம
1: நன்றி சொல்லலாம்.
0: வழியாவும் நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க, எல்லாருக்கும் நன்றி. நாங்க விடைபெறுற ரெண்டு பேரும்
1: சுபா செல்வகுமார்,
0: ஒய் கிருபா கணேஷ். வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து, இணைந்து இருங்கள்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார்.

0: தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகளை தற்போதைய அரசும் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழர் வரலாற்று தடங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 98 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: வணக்கம். நீர்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஏத்திக்கலும் தித்திக்கும் நம்ம குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி. செழிப்பான ஒரு செவ்வாய்க்கிழமையின் பொன் மாலை பொழுது 4:03 F1 01 காற்றலைகளில் உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். வெரி குட் ஈவினிங் டு ஆல் நேர்களே. நமக்கு முறை F1 01 மாலை நேர நிகழ்ச்சிகள் ஏதோ ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல நாம கேட்க இருக்கிறது
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம், முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். 2018ஆம் ஆண்டு முக்கியமான சமூக விவகாரங்களில் ஒப்பீட்டு அடிப்படையில் குறைந்த முன்னேற்றத்தை மட்டுமே கண்டுள்ள மாவட்டங்களை மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டம். இந்தியாவில் சமூக பொருளாதார குறியீடுகளில் போதுமான வகையில் செயல்படாத மாவட்டங்கள் கண்டறியப்படுகின்றன. இந்த திட்டத்தின்படி மாநில மற்றும் மத்திய அரசின் நல்வாழ்வு திட்டங்கள் ஒருசேர மக்களிடம் கொண்டு செல்லப்படுகின்றன. இதனை மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்துதான் செயல்படுத்த முடியும். இதில் சிறப்பாக செயல்படும் மாவட்டங்களுக்கு டெல்டா ரேங்கிங் வழங்கப்படுகிறது. மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை அடைவதற்கு தரவுகளை திறம்பட பயன்படுத்தி நடைமுறைக்கு சாத்தியமான நிர்வாகத்தினை அளிக்கும் மாவட்டங்கள் இந்த டெல்டா ரேங்கிங்கில் இடம்பெறுகின்றன. மாதந்தோறும் மாவட்டங்கள் ஆராயப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தின் பலம் என்ன என்று கணக்கில் கொள்ளப்படுகிறது. முதலில் தங்கள் மாநிலத்தில் முதல் மாவட்டமாக தரம் உயர ஊக்கமளிக்கப்படுகிறது. பின்னர் அதே அடிப்படையில் முன்னேறி நாட்டில் முதல் மாவட்டமாக உத்வேகம் அளிக்கப்படுகிறது. நாம் அதிக சாத்தியங்கள் இருக்கும் காலகட்டத்தில் வாழ்கிறோம். அது மாறாக நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றன. எந்த துறைகளில் முன்னேற்றத்தை மாவட்டங்கள் நாடுகின்றன என்பதை முதலில் அடையாளம் காண வேண்டும். பின்னர் அதிர்வலைகள் போல அதனை கொண்டு முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்களுக்கான பட்டியலில் அவற்றை இணைத்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சமூக நீதி என்ற நமது இலக்கிற்கு இந்த மாவட்டங்களின் மேம்பாடு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வளர்ச்சி உயர்ந்திருந்த போதிலும் மக்களின் வாழ்க்கை தரம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது ஈடாகவில்லை. தரவுகளை உன்னிப்பாக கவனிக்கும் போது வாழ்க்கை தரம் உயர்வு என்பது ஆங்காங்கே பலவகைப்பட்டதாக இருப்பது தெரிய வந்துள்ளது. குறைவான வளர்ச்சியை எட்டும் மாவட்டங்களுக்கு உதவி செய்து அவற்றையும் பிற மாவட்டங்களுக்கு நிகராக ஆக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். இதன்படி வளர்ச்சி

0: என்பது ஒரே சீராகவும் ஒருங்கிணைந்ததாகவும் இருக்கும். கடந்த 2018 28 மாநிலங்களில் உள்ள 112 மிகவும் பின்தங்கியுள்ள மாவட்டங்கள் கண்டறியப்பட்டன. அந்தந்த மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு இது போன்ற மாவட்டங்களை கண்டறிந்துள்ளது. சமூக பொருளாதார குறியீடுகளின் அடிப்படையில் இந்த மாவட்டங்களின் முன்னேற்றம் கணக்கிடப்படுகிறது. அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே மத்திய அரசின் குறிக்கோள். மக்களின் திறன்களை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கு கொள்ள செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் சத்துணவு, கல்வி, விவசாயம் மற்றும் நீர் ஆதாரங்கள், நிதி ஒருங்கிணைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் அடிப்படை கட்டமைப்பு போன்றவை முக்கிய அம்சங்களாக கருதப்படுகின்றன. பல்வேறு துறைகளின் தரவுகளின் அடிப்படையில் நிதி ஆயோக் அமைப்பு வளர்ச்சி தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை பொறுத்து வளர்ச்சி திட்டங்கள் திட்டமிடப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூரில் 5 நதிகளின் இணைப்பு திட்டத்தை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதேபோல் புந்தல்கண்ட் பகுதியில் சித்திரக்கூட்டில் குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தினார். ஃபத்தேபூரில் மருத்துவக் கல்லூரி, புதிய ரயில்வே வழித்தடங்கள் என ஒவ்வொரு திட்டமும் அத்தியாவசிய தேவை இருக்கும் மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து கொண்டுவரப்படுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம், முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேரம் 4:07:32 நொடி. வானிலை அறிக்கை கேட்கலாம். தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மேற்குறிப்பிட்ட இடங்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

நேர்களை 4:08 நீங்க இணைஞ்சு கேட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, உங்க ஃபேவரட் குமரி எஃப்எம் 101. ஒரு நாள் ஃபுல்லா ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸு, பிஸ்னஸ்னு ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை வீட்டில் இருந்து வீட்டு வேலை ஃபுல்லாக செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஒரு ஈவினிங் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரெஷியஸான ஒரு டைம் இல்லையா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். இன்னும் ராத்திரி வரைக்கும் ஓடி ஓடி மீதம் இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட எனர்ஜி வேணும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த டைமில் நம்ம எல்லாரையுமே ரெஃப்ரெஷிங்காக எனர்ஜிட்டிக்காக ஆக்கிறதுக்கு எஃப்எம் 101 வந்து இனிமையான திரைப்பட பாடல்களை இது உங்களுக்காக தரப்போகுது. ஒரு சூப்பர் சாங் கலெக்ஷன் உங்களுக்காக இப்போத்துலேருந்து 4:30 வரைக்கும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: என்னங்க முதல் பாடலே இப்படி எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு கேட்டிங்களா? எனர்ஜெட்டிக்காக மட்டும் இல்லை, ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப் தந்திருக்கும், ஒரு மோட்டிவேஷன் கூட தந்திருக்கும் இல்லையா? அதாவது சாதாரணமாக அமைதியாக இருக்கிறவங்க கூட ஒரு சேலஞ்ச் சவால்னு வந்துட்டா சிங்கம் மாதிரி எந்திரிச்சு நிற்பான் அப்படின்னு சொல்கிற அந்த வரிகளாகட்டும், இல்லை பிறந்த ஊருக்கு வளர்ந்த நாட்டுக்கெல்லாம் பெருமை சேரு அப்படின்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தர மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாட்டுப்பற்ற ஊற்ற மாதிரியான ஒரு அருமையான பாடல் கேட்டோம். மலேசியா வாசுதேவன் பாடியது, பஞ்சு அருணாச்சலம் எழுதியது, இசை இளையராஜா கேட்ட பாடல் முரட்டுக்காளை திரைப்படத்திலிருந்து. படப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

திரைசையில் அடுத்து வர பாடலும் ஒரு சூப்பர் டூப்பர் எவர் கிரீன் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில பாடல்கள் கேட்ட உடனே நம்ம கால்கள் வந்து அப்படியே தானாவே தாளம் போட ஆரம்பிச்சிடும், முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்திடும். அந்த மாதிரியான ஒரு துள்ளலான கிராமத்து மண்வாசனை கொண்ட பாடலை தான் இப்போ நாம் கேட்க போகிறோம். சில பாடல்களுக்கு எப்பவுமே வயசே ஆகாது, தலைமுறைகள் மாறினாலும் கொண்டாடப்படும். அந்த பட்டியலில் இடம் பிடிக்கக்கூடிய அந்த பாடல் இதோ. பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து வருது. மனு மற்றும் மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கிறாங்க, கே எஸ் சித்ராவும் பாடியிருக்கிறாங்க, கங்கை அமரன் எழுதியிருக்கிறாரு, இசை இளையராஜா.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: loving you.
1: கேட்ட பாடல் தங்கமகன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியதை இசை இளையராஜா.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?

0: புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.

கண்ணாட்டு ஆடுறார் கண்ணாட்டு வெங்கதா அண்ணாட்டு ஆடுறார் தென்னாட்டு

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திற்காக பாடிய பாடல் கேட்டோம்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும் போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
0: நேர்களை, நேரம் இப்போது 4:30. குமரி பண்பலை 101 இனி நாம் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: खुशियां बांटेंगे हम तुम।
1: अरे तुझे तो बड़ा गाना याद है, अब सो जा, गाते गाते रात हो जाएगी, सो जा।
2: श्रोताओं, अभी आपने सुना कार्यक्रम जंगल के साथी, और अब इसी के साथ हमारा आज का कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुम लता,
3: जगबंधु,
2: चेतना
3: और मंजू कुमारी जी के साथ विमलेश को आज्ञा दीजिए। नमस्कार, नमस्कार।
4: उमंग, उमंग, उमंग, उमंग।
5: இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டோம்.
6: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
7: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
6: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
7: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
6: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
7: தினமும் மாலை 5-2 முல்லைச் சரம்,
6: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
7: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
6: முல்லைச் சரம்.
5: நேர்களை, நேரம் இப்போது 5 தொட இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது 5 செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக காத்துட்டே இருக்கிற அந்த ஷோ முல்லைச் சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
8: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24 வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு

0: முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு திட்டங்களை தவிக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 16.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 142 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் வரும் 27ம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: வெல்கம் பேக் நேர்லே. நீங்கள் இணைஞ்சு கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் குமரி FM 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில்.

நம்ம எஃப்எம் 101ல இப்போதிலிருந்து 6 மணி வரைக்கும் சூப்பரான ஃபிலிம் சாங்ஸ் தான் கேட்டு ரசிக்க போறோம். ஆரம்பமாகிற இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். அன்று முதல் இன்று வரை அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது பழைய பாடல்கள்ல தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இடைக்கால பாடல்களுக்கு வந்து அப்படியே புத்தம் புதிய பாடல்கள் வரைக்குமான ஒரு சூப்பர் ஹிட் கலெக்ஷன் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லிங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை நாம ஒரு டைம் மெஷின் அப்படின்னு கூட சிலமா சொல்லிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெளிவந்திருக்கிற பாடல்களை எல்லாம் கேட்கும் போது திரும்பவும் ஒரு தடவை அந்தந்த வருஷத்துல போய் நாம அப்படியே வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு திருப்தி நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கான அந்த டைம் மெஷின் இங்கே ரெடியா இருக்கு. டைம் டிராவல் பண்ண நீங்களும் ரெடியா இருந்துக்கங்க.

எஸ், நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கிற முதல் பாடல் 1958 வருஷம் வெளிவந்த ஒரு பாடல். ரொம்பவே பிரபலமான ஒரு பாடல் இது. எங்கே எந்த போட்டி நடந்தாலும் இதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு வரியை எல்லாருமே சொல்லுவோம். அப்படி என்ன போட்டி, என்ன வரி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நடன போட்டிங்க இது. ஆனால் சாதாரண நடன போட்டி இல்லை. கிட்டத்தட்ட 70 வருஷங்களுக்கு அப்புறமும் இந்த பாடல் கேட்கும்போதும் பார்க்கும்போதும் திகட்டவே திகட்டாத அளவுக்கு 2 நடன ஜாம்பவான்கள், அதாவது நாட்டிய பேரொளி பத்மினிமா மற்றும் நடனமங்கை வைஜெயந்தி மாலாமா, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம உடல் மொழியாலையும் நளினத்தாலையும் முக பாவனையாலையும் அசத்தியிருப்பாங்க. கேட்கலாம் அந்த அழகான பாடலை. வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து பி லீலா மற்றும் ஜிக்கி குரல்கள்ல ஸ்ரீ ராமச்சந்திரனின் இசையில் பாடலை எழுதியிருக்கிறாரு கொத்தமங்கலம் சுப்பு. பாடல் இதோ.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: 5:14 ஆயிட்டு நேர்களே, குமரி எஃப்எம் 101 இருந்து முல்லைச்சரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு பாடல் இருக்கு இல்லையா, இது அப்படியே நம்ம கேட்கும் போதே நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஊற்ற ஒரு பாடல். அதாவது எதுக்கு இப்படி பயப்படுறோம், கொடுமையை கண்டு எதுக்கு பயப்படுறோம், நம்ம என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போறோம், எதுவும் இல்லை, அப்போ உன் கண்ணுக்கு எதிர தப்புன்னு தெரிஞ்சா அதை தட்டி கேளு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தைரியத்தையும் வீரத்தையும் தரக்கூடிய ஒரு பாடல். அது மட்டும் இல்லை, அண்ணாந்து பார்க்கும்போது பக்கத்து ஒரு பெரிய மாளிகை, அந்த அளவுக்கு ஒசரத்தில் ஒரு மாளிகை இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சின்ன ஓலை குடிசை இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பூமியை வந்து நம்ம எப்படி பொன்னான பூமின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சமத்துவ கருத்துக்கள் இப்படியெல்லாம் கொண்டுட்டு வராங்க. பாடல் எழுதியிருக்கிறாரு கண்ணதாசன், பாடல் வந்து TM சவுந்தரராஜன் பாடியிருக்கிறாரு, இசை KV மகாதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் அண்ணன்.

முல்லைச்சரம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறீங்க நேர்களே. நிகழ்ச்சியில அடுத்தடுத்து போட்டி பாடல், தத்துவ பாடல் அந்த மாதிரியே கேட்டுட்டு இருக்கிறோமே. அடுத்ததா ஒரு எவர் கிரீன் லவ் டுயட் சாங் கேட்கலாமா? மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமா? நமது காதல் ஒரு புது கவிதை, இலக்கணங்கள் இதற்கு இல்லை அப்படின்னு இரண்டு காதல் புறாக்கள் பாடும் ஒரு அழகான பாடல் இது. ஒரு பௌர்ணமி ராத்திரியில மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல மனசுக்கு ரம்யமான ஒரு சில பாடல்களும் நானும் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நமக்கு ஒரு சில பாடல்கள் தோணும் இல்லையா? அதுல நிறைய பேருக்கு நிச்சயமா இந்த பாடலும் லிஸ்ட்ல இருக்கும். பாடல் இதோ கேட்கலாம்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 8903000505.

0: நேரம் இப்போது 5:24 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம் நிகழ்ச்சியில. இந்த டைம் மிஷின் நம்மளை அடுத்ததாக கூட்டிட்டு போக போறதா 1990 ஓகேவா? இதுவுமே ஒரு அழகான இனிமையான அதே நேரத்தில் கொஞ்சம் வித்தியாசமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். மேற்கத்திய இசைக்கு நம்ம கிராமத்து இசை எந்த வகையிலையும் சளைச்சதில்லை, அது எல்லாத்தையுமே விட இது எவ்வளவோ ஒசந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர் வாத்தியங்களை வாசித்து ஒரு திருவிழாவில் ஹீரோ பாடுறதா வரக்கூடிய இந்த பாடல் அப்படியே ஒரு கிராமத்து திருவிழாவுக்கு போயிட்டு வந்த ஃபீலை நிச்சயமாக நமக்கு தரும். கிராமத்து தெம்மாங்கு எப்போவுமே மண்ணின் மனத்தோடு நம்ம மனசை வருடிட்டு தான் போகும் இல்லையா? ஸோ கேட்கலாம் பாடல். வயல்வெளியின் வாசத்தையும் நாட்டுப்புறத்தின் நேசத்தையும் கலந்த ஒரு இசை விருந்து இந்த பாடல். பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குரலில், கங்கை அமரனின் வரிகளில், இளையராஜாவின் இசையில் பாடல் இதோ.
1: இது தஞ்சாவூர் தவளு, இது நம்ம மதுரை உரிமை, இது கோவில்பட்டி பம்ப, இது திருச்சி நாயனா,

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: முல்லைச்சரத்தில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற பாடல் 90s கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடித்தமான ஒரு பாடல். 1997 வருஷத்தில் வெளிவந்த படத்துலேருந்து வருதுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காதலை மையமாக வச்சு நிறைய படங்கள் வந்துட்டு இருந்த காலம். அதுவும் கடிதத்தில் காதல், ஃபோனில் மட்டுமே பேசின காதல் அப்படின்னு நிறைய இனிமையான காதல் பாடல்கள் படங்கள் தந்த ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் இந்த நாம் கேட்க போகிற பாடல் கல்யாண வீட்டில் ரிசப்ஷனில் ரெண்டு பேர் மைக்கில் பாடுற மாதிரியான ஒரு பாடல். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் எல்லாம் மைக் செட்டில் நிச்சயமாக இந்த பாடலுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். கேட்கலாம் அந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இது. காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து வருதுங்க. பாடலுக்கு இசை தேவா, பாடல் வரிகள் பழனி பாரதி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
1: அடிபட்டு
0: ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலைக்கவசம், அது உயிர் கவசம்.

0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: 5:37, 20 நொடி ஆயிற்றுக்கு நேயர்களே, முல்லைச்சரம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில காதல், தத்துவம், மாடல், பாடல்னு கேட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா. ஒரே ஒரு குடும்ப பாடல் கேட்கலாமா அப்படின்னு தோணும் நமக்கு, கேட்டலாம். இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் கேட்குறவங்களுக்கு நிச்சயமா அவங்கவுங்க குடும்பம் வந்து ஞாபகம் வரும். குடும்பம் அப்படின்னா சின்ன வயசுல நம்ம வந்து ஒரு பெரிய குடும்பமா இருந்திருப்போம் இல்லையா. அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஆச்சி, தாத்தா, இந்த மாதிரி அண்ணன், தங்கச்சி, அத்தை பசங்க, மாமா பசங்கன்னு ஒரு கூட்டமாக நம்ம விளையாடினது, பேசினது, சிரித்தது, சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு ஒரு குடும்ப பாடல் கேட்கும் போது நமக்கு பழைய நினைவுகள் எல்லாமே நிச்சயமாக ஞாபகம் வரும். கூடவே என்ன ஞாபகம் வரும்? இப்போ நாம் எப்படி இருக்கிறோம், அதே மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கும்போது நமக்குள்ளே நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஞாபகம் வரும். இருக்கட்டுமே, அதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்க. சின்ன சின்ன உரசல்கள் எல்லா உறவுகளுக்கு இடையிலையும் வந்துட்டு போகிறது சகஜம்தான். அது பெருசாக பொருட்படுத்தாமல் அடுத்து வர ஒரு நல்லது கெட்டது எதுலையாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மறந்து ஒன்றா சேர்ந்துடணும். இந்த பூமிக்கு நம்ம வரும்போதும் எதுவும் கொண்டு வரல, போகும்போதும் எதுவும் கொண்டு போக போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் கிடைச்ச இந்த உறவுகளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம், சரியா? ஸோ எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்களில் நாம் கேட்க இருக்கிற இந்த பாடல் ஆதி திரைப்படத்திலிருந்து வருது. விஜய் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாரு, இசையமைச்சிருக்கிறாரு வித்யாசாகர்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
4: இனிமையான பல பாடல்களால் உங்கள் இதயத்தை வருடிச் செல்லும் இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசைச்சரம். 5:44 ஆயிற்றுக்கு நேயர்களே, அடுத்த பாடல் அபாரமான முகபாவனைகளோடு கூடிய ஒரு இசை, நடனம், அழகான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கிளாசிக்கல் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் அடுத்து நமக்காக வரப்போகுது. கூடவே விதை இல்லாமல் வேறில்லை, அதுபோல நீ இல்லாமல் நானும் இல்லை அப்படிங்கிற அபரிமிதமான ஒரு காதலை சொல்லக்கூடிய இந்த பாடல். ஆனால் காதல் யாருக்கு யார் மேலே அப்படின்னு பாடல் கேட்டால் நமக்கே தெரியும். சங்கர் மகாதேவனோடு இணைஞ்சு பாடலையும் பாடி இந்த பாடலையும் எழுதியிருக்கிறாரு கமல்ஹாசன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விஸ்வரூபம்.
5: அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.

வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும்போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.

நேரம் 5:52 ஆயிற்றுக்கு நேர்களே. முல்லைச்சரத்தில் வரக்கூடிய அடுத்த பாடல் 2019 ஆண்டு வெளிவந்த ஒரு படத்திலிருந்து வருது. உலகத்தில்

பல உறவுகள் இருக்கலாம், ஆனால் ஒரு மகளுக்கு அவளுடைய அப்பா தான் எப்போவுமே முதல் ஹீரோ இல்லையா? அந்த அழகான பாசத்தை மனதை வருடும் இசையிலும் வார்த்தைகளிலும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாடலை தான் இப்போ கேட்க போகிறோம். சித் ஸ்ரீராம் பாடியிருக்கிறாரு, பாடல் எழுதியிருக்கிறாங்க தாமரை, இசை டி இமான். அப்பாவின் அன்புக்கு பெரிய வார்த்தைகள் எதுவும் தேவையில்லை, ஒரே ஒரு கண்ணான கண்ணே அப்படின்னு அவர் கூப்பிடுற அந்த அழைப்பே போதும். அந்த அன்பை இப்போ நாம இசையாய் கேட்கலாம், விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை.

அம்பை 16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும். கடுக்கரை ஆர் அகஸ்தியலிங்கம் பிள்ளை அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம். உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம். பெருஞ்செல்வ விளை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: கேட்ட ரசித்த கூலி திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது முல்லை சரம். பல சூப்பர் ஹிட் சாங்ஸ் அண்ட் அதை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படின்னு கடந்த ஒரு மணி நேரமா நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருந்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் நிறைய நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேரம் இப்போ 6 மணி ஆயிட்டு இருக்கீங்க. நீங்க பிஸியா இருந்தாலும் சரி, ஃப்ரீயா இருந்தாலும் சரி, எப்போதும் எப்போ எங்கேயும் உங்க கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம குமரி எஃப்எம் 101 தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. நம்ம எஃப்எம் 101 இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக வரப்போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக
2: தரமாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
7: அப்போ கார் வாங்க போறோமா?
6: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
7: வாவ், கிரேட்.
8: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
9: தடைகளை

0: தொடங்கி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேர்களை இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி, இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அம்பை 16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கடுக்கரை ஆர் அகஸ்தியலிங்கம் அவர்கள். தொடர்ந்து அமுது சுரபி, இதில் தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம் குறித்த உரையாடல் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் கால்நடைகளில் குடற்புழு நீக்கம் தகவல்களை தருகிறார் பெரும் செல்வ விளை கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி, சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 8:20 9:15 திரைசை கேட்கலாம். 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம்.

0: நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். காலை 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் கேட்கலாம், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும் இடம்பெறும், 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன இடம்பெறும். காலை 8:02 காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க மணிகண்டன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். காலை 8:30 தூய தமிழும் மறைமலை அடிகளும், மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் ஜே இமல்டா அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே, நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேட்டு மகிழுங்கள். இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. New Delhi has said that it is closely following the developments in West Asia following renewed escalations of tensions between US and Iran and attacks on commercial vessels. Briefing media in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, reiterated India's call for safe and unimpeded navigation and the flow of commerce through the Strait of Hormuz.
2: We are closely following the developments that are happening in West Asia. We continue to call for safe and unimpeded navigation and flow of commerce through the Strait of Hormuz. This is key for ensuring economic and energy security of people across the world.
1: India also expressed deep concern at the attacks on two vessels, MT Albahia and MT Mombosa, during their transit through the Strait of Hormuz today. Both the vessels were carrying 30 Indian seafarers, among their combined crew of 46. Mr. Jaiswal said the Deputy Chief of Mission of the Embassy of Iran in New Delhi was summoned this morning by the ministry.
2: We had issued a statement post-summoning of the Deputy Chief of Mission of Iran. We conveyed to them our deepest concerns and that we strongly condemned what has happened. We lost precious Indian life and there are several Indian nationals who have been injured and a couple of them are also seriously injured. So we conveyed our strongest protest with the Iranian side on this particular matter that these attacks must stop at the earliest. At the same time, there should be de-escalation and the two sides should come to the negotiating table and take the path of dialogue and diplomacy so that peace and stability can be ensured in West Asia.
1: Responding to a question on protests in BOJK, Mr. Jaiswal

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: நேர்களே, நேரம் 6:10 கேட்டுட்டே இருக்கிறீங்க. எங்கேயும் எப்போதும் நம்பர் 1 FM நமக்குமரி FM 101 ஆகாஷவாணி நாகர்கோவில். சேவை செய்திகள் கேட்கலாம் நேர்களே. அதற்கு முன்பாக,
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா மூலம் வருகிற ஆகஸ்ட் மாதம் 8, 9, மற்றும் 16 தேதிகளில் நடைபெறவுள்ள உயர்நிலை மற்றும் ஆரம்ப நிலை ஹிந்தி தேர்வுகளுக்கான செமினார் வகுப்புகள் நடைபெறவுள்ளது. ஹிந்தி தேர்வு எழுதும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இம்மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை மணி 9:30 மாலை 4:30 நாகர்கோவில் வெட்டூர்நிமடம் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில் வைத்து ஆரம்ப நிலை உயர்நிலை தேர்வுகளுக்கான வகுப்புகள் நடைபெறும். இதில் குமரி மாவட்ட மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வருகிற 20 தேதி அன்று காலை 9 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்ட

மாவட்டத்தைச் சார்ந்த முன்னாள் படை வீரர்கள், அவர்களை சார்ந்தோர்கள் மற்றும் படை வீரர்களை சார்ந்தோர்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பமாக இரட்டை பிரதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையின் கீழ் அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் நாளை காலை 9 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 9 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்திடுவர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாளை மாலை 4:30 முதல் 6 மணி வரை அகஸ்தீஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். எனவே அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தையும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்விருதிற்கான விண்ணப்ப படிவத்தினை www.tn.gov.in/cms-migrated/document/forms என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தினை பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: மெல்லிசை கேட்கலாம் நேர்களே. அதற்கு முன்பாக,
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
1: போன் 233-066.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்.
7: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
6: தோல் நோய்கள்,
7: வயிற்று செரிமான கோளாறுகள்,
6: மூட்டுவலி, வாதம்,
7: சுவாச கோளாறுகள்,
6: மூலம்,
7: தலைவலி, மைக்ரேன்,
6: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
7: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
6: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
7: 9443693100.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
13: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
12: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
13: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
12: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
13: போன் 7358-737-358.
14: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
15: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
16: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
17: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
18: அப்போ கார் வாங்க போறோமா?
17: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
18: வாவ், கிரேட்.
19: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
7: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
8: திருமகள் புரிகின்ற என தொடங்கும் பொன்மணி வைரமுத்து இயற்றிய பாடலை பாடுபவர் SP சைலஜா, இசை TK ராமமூர்த்தி.

0: மெல்லிசையை நிறைவு செய்ய வரும் பாடல்.
1: வாழ்க திலகர் நாமம் என தொடங்கும் பாரதியார் இயற்றிய பாடலை பாடுபவர் பி. சுசீலா, இசை டி. ஆர். பாப்பா.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிட மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறியப்பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள்

0: வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜயபாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பழனி விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். கோவில் நிலத்தை மாநில அரசு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காது என்றும் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்தார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவில் நிலங்களை தனிநபர்களின் சொத்தாக மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் பலமுறை தீர்ப்பளித்திருந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர் பழனி அடிவாரத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இம்மாதம் 6ஆம் தேதி தனியாருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாவேக ஆட்சியில் லஞ்சம் இல்லை என முதலமைச்சர் திரு விஜய் கூறுவது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு நிலவுவதாக கூறியுள்ள அவர் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் தடைபடுவதாகவும் கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை விரைவுபடுத்தி வரும் நிலையில் காவிரி நீரை பெறுவதில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தாவேக அரசு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள இயலாமல் தவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படும் பல திட்டங்களுக்கு மாநில அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்தவொரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்கள் பாதிக்காத வகையில் கிடைத்துள்ள இந்த தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக அரசு காவிரி நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று கூறியிருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை nonteaching.dce.transfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின்போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவேக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்தும் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளை போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில்

0: அடுத்த நான்கு நாட்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் ஜூலை 11 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் ஜூலை 14 முதல் 20 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நவீன மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியினை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் எலிச்சிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரி அம்மன் கோவில் ஆனி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கினை பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு சஞ்சீவ்குமார் பிரசாத் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 38 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்ற ஒரு இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிடம் மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக்கு அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
1: காற்றில் கலந்து காற்றில் நுழைந்து உங்கள் இதயம் தொட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் 6:41 ஆயிற்றுக்கு நேரில் FM 101. இது நம்ம மனம் வருடும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம். இனிமையான பல பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் குமரி FM 101. முதல் பாடலை கேட்கும் முன்
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.

0: கேட்டு ரசித்தது வீராவுக்காக மனோஸ் வர்ணலதா பாடிய பாடல். பாடலை எழுதியிருக்கிறாரு வாலி, இசை இளையராஜா.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
1: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
5: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
0: வருவது காதலன் திரைப்பட பாடல். பாடலை பாடியிருக்கிறாங்க SP பாலசுப்ரமணியம், உதித் நாராயணன் மற்றும் பல்லவி. பாடலை எழுதியிருக்கிறாரு வைரமுத்து, இசை AR ரஹ்மான். பாடலை கேட்கும் முன்,
4: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
5: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.

0: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
5: phone 233-066.
7: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும் போது குறுஞ்செய்தியாக ஒரு OTP எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் KVK என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.

0: சித்ராவின் குரலில் பாலியின் வரிகளில் தேவாவின் இசையில் நாம் கேட்டு ரசித்தது என் ஆசை மச்சான் திரைப்பட பாடல்.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: நேர்களை நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் இப்போது 7 மணி. குமரி பண்பலை 101 இது இன்னிசை நேரம். நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
6: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
7: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
8: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில். அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
9: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
8: போன் 233-066.
0: இன்னிசை நேரத்தில் வரும் முதல் பாடல்

0: நேயர்கள் கேட்டு நிறைவு பெற்றது இன்னிசை நேரம். தொடர்வது மாவட்ட செய்திகள்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார்.
2: நபார்டு வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகேயுள்ள வெள்ளாண்டி வலசு பகுதியில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய இயற்கை அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை அங்காடியினை நபார்டு வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணராஜ் திறந்து வைத்தார்.
3: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்க என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்கறோம். கடன் உதவி கொடுக்கறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சிருக்கோம். அதன் மூலமா இப்ப இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமா நாங்க வந்து நிதியுதவி கொடுக்கறப்போ அவங்க அதை முழுமையா எடுத்து செய்யறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்துல பணம் கிடைக்குது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
2: வருவாய் உயர்ந்து வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர்.
4: நாங்க வந்து முருகை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும் போது வந்து ரேட் கம்மியா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியா கொடுக்கும் போது நமக்கு ஒரே ரேட்டு ஃபிக்ஸடா போயிட்டு இருக்கு.
2: சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பிரசாந்த் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ் வழங்கினார். சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
5: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். வந்து ஒரு மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40-ல் இருந்து ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஏற்காடு மலைப்பகுதியை சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. யூனிட்டி ஆஃப் யூத் பவுண்டேஷன் எனும் தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. மலைவாழ் மக்களின் வாழ்வியலை வனப்பகுதியிலிருந்து மாநகரங்களுடன் இணைத்துள்ளதாக கூறுகிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஜய்.
6: நம்ம மலையிலிருந்து வானம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்துல அண்ணாந்து மட்டுமே பார்க்கக்கூடிய மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. எங்களால அங்கெல்லாம் போக முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. யார் சொன்னா போக முடியாது, நம்ம நினைச்சா முடியும்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் இன்னைக்கு ஃபிளைட்ல சேலத்துல இருந்து பெங்களூர் வரையும் கூட்டு போக போறோம். இவங்களுக்கு ஃபிளைட் மட்டும் இல்ல, அங்க போய் தங்குற வசதியா இருக்கட்டும், அங்க பெரிய பெரிய மால்ஸ் பாக்குறதா இருக்கட்டும், அங்க இருக்க பீப்புளை விசிட் பண்றதா இருக்கட்டும், சிட்டி அதாவது ஒரு கிராமப்புறத்துல இருந்து சிட்டிக்குள்ள எப்படி அவங்க என்டர் ஆக போறாங்க, அதோட லைஃப் எப்படி கத்துக்க போறாங்க, வெளி உலகத்தை தெரிஞ்சுக்க போறாங்க.

0: வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களோட. இதுல மூணு கிராமங்கள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கோம். செங்கலத்தப்பாடி, குண்டூர், தெப்பக்காடு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க.
1: சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வணிக பிரிவு, மின்னியல் மற்றும் பராமரிப்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கான விருதுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் வழங்கினார். இதில் கடந்த 2025 ஒடிசா மாநில பயணத்தின் போது தீவிர போக்குவரத்து மிகுந்த வழித்தடத்தில் பழுதடைந்த ரயில் என்ஜினை அங்கேயே தங்கியிருந்து பழுதை சரி செய்த இளநிலை பொறியாளர் அர்ஜுன், சவால் நிறைந்த பகுதியில் 670 மீட்டர் தூரத்திற்கு ரயில் நடைமேடையை உருவாக்கிய முதுநிலை பொறியாளர் சிவப்பிரியா, மங்களூர் முதல் ஈரோடு வரை கடந்த 33 வருடங்களாக சிறப்பாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர் சாவித்ரி உள்ளிட்ட 27 சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜா ஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருதினை வழங்கினார்.
2: இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பு அம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது மத்திய அரசுக்கும் நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் தேர்வு குழுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
3: இதுவரை நீங்கள் கேட்டது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர்ச்சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணை தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின் சார்பில் ஈரான் துணை தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணை தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜீஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் 2 பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு

0: உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம், வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம், அரசு கொள்முதல், புதுமை திட்டங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது மட்டுமன்றி ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட 4 இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 335,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. 122,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24 தேதி வரை நேரடியாக வீடுகளுக்கு சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31 தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3 தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31 தேதி முதல் ஆகஸ்ட் 30 தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்கற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்பெஷலா நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
0: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர்

0: அமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கூகுள் கனெக்ட் இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும், கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 158 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஏத்திக்கிலும் தித்திக்கும் குமரி பண்பலை 101 கேட்டுட்டே இருக்கிறீங்க நேயர்களே. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் இப்போது 7:25. இது உழவர் பெருமக்களுக்கான நேரம். விளம்பரங்களை தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும் போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த

0: விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இது வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். இது வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றழிக்கவும், வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போஃபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும், நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள் மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சவும், நுண்சத்து பற்றாக்குறையினால் தென்னை மரமானது பென்சில் முனை போல்

வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றழிக்கவும், வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போஃபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர்ப்பாய்ச்சவும். நுண்சத்து பற்றாக்குறையினால் தென்னை மரமானது பென்சில் முனைப்போல் மேல் நோக்கி வளர்ச்சி குன்றி காணப்படும். இலைகளின் எண்ணிக்கை குறைந்து வளர்ச்சியின்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். பரிந்துரைக்கப்பட்ட உரத்துடன் தலா 225 கிராம் போராக்ஸ், சிங்க் சல்பேட், மேங்கனீஸ் சல்பேட், ஃபெரஸ் சல்பேட், காப்பர் சல்பேட் மற்றும் 10 கிராம் அமோனியம் மாலிப்டேட்டை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தென்னை மரத்தினை சுற்றி 1.5 மீட்டர் ஆரம் உள்ள வட்டப்பாத்தி அமைத்து ஊற்றவும். பூக்கும் பருவத்தில் உள்ள மல்லிகை செடிக்கு போரைட் குருணை மருந்தினை செடி ஒன்றிற்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர்ப்பாய்ச்சி வரும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய இது ஏற்ற பருவம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். ரப்பர் பால்வெட்டும் தொழிலாளர்களின் காப்பீடு குறித்த அறிவிப்பு இது. 2011-12 ஆண்டில் ரப்பர் போர்டின் குழு ஆயுள் காப்பீடு மற்றும் பணிக்கால இறுதி நலன் திட்டத்தில் சேர்ந்துள்ள ரப்பர் பால்வெட்டும் தொழிலாளர்கள் தொடர்ந்து காப்பீட்டினை பாதுகாப்பை பெறுவதற்காக தங்களது காப்பீட்டுத் திட்டத்தினை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள், அதாவது நாளைக்குள், வாரியத்தின் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலகங்களில் காப்பீட்டு கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் உறுப்பினர் இயற்கை எய்தினால் 1 லட்சம் ரூபாய் மற்றும் விபத்தினால் இயற்கை எய்தினால் அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். புதுப்பித்தலுக்கான விண்ணப்ப படிவங்கள் ரப்பர் வாரிய தலைமையகத்தில் செயல்படும் தொழிலாளர் நலப்பிரிவிலிருந்து ஏற்கனவே காப்பீட்டுத்தாரர்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளன. புதுப்பித்தல் படிவம் கிடைக்காதவர்கள் அருகிலுள்ள ரப்பர் வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0481-2301-2331 என்ற தொலைபேசி எண்ணில் நீட்டிப்பு எண் 336 தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிறைவு பெற்றது. இனி கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண்பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. அம்பை 16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும். கடுக்கரை ஆர் அகஸ்தியலிங்கம் பிள்ளை அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி, தேசிய எண்ணெய் வித்துக்கள் திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம், பெருசெல்வ விலை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். வேளாண் பெருமக்களை, நாம் ஒரு சபதம் ஏற்போம். நாட்டின் எந்த பகுதியிலும் தரிசு நிலங்கள் இருக்க அனுமதிக்க மாட்டோம். தரிசு நிலங்களை பசுமை பூமியாக்க எங்களால் ஆன முயற்சியில் ஈடுபாடு கொள்வோம் எனும் சபதம் ஏற்போம். நம் நாட்டை வேளாண் உற்பத்தி ரீதியாக முன்னோக்கி அழைத்து செல்வோம். இப்பொழுது அம்பை 16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும் கடுக்கரை ஆர் அகஸ்தியலிங்கம் பிள்ளை அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: எத்தனை வயதாகுது?
3: 72 வயதாகுது.
2: 72 வயது அப்படிங்கும் போது உத்தேசமா உங்களுடைய வேளாண்மை அனுபவம்னா எத்தனை ஆண்டு காலம் இருக்கும்?
3: எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்து பழக்கம்.
2: கடுக்கரை கிராமம் 40 ஆண்டு பின்னால போங்க, அன்னைக்கு எப்படி இருந்தது நீங்க சிறுபிள்ளை பிராயத்துல?
3: அன்னைக்கு சிறுபிள்ளை பிராயத்துல விவசாயங்கள் செய்து நம்ம இரும்பு மாதிரி சுறுசுறுப்பா வேலை செய்ய வேண்டிய காலம் அந்த காலம்.
2: அதிகாலை விழிப்பு,
3: அதிகாலையில விழிப்பு, காலையிலே வயல் வேலை, தொழுவுங்கள், மாடு வளர்க்கறது, பால் கறக்கிறது, மாடு குளிப்பாட்டது, இந்த மாதிரி வேலையெல்லாம் சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்கும். இங்க ஆத்து ஓரத்துல இருந்தா போறோம், கும்பல் கும்பலாட்டு வந்து மாடு கழுவி எடுத்து குழு பால் கறந்து பால் பண்ணையில 6 மணி உண்டுனா பால் கறந்து பால் பண்ணையில பால் கொடுக்குவது.
2: இந்த ஒரு திருவிழா கோலம்,
3: திருவிழாவா இருக்கும்.
2: அன்னைக்கு நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஏகதேசம் உள்ள விவசாய கிராமங்கள் ஒன்னொன்னு இப்படிதான் இருந்திருக்கு.
3: எல்லா கிராமங்களும்
2: முழுக்க முழுக்க தொழிலே விவசாயம்,
3: தொழிலே விவசாயம், விவசாய சம்பந்தப்பட்டமான தொழில்.
2: பெண்களுடைய ஈடுபாடுலாம் அன்னைக்கு எப்படி இருந்தது விவசாயத்துல?
3: அன்னைக்கு

0: பெண்கள் வந்து விவசாயத்தில் நல்ல முக்கியத்துவம் தந்துடுவாங்க.
1: அவங்க என்னென்ன மாதிரி வேலைகள் பார்த்துக்கிடுவாங்க? தொழுவத்தை
0: பார்க்கறது, தொழுவத்தை பார்க்க, மாடை பார்க்கறதுக்கு, சாப்பாடு காலையில சாப்பாடு ரெடி பண்ணணும், சாப்பாடு காலையில் டிஃபன் கொண்டு வயலில் கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து குடமாட நின்று வயல்களில் ஏதாவது பார்வை பார்க்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு விவசாயி வேலை நடக்க சமயத்தில் அந்த நேரத்தில் விவசாயத்துக்கு சாப்பாடு காரியங்கள், சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: சாப்பாடு அப்படிங்கறது அன்னைக்கு வயலுக்கு கொண்டு வந்தாலும் கூட உங்களுக்கு மட்டும் கொண்டு வர மாட்டாங்களா? வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அன்னைக்கு அப்படி ஒரு நிலை இருந்ததாம்.
0: ஆமா, ஒரு ஆள் வேலை பார்க்கறதா கூட ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு சாப்பாடு வரும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கூப்பிட்டு சாப்பிட வேண்டிய காலகட்டங்களை இல்லாத ஆளுகள் கொடுத்து கூட்டு ஓசை வழக்கம் உண்டு.
1: தாத்தா காலம் அப்பா காலம் அந்த சமயத்துல என்னென்ன மாதிரியான நெல் ரகங்கள்ல ஈடுபாடு, அந்த நெல் ரகத்தோடு ஒப்பிடும் போது இப்ப நீங்க செய்து இருக்கக்கூடிய நெல் ரகத்தை பத்தி என்ன சொல்றீங்க?
0: அன்னைக்கு வந்து நாட்டு ரகங்கள், நாட்டு ரகங்களுக்கு என்னத்தான் ரகங்கள் உண்டு, அதாவது வீரடங்கை, அது பிறகு கட்டி சம்பா, அது பிறகு கீரைச்சம்பா, கொச்சி சம்பா, அப்படி பல வகை நெல் நல்ல சத்து உணவான கரத்த அரிசிகள் நல்ல உபகரணத்துக்கு இருக்கு.
1: கொச்சி சம்பா இல்லையா,
0: கொச்சி சம்பா சிஓ அப்படி ஒரு வல்லரக்கம், இப்படிலாம் ஒரு பழங்காலத்து நெல்லுகள் வந்திருந்தது. அந்த நெல்லுக்கும் இந்த நெல்லுக்கும் இப்ப வித்தியாசம் இருக்கிறது.
1: எடை எப்படி இருந்தது அன்னைக்குள்ள நெல்?
0: அன்னைக்குள்ள நடை நெல் சாணங்கி உரம் போட்டதும் தளச்சத்து போட்டு உரம் போட்டு அது நல்ல
1: தளச்சத்து அப்படிங்கிறீங்களா, அப்படி என்னென்ன போடுவீங்க?
0: அப்போ இந்த மாதிரி தக்க பூண்டு இந்த மாதிரி அது ரகம்லாம் கிடையாது.
1: சரி,
0: நம்ம வயக்காட்டிலே குளமரங்கள் நிறைய வச்சிருப்பாங்க.
1: ஓஹோ,
0: இல்லைன்னா அந்த குளம் அல்லடம் மலையிலிருந்து கொண்டு வந்து அதை தரைச்சி உழவு போட்டு உழவு பக்குவப்படுத்தி அது ஒரு இதற்கு உரச்செலவும் குறையும்.
1: அப்பா தாத்தா கால ஈடுபாட்டில் உங்களுடைய உழைப்பு சிறுபிள்ளை பிராயத்தில் என்னென்ன மாதிரி வேளாண்மைக்கு உத்வேகமாக நீங்கள் செயல்பட்டீங்க?
0: நாங்கள் அப்பாவுக்கு தாத்தாக்கெல்லாம் ஹெல்ப்பராக இருந்து அவங்க எது எது செய்யலாம் அதை பார்த்து நாங்களும் கூடமாட ஒரு ஆளுக்கு பகலில் நாங்களும் கூடமாட நின்று அந்த அனுபவத்தை கற்றுக்கிட்டோம்.
1: வரப்பு விட்டுதல் தெரியும்
0: எல்லாம் எதையும் அப்பவுமே தெரியும். உழச்சமயத்தில் அங்கே கூட நாலு ஏர் அஞ்சு ஏர் உழுதுன்னா கூட நாங்கள் அந்த ஏர் கூட உழவுக்கு படிச்சு விடுவோம்.
1: அது எந்த வயசில் அந்த மாதிரி அனுபவம்?
0: அது ஆரம்பத்திலே ஒரு 10 வயசு 12 வயசுலயே மாட்டு உடல் கடந்து உழவு உழவு.
1: என்ன சொல்றீங்க, இது நம்பும்படியாட்டா இருக்கு. 10 வயசுல உழுவுடா
0: உழுவோம், வயலுக்கு சாப்பாடு கொண்டு போனா ஒரு ஆளு 3 ஏர் உழுதுன்னா ஒரு ஆளு சாப்பிடும், அந்த ஆளு ஏற நாங்க கையேறு மாற்று ஏறு பிடிச்சி உழுவோம். அந்த மாற்று ஏறு உழ சமயத்தில் நமக்கு அந்த அனுபவம் கிடைச்சிக்கணும். 4 ஏர் உழ சமயத்தில் 1 ஏர் கூட போச்சுன்னு சொன்னா அதுக்கு வந்து கூட 1/2 மணிக்கு வேலை முடியும், அவரை விட்டுட்டு சாப்பிட முடியாது. அதனால எல்லா ஏறும் மெனைக்கிடும், கையேறும் போம், சாப்பிடாத சாப்பிட அனுப்பிக்கிட்டு நாங்கள்
1: வேலையும் அந்த தொய்வு இருக்காது,
0: தொய்வு இருக்காது, யாரும் அப்படி கண்டினியூ ஓடிட்டே இருக்கும்.
1: சரி, இந்த நிகழ்வை சொல்லுங்க. அன்னைக்கு வந்து வயல்ல இருந்து நெல் கொண்டு வந்து நிறைத்தல், புத்தரிசி, இந்த மாதிரியான ஒரு நிறைவான விழாக்கள் இப்ப மறுவிடுச்ச, அந்த கால நினைவை கொஞ்சம் லேசா ஞாபகப்படுத்துங்க. நிறைக்க போறீங்கன்னா
0: நம்ம மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல 4 பேரு சந்தோஷமா காலில குளிச்சு எடுத்து குடும்பத்தோடு போய் கதிர இறக்கிறதுக்கு நாலு செய்யறதுக்கு போவோம்.
1: பேரன்லாம் கூட்டி போவோம்,
0: யாரு பிள்ளைகள் வரும் அசலூர்ல இருந்து நம்ம பிள்ளைகளை கட்டி
1: உங்க தாத்தா உங்களை கூட்டிட்டு போவாங்க,
0: கூட்டிட்டு போவா. நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைகளா இருந்தாச்சுன்னா பெரிய பிள்ளைகளா இருந்தா அந்த கருது இறக்கிறதுக்கு அந்த குடும்பத்தின எத்தனை குழந்தைகள் இருக்கோ வரிசையா போவோம்.
1: வீடு என்ன மாதிரியான ஒரு நிலையில காணப்படும்?
0: அன்னைக்கு வந்து வீடு ஒரு ஜெக ஜோதியா இருக்கும். காலையில எந்திரிச்சு வீடு நல்லா கழுவி மொழிகி கோலம் விட்டு நிறப்பாலையெல்லாம் எடுத்து விளக்கெல்லாம் பொருத்தி பிள்ளையர் பிடிச்சி நல்ல முறையில் அது எல்லாரும் சந்தோஷமா கொண்டாட ஒரு விழா மாதிரி கொண்டாடுவோம். புத்தரிசி அது வந்து பிள்ளைகளுக்கு வயல் அறுவடை ஆன உடனே நல்ல நாளை பார்த்து அது நல்ல அரிசி அவிச்சு அவிச்சு குச்சி புத்தரிசி பல பாயசத்தோடு குடும்பத்தோடு இருந்து சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் காணும்னு பக்கத்தில் உள்ள ஆளுகளுக்கும் இந்த புத்தரிசின்னு சொல்லி ஒரு இது தெரிஞ்சிடும். இன்னைக்கு புத்தரிசின்னு சொன்னால் இனிப்பு பக்க பயிலும் பாயசம் வச்சு எல்லா வீட்டுகளுக்கும் பக்கத்தில் கிராமங்களும்
1: பக்கத்தில் பாயசம்
0: பாயசங்கள்லாம் கொடுத்தா அது புத்தரிசின்னு சொல்லுவோம்.
1: அப்போ உங்கள் அனுபவ காலத்தில் வந்து நீங்கள் ஆசிரியர்கிட்ட வந்து சார் எனக்கு மத்தியான மேல லீவு வேணும் சார், எங்கள் வீட்டில் புத்தரிசி அப்படின்னு ஒரு உற்சாக துள்ளல்ல பைய எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து
0: கண்டிப்பா கண்டிப்பா அன்னைக்கு லீவு எப்பட்டாம் கிடைக்கும் பாக்குறது அப்படியே வந்துருது. நிறைக்க அன்னைக்கும் சில ஸ்கூல்ல பிள்ளைய போகுது கிடையாது, டைம் பார்த்தா நிறைப்பாங்க. 10 மணிக்கு மேல நிறைக்கும் ஸ்கூலுக்கு போக முடியாது, அன்னைக்கு லீவு தான். அப்ப அந்த மாதிரி இல்லைன்னா சாதா நமக்கு லீவ் உள்ள அன்னைக்கு நல்ல நாளை பார்த்து அதை டேட்டா பேஸ் பண்ணி வச்சுக்கிடுது.
1: சரி, அந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த கடுக்கரை நிலைமையை ஓரளவு சொல்லியிருக்கீங்க. அதே கட்டுக்கோப்பு, அதே ஒரு செழிப்பு, அதே நீர்நிலைகள் இன்னைக்கு சுத்தமா இருக்கு, இன்னைக்கு விவசாயம் நெல் விவசாயம் செழிப்பா இருக்கு அப்படின்னு உங்களால் இன்னைக்கு சொல்ல முடியுமா?
0: நீர்நிலைகள் எல்லாம் வர வர மோசமா தான் இருந்துட்டு இன்னைக்கு உள்ள விவசாயம் வயல்ல இருந்து காலு வரப்பு எல்லாரும் விவசாயம் தொழில் செய்ய முடியாம கிளீனா வச்சிருப்பாங்க. அந்தந்த வரப்பு அந்தந்த இதை நல்ல முறையில வச்சிருப்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு செய்யக்கூடிய அளவில் ஆள் யாருமே இல்லை.
1: என்ன சொல்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க நான் வந்து சிறுபிள்ளை பிராயத்திலே விவசாயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப உங்களுடைய சந்தேக நேரம் நீங்க கொண்டு வரலையா?
0: கொண்டு வந்திருக்கோம், நாங்க தம்ம வயல நம்ம சீர்படுத்துவோம். அதே மாதிரி பக்கத்து வயலு காரியம்

0: கைவிட்டீங்களா?
1: இயந்திரம் வந்தது வந்து விவசாயத்துக்கு வந்து நல்லதுதான், நல்லதா இருந்தாலும் அதை நம்ம ஆளு மந்திரம் தான் அது இயக்கப்படும். அந்த ஆளுடைய அறிவுறுத்தபடியில் தான் அதை செய்ய முடியும். விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரோட்டில் நின்றுட்டோம், வீட்டில் இருந்துக்கிட்டேன்னு சொன்னால் அந்த விவசாய இயந்திரம் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. நம்ம கூட மாட நின்று அதை செய்து வரப்பு
0: வேலைக்காரர்கள்
1: வேணும், வரப்பு என்ன போடணும், வரப்பு தொழில் குறை வைக்கணும், அப்படிலாம் செய்யணும். இப்போ அப்படி இல்லை, இன்னைக்கு உழுதா நாளைக்கு மூணு நாளையில் உழவு நடவுன்னு முடிஞ்சிருக்கு. நாங்கள் அன்னைக்கு அப்படி இல்லை,
0: நிலத்துக்கு ஓய்வு கொடுத்தீங்க,
1: ஓய்வு கொடுப்போம், ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் கொடுப்போம்.
0: கோடை உழவுங்கிறது இருந்திருக்கு,
1: இப்போ நான்லாம் உழுதுட்டு
0: மாடு கிடக்கா,
1: மாடு கிடையாது, நம்மள்ட்ட வண்டி வச்சு உழுதுறது, டிராக்டர் கிடக்கு, சின்ன வண்டி கிடக்கு, உளுந்து போட்டிருக்கோம். உளுந்து போட்டு உளுந்து எடுக்காட்டாலும் உர மோசத்துக்கு நல்லா இருந்திருக்கு.
0: உளுந்தின் மகத்துவம் என்ன? நிலத்துல உளுந்து பயிரிடுறதுனால,
1: உளுந்து போடுறதுனால மண் செழிக்கும், நமக்கு வந்து உர செலவு குறையும். அதை கொஞ்சம் நம்ம உதவிட்டி வந்து போட கொஞ்சம் யோசிச்சா பின்னின்ற அளவு வந்து கூடுதலா இருக்கும். இப்போ நான் இப்போ ஒரு ஏக்கர் உளுந்து போட்டிருக்கேன், நேரடி வெல் விதப்பு விதச்சோடி முடிஞ்சு, உரமே இது வரலையும் போடலை, உரம் தேவையே இல்லை.
0: சரி,
1: அந்த அளவுக்கு அதில் குழா கிடைச்சு
0: செழிப்பா
1: செழிப்பா இருக்கு. அந்த ஒரு ஏக்கருக்கும்
0: அறுவடை இடத்தேடா,
1: அறுவடை வருஷந்தோறும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இது வரலாம், இப்போ பக்கத்து வயலிருந்து அது வந்து பயிர் நல்லா தான் இருந்துட்டு இருக்கு, உரமே போடலை. கேட்டால் என்னன்னா, பக்கத்தில் கேட்டால் போய் ஏன் உளுந்துன்னே விதைக்கலன்னு கேட்டால், நாங்கள் விதைக்கலாம் போம். இப்போ என்னன்னு கேட்டால், ஏன் அப்படி விதைச்சு பயிர் நல்லா இருக்குன்னா, உளுந்து குழாய் குழாய் எல்லாம் அப்படியே உழுதுருக்கு, ஆனால் உளுந்து எடுக்கல இந்த தடவை காலதாமதத்தினால, உளுந்தும் குழா மட்டும்தான் ஓரப்பட்டு வயலும்
0: இருந்தாலும் அந்த உளுந்து கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபம் இல்லை, ஒரு உற்சாகமா நிலம் அளமாகுது
1: இருக்கு. அந்த ஒரு ஏக்கருக்கு அந்த பதப்படுத்தி உர பண்ணணும்னா கூட 10,000 ரூபாய்க்கு மேல செலவாகும், அந்த செலவு குறவு.
0: வேளாண் பெருமக்களே, இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, ஒரு அனுபவபூர்வமான விவசாயி, ஒரு 40-50 ஆண்டுகால அனுபவம் உள்ள ஒரு விவசாயி என்னமாய் கருத்தை பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உளுந்து மாதிரியான பயிரை நாம சாகுபடி செய்தோம் அப்படின்னு சொன்னா, மகசூல் அப்படிங்கிறது கிடைக்காட்டாலும் கூட அதை மடக்கி விழுகிறதன் வழி நிலத்துக்கு ஒரு வளம் கிடைக்கும், வரக்கூடிய போகத்துல வந்து நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் ஏக்கருக்கு லாபப்படுகிற மாதிரியான ஒரு தன்மை ஏற்படும் அப்படின்னு அற்புதமான கருத்தை வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. இதை எல்லாரும் தன்னுடைய செயல்பாட்டில் விளைநிலத்தில் செயல்படுத்துவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அடுத்த கேள்விக்கு தயாராகிறோம். அம்பை 16 அப்படிங்கறத கையில் எடுத்திருக்கீங்களா, அதுக்கு என்ன காரணம்?
1: அம்பை 16ங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட்ல பொறுத்த அளவில் அது வந்து மகசூல் கிடைக்கும், நோய் தாக்கல் இல்லை. அதுல வந்து மார்க்கெட்லயும் அம்பை 16 வந்து கொஞ்சம் வியாந்தி விற்கும் உங்களுக்கு. அதனால அந்த அம்பை 16 நாங்களாம் விரும்பி, நான் தான் இப்போ 4 ஏக்கர் எனக்கு பயிர், 4 ஏக்கர் அம்பை 16 தான் போட்டிருக்கேன்.
0: அப்போ உங்க பக்கத்து விவசாயிகள் மாற்று ரகம் அப்படின்னு தேர்வு செய்தாலும் கூட, எதுக்குப்பா அம்பை 16 போடு அப்படின்னு சொல்லுவீங்க பொழுக்க?
1: சொல்லுவோம். அது போக எங்களுடைய இடத்துல மழை காலத்தில் சில ஆட்கள் வந்து அது வந்து வேற நெல்லை போட்டு அது கீழே உள்ளாது அப்படி இப்படிம்பா. இது இப்போ நாங்களாம் இயற்கையிலே ஓரளவுக்கு விவசாயம் பண்ணனால கெமிக்கல் கம்மியாக போட்டு நியமான முறையில் உரம் போட்டா.
0: உரைக்கு வீட்டில் மாடு கிடக்கா?
1: மாடு ஒன்று ரெண்டு தான் உண்டு, ரொம்ப மிஞ்சிய
0: மாதிரி இருக்குது
1: இருக்கு,
0: வயல் தேவைக்காக
1: தேவைக்காக. அது போக காணாத பட்சம் நாங்க இந்த உரத்த விலைக்கு வாங்கி போடுறது.
0: இலைத்தலைகள் என்னென்ன போடுவீங்க?
1: இலை தலைகள் வந்து இந்த பூ வந்து கம்ப்ளீட்டா வந்து உளுந்து தான் போட்டிருந்தேன். எனக்கு 4 ஏக்கர்ல 1 ஏக்கர் கம்ப்ளீட்டா உளுந்து போட்டு.
0: முன்னால உங்க அனுபவம் எப்படி?
1: முன்னால எங்ககிட்ட மாடு வண்டி மாடு காரியங்கள் எல்லாம் உண்டு, எங்க சாணங்கியே
0: குலைகள்
1: குலைகள் வந்து இப்ப எங்களுக்கு மரம் இல்லாட்டாலும் நாங்க வந்து விலைக்காது வாங்கி கொண்டு போ.
0: என்னென்ன குலைகள்?
1: குலை வந்து உங்களுக்கு வாகை, பூ உரசு, வேம்பு. வேம்பு தான் கூடுதலை போடுவது, வேம்பு போட்டா நோய்கள் காரியங்கள்
0: வராது.
1: ஆட்களுக்கு வருவாங்க, கூலி கூடுதல், அதை கூலி பார்க்காம போடுவதனால நமக்கு சந்தோஷம். அதாவது இதே மாதிரி இந்த கோடையில் இந்த உரத்தை நம்ம தக்க பூண்டு இந்த மாதிரி எதாவது போட்டுன்னா ஒரு நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாத வேலை.
0: நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு அடுக்கடுக்கான தகவல்களும், நீங்க பயிற்சி அப்படிங்கிற ரீதியில அங்க அவசியம் பிள்ளைக்கு ஒரு இடம் இருக்கும் போல எல்லாம் தெரியும்.
1: கண்டிப்பா, ஆமா, எங்க இடத்த பொறுத்தவரை என் வயல பார்த்தாலே பக்கத்து வயலுக்கு
0: இல்ல, எல்லா இடத்துலயும் பயிற்சி எடுத்திருக்கீங்களா?
1: ஆமா, பயிற்சிக்கு இதுல இதுல அனுபவத்தில தான் கொடுத்துரு மேக்சிமம்.
0: இருந்தாலும் வேளாண் துறை சம்பந்தப்பட்ட பயிற்சியில இல்ல,
1: பயிற்சியில எதா இருந்தாலும் உங்க வானொலி நிலையத்தில் உள்ளது இந்த கேவி அது முந்திரம் இங்கதான் கூப்பிட்டா எதுவோ போகுது. வேற நான் இதுவரை விவசாயத்துக்குன்னு சொல்லி எந்த இதுக்கும்,
0: ஏன்னா தாத்தாவும் அப்பாவும் உங்களை பட்டை தீட்டி
1: இதனால எனக்கு அனுபவம் காரியங்கள் உண்டு.
0: அம்பை 16 நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வரும், நான் இப்படி இப்படி சமாளிக்கிறேன், அல்லது வராம தவிர்க்கிறதுக்கு இன்ன வழிமுறையை கையாளுறேன் அப்படின்னு என்ன சொல்றீங்க?
1: இப்ப நான் போன பூ TPS 3 தான் போட்டேன்.

0: எதுல கும்பப்பூல?
1: கும்ப பூல டிபி சுமூன்ல மருந்தே அடிக்கல.
0: அப்ப அது பரவாயில்லையே.
1: மருந்து அடிக்காத காரணம் வேப்ப முன்னாக்கு, கூண்ண வேப்ப முன்னாக்கு.
0: எவ்வளவு போடுவீங்க ஏக்கருக்கு?
1: ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ 25 கிலோ போட்டுட்டேன்னு சொன்னா மருந்தே அடிக்க.
0: முதல்ல பணத்தை அள்ளி போடுவீங்க,
1: போட்டா போறோம் அது பிறகு அது நோயும் வராது.
0: இது உங்க அனுபவம்?
1: அனுபவம். அதை மருந்து அடிக்கணும், அதுக்கு கூலி கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கணும்.
0: 16 என்ன நுட்பத்தை கையாண்டீங்க நோய் தாக்குதல?
1: நோய் தாக்கல் இருக்காது. எப்பவுமே வேப்ப முன்னாக்கு போட, வேப்ப முன்னாக்கு சூப்பரும் போட்டுட்டேன்னு சொன்னா எந்த வயது.
0: அது எந்த நிலையில போடுவீங்க? பயிர் எத்தனை நாள் தகுதியில?
1: நமக்கு வந்து ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி போட்டுட்டேன்னு சொன்னா அந்த பயிர் வேப்பம் கொலையோ வேப்ப முன்னாக்கோ போட்டா அது வந்து காலகட்டத்துக்கு ஓரளவுக்கு முதிரியுடைய டேஸ்ட் வேற இருக்கும்.
0: அப்பாவினுடைய காலத்துல 16 பயன்படுத்தின அனுபவம் உண்டா? தாத்தா காலத்துல உண்டுமா? இல்ல இல்ல இல்ல இல்ல, அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு, நான் நிலத்தை கையில எடுத்ததுக்கு பிறகுதான் நான் ஈடுபாடு அடைகிறேன் அப்படிங்கிறீங்களா?
1: இப்ப 50 இப்ப குறிப்பிட்ட கால ரகம், பழைய ரகம் கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நாட்டு ரகம் தான் உண்டு. அதுகளுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் காரியங்கள்,
0: வைக்கோல் நிறைய கிடைக்கும்.
1: வைக்கோல் கிடைக்கும், எல்லா வைக்கோல் கிடைக்கும். நெல்லும் நல்ல சமயத்துல நல்ல பொலி இருக்கும், காரியங்கள் இருக்கும். அது வந்து மழையில சாஞ்சிரும். இது ஒரு கிருமமான பயிர். உங்களுக்கு கிருமமா இருந்தாலும்,
0: கிருமம் அப்படின்னா
1: மீடியமா இருக்கும், வளர்ந்து சாடாது. ஒரு நியாயமான உரத்தை போட்டு நல்ல குறைஞ்ச செலவுல மிதமான லாபத்தோடு இதை நம்ம கையாண்டுட்டு வர என்னுடைய அதுல. அதனால நான் யாரையும் இது பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு 2-4 ஏக்கர் ரெண்டே இடத்துல இருக்கு. என் வயலை சுத்தி யார் எது போட்டாலும் நான் இதுவரை அம்பப்பானார் தான் போட்டுட்டு இருக்கேன்.
0: கன்னிப்பூல உங்க குறவுலே மாற்று ரகம் அப்படின்னு என்னென்ன பயிர் போட்டிருக்காங்க?
1: டிபிஎஸ் 5 போட்டிருக்காங்க.
0: டிபிஎஸ் 5
1: அது வந்து உங்களுக்கு வந்து பதறிச்சாடும், மழைக்கு கொஞ்சம் பயம் கிடையாது.
0: 16 பூச்சி தாக்குதலுக்கு ஈடுகொடுத்து வருமா? எப்படி
1: ஈடுகொடுத்து வரும்? அதை வந்து நம்ம கெமிக்கல் வந்து குறைச்சி போட்டு செலவை குறைச்சி நல்ல மிதமான முறையில அதை போட்டு முடிஞ்சாலும் நல்ல.
0: அப்படி சொல்றேடா, அல்லது நம்மளுடைய கண்காணிப்பு அப்படிங்கறது அன்றாடம் இருக்கணும். நிலத்தை போய் பார்க்க, வரப்படி தேய விதப்படி விளையும் அப்படிங்கறது சொல்லுக்கேற்ப நடக்கணும்.
1: நடக்கணும். நான் டெய்லி மாசத்துக்கு 25-30 நாள் நான் வயலில் போய் எல்லாம் பாத்துக்கிடுது.
0: சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும்
1: எதுவுமே நானே செய்துக்கிடுவேன். அந்த உழவு நேரத்துல, அறுப்பு நேரத்துல தான் பாக்கணும். அறுப்புக்குமே நானும் என் பையனும் நின்று அதை அறுத்துருவோம். சில ஆளையே கிடையாது.
0: சரி, வயல் ஓரளவு விளைஞ்சிடுச்சு, திடீர்னு ஒரு 10 மழை இருக்க மாதிரியான வானிலை அறிவிப்பு சொல்றாங்க. அறுவடைக்கேற்ற இயந்திரம் வருதுல ஒரு கால தாமதம், என்ன மாதிரி நுட்பத்தை கையாண்டு வெள்ளம் வந்து வயல்ல வந்து அடிக்கிற மாதிரியான தன்மை இல்லாம பாத்துக்கிடுவீங்க?
1: கண்டிப்பா. அது என்ன காரணம்னா, உங்களுக்கு வந்து அது வந்து இதுவரையிலும் யாருமே செய்ய மாட்டாங்க. நம்ம வயல பொறுத்தவரை ஒரே பிளாட்டா கிடக்கு. அதனால நான் என்ன செய்யணும், 4 சுத்தி ஊத்தங்கால்னு சொல்லுவாங்க, அதை நாங்க நீட்டா தோண்டி.
0: அப்ப இன்னைக்கு அந்த ஊற்றாங்கால் நடைமுறையை பிடிப்போடு செய்யறீங்க?
1: இருக்கு இருக்கு. ஊற்றாங்கால்ங்கிறது அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாகம்.
0: இப்ப இளம் சந்தையினர் நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டு இருக்காங்க, என்ன ஊத்தாங்கால் அப்படிங்கிறாங்க, அந்த நுட்பம் என்னன்னு இவங்க சொன்னா நம்மள கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாமேன்னு நினைக்கிறாங்கன்னா சொல்லுங்க பாப்போம். ஊத்தாங்கால் எப்படி?
1: ஊற்றாங்கால்ங்கிறது நம்ம எல்க, அதாவது
0: வயலை சுத்தி
1: சுத்தினா ஒன் சைட்ல, அடுத்த வயல இருந்து தண்ணி பாய வழியாத சிறக்கிறதுக்காக சுட்டி, நம்ம வயல்ல ஒரு காலு கால நடவு சைடு போற புடுங்கி ஒரு சைடு
0: எப்படி விளைஞ்சு கிடக்கக்கூடிய அந்த நெல்மணியே புடுங்கி சாச்சி
1: சாத்தி வச்சு, அதுக்கு பிறகு அந்த அருவியில தோளிய கோரி வச்சுட்டோம்னா ஒரு வரப்பு மாதிரி ஆயிரும். மேல் வயலில் உள்ள வெள்ளம் வந்து நம்ம வயல திறந்து விட்டாலும் அது அப்படியே போய் வேஸ்ட்
0: காலோடி போய் வெளியே போயிடும்.
1: வெளியில போயிடும்,
0: உள்ளுக்கு பாய வாய்ப்பு
1: இருக்காது.
0: மழை நீர் மட்டும்
1: மழை மட்டும் பாயும். அதுக்கு நமக்கு வந்து பள்ளமா இருந்துச்சுன்னா அந்த வயல்ல 2-3 சென்னல் சொல்லுவோம், 2-3 இடத்துல தோண்டி விட்டு
0: என்ன ஊத்தாங்க, இது எதுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க சந்திக்க கூடிய சவால்கள் அப்படின்னா
1: என்ன? நம்ம வயலு வந்து கீழே படுத்திருந்தாலும் வயலு நல்ல முறையில அறுத்துறோம் வண்டி. இது அப்படியே அழுகி போகும், தொழி ஆயிரும். அதுக்கு பிறகு நமக்கு அந்த வரப்பு பின்னாடி அதை வெட்டுறதுக்கும் நம்ம கொஞ்சம் ஈஸி. நம்ம அந்த வரப்பை நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னா அடுத்த பூவுக்கு வரப்பு ஓட்டுனா அந்த வரப்புல உள்ள பில்லுகள் எல்லாம் இந்த ஊத்தாங்க எல்லாமே இதாயிரும். அது வந்து வேலை குறையும் அந்த ஊத்தாங்கால் எடுக்கனால. இப்ப யாருமே அந்த ஊத்தாங்கால் எடுப்பு கிடையாது. அந்த பில்லு வளர்ந்து நடு வயல் வர வந்துடும். இது அந்த வரப்புக்கு இந்த பக்கத்தோட வரப்பு நின்றும் நமக்கு உழவு நேரத்துல நல்லா வயலாக இருக்கும்.
0: 16 வைக்கோல் வளர்ந்த வைக்கோலா கட்டையான வைக்கோலா?
1: வளர்ந்த வைக்கோல். மாட்டுக்கும் நல்ல சத்து உள்ளது, நல்ல மாடும் நல்ல ருசி சாப்பிடக்கூடியது. நெல்லும் வைக்கணும், நம்ம ருசிக்கு கூடுதலாக டேஸ்ட் கூடுதல்.
0: சந்தைப்படுத்தல் என்ன மாதிரி நுட்பத்தை கையாளுறீங்க? 16 நெல் அறுவடை பண்ணி கொண்டு போயாச்சுன்னா கொண்டா கொண்டா அப்படின்னு கேட்கற மாதிரி சந்தையில வந்து வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. கொள்முதல் நிலையங்களை பயன்படுத்துறேன், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை பயன்படுத்துறேன், கை நிறைய நோட்டு கிடைக்கிற மாதிரி 16 கை கொடுக்குதுங்கிறீங்களா? இப்படி
1: 16 வந்து வெளி மார்க்கெட்லயும் அதை தாங்க விரும்புவாங்க.
0: நல்ல விலை கிடைக்கும்,
1: நல்ல விலை கிடைக்கும். முத முத கேக்கிட்டு 16 தான் எடுத்து விடுவாங்க. அது போக
0: எடை அடிக்கும் இல்லையா?
1: எடை அடிக்கும். மத்த ரகம்னு சொன்னா அது வந்து யூஸ்ல கூடுதல் வந்து 16.

0: பலகாரங்களுக்கு உகந்தை. அரிசி, பச்சை அரிசி வண்ணம் பார்த்தா நல்ல பார்க்கறதுக்கு முகம் பார்க்கலாம், அந்த மாதிரி அது.
1: சரி, இன்னைக்கு வடிக்கிறோம், நாளைக்கு காலையில அந்த நெய் தண்ணீர் குடிக்கிற மாதிரி பழையது குடிக்கிற மாதிரியான ஒரு தன்மையை அம்பை பையனார் கொடுக்குமா? எப்படி?
0: கண்டிப்பாக கொடுக்கும். அதை யாரும் யூஸ் பண்ணாலும் சரிதான், நல்ல முறையில் அது வந்து சாப்பாட்டுக்கு காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும்.
1: கொள்முதல் நிலையங்களை பயன்படுத்துறீங்களா? உங்கள் ஊரில் இருக்குதா?
0: இருக்குது, எங்கள் ஊரில் இருக்குது. எனக்கு எங்கள் ஊரில் வர்றதுக்குன்னா பக்கத்து ஊரில் வந்து கொடுத்துட்ருக்கேன்.
1: இப்போ வசதியாக போச்சு.
0: இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8-10 வருஷம் கொண்டு ஒழுங்குமுறை விற்பனை சிவில் சப்ளை கொள்முதல் நிலையத்தை எங்கள் ஊரில் இருக்கனால நான் அங்கே கொடுக்கனா ரொம்ப லாபமும் கூட செலவும் குறவும்.
1: உங்கள் அலைபேசி எண் ஒன்று சொல்லாமா?
0: 86-75-85-32-12.
1: இருந்தாலும் உங்கள் அலைபேசி எண்ணை திரும்ப ஒரு தடவை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 86-75-85-32-12 இந்த அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அம்பை 16 சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கருத்தை பதிவு செய்திருக்காங்க. பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடமை அப்படிங்கிற நிலையில
0: பதில் நல்ல முறையில்
1: நிலையை அவருக்கு தேவைப்பட்டால் கொடுப்பீங்களா?
0: கொடுக்கலாம்.
1: இதுவரை அம்பை 16 நெல் ரகத்தின் சிறப்புகளும் சாகுபடி நுணுக்கங்களும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் கடுக்கரை ஆர். அகஸ்தியலிங்க பிள்ளை அவர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: அமுத சுரபி.
4: இதில் தேசிய எண்ணெய் வித்து பயிர்கள் இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.
1: ஏய் சிவா, என்னப்பா உன் வீட்டுல அப்படியே தெருவோரமா போறேன், 4 வீடு கழிஞ்சதுக்கு பிறகு அந்த வாசனை வந்து விட மாட்டேங்குது. ஓ சிவா, வீட்டுல இன்னைக்கு ஏதோ விசேஷம் போல் இருக்க, ஒரு 8 பாத்துட்டு வந்துருவோமே அப்படின்னு நடையில அடி எடுத்து வைக்கும் போது அப்படியே சமையல் அறைக்கு போன போல எல்லாம் இருக்கு. என்ன நடக்குதுப்பா?
5: என்ன தாழ்ச்சிட்டு இருக்கானே, இன்னைக்கு எங்க வீட்டுல புத்தரிசி.
1: ஓ வயல் அறத்து நெல்லு வந்தாச்சா?
5: என்ன உங்களுக்கு மூக்கு வசருக்குமானே?
1: ஏன் தம்பி அப்படி கேக்குற?
5: நேத்துக்கு தானே வயல் அறுத்தேன், என் மனைவி ராத்திரியே நெல்லை அவிச்சு காய போட்டு குத்தி புத்தரிசி வடிச்சிட்டு இருக்கானே.
1: இந்த காலத்திலயும் உன் மனைவி வயல் நெல்லை அப்படியே அவிச்சு ராத்திரியே காய போட்டு அவளே குத்தி இன்னைக்கு புத்தரிசியா?
5: ஆமாண்ணே, எப்படின்னு நீங்க தெரிஞ்சு வந்துட்டீங்க?
1: ஏன் அதுதான் 7 வீட்டுக்கு மணக்குதப்பா, சமையலும் முடிய போகுது போலுக்க. அங்க என்ன நடக்குது?
5: ஏ எங்க வீட்டுல 7 கறி வச்சிருக்கானே, எண்ணெய ஊத்தி அதே எண்ணெயில 7 கறியும் தாளிப்பானே.
1: ஏ தம்பி, 7 கறி தாளிச்ச உடனே அந்த எண்ணெய் என்னப்பா பண்ணுவா?
5: என்ன செய்வாளா? தாளிச்சு முடிச்சு மிச்சம் இருக்கக்கூடிய எண்ணெயில 50 பப்படம் பொரிச்செடுப்பானே.
1: சரிப்பா, தாளிச்சுட்டா அதே எண்ணெயில பொரிச்சாச்சு, அப்புறமா எண்ணெய் என்ன பண்ணுவியோ, விரையம் பண்ணிடுவா? அப்படி
5: அதுதான் கிடையாதுண்ணே, அதுல மிச்சம் வரக்கூடிய எண்ணெய அப்படியே ஒரு பாட்டில் அடைச்சு பத்திரப்படுத்தி வச்சிருப்பானே.
1: ஏ அதே எண்ணெய் 2-3 மாசம் ஓடுங்கிறியா?
5: பின்ன இணை எண்ணெயே தட்டுப்பாடா போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில இப்படி சேமிச்சு வச்சாதானே வாழ்க்கை நல்லபடியா போகும்?
1: நல்லபடியா போகுமா? எவ்வளவு நோய்கள் வரும் தெருமா? நான் கிளம்புறேன்ப்பா.
5: என்னன்னு நீங்க கிளம்புறீங்களா? எப்படின்னா கிளம்புவீங்க? புத்தரிசியுமா வந்துட்டு சாப்பிடாம இருங்கனே.
1: நீங்க தான் நோய வாங்குறீங்க அப்படின்னா நானும் நோய வாங்கணுமா? என்ன எத்தனை நாள்ப்பா? ஒரு நாள் பயன்படுத்தினா அதோடய அந்த எண்ணெயினுடைய தன்மையை முடிச்சிடணும்.
5: இணை பெரிய நியாயி மாதிரி ஒண்ணு பேசாதீங்கண்ணே. எண்ணெய் வித்து பயிர்களே நம்ம நாட்டுல இல்லாம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்களாம். எண்ணெய் வித்து பயிர்கள் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே? ஏய் நீ கேஸ் ஆஃப் பண்ணு, இங்க வா. பெரிய இவர் மாதிரி பேசிட்டு இருக்க, இங்க வா, என்ன சொல்றாரு கேப்போம்.
1: ஏ ஒரு கப்ப தண்ணி தருவியாப்பா?
5: ஏனே யானே உங்களுக்கு விசர்க்குது?
1: விசர்க்குதா கேள்வி? ஏய் என் பாட்டு போயிட்டு இருந்தேன், ஏ ரொம்ப வாசனையா இருக்க அப்படின்னு அடி எடுத்து வச்சு. அப்ப ரொம்ப வாசனை இருக்குன்னு அங்க இதான் நடக்குதா? பயன்படுத்தின எண்ணெயே திருப்பி திருப்பி பயன்படுத்தினால அந்த மசாலா பொடிகளை போட்டு எங்களை இழுக்கிற இல்லையா?
5: ஏனே நல்ல கருத்து உண்டுனா சொல்லுங்கண்ணே, மாத்திக்கிறேனே.
1: ஏ தம்பி, உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தரமான எண்ணெய் கிடைக்கணும் அப்படிங்கறத மத்திய அரசு யூகிச்சதன் பலனா தேசிய எண்ணெய் வித்து பயிர்கள் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எண்ணெய் வித்து பயிர்களுடைய சாகுபடி பரப்பை அதிகப்படுத்தணும், விவசாயிகள்ட்ட விழிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுதான்.
5: ஏனே சமையல் எண்ணெய் அப்படிங்கிற அடிப்படையில வெளியிருந்த இறக்குமதி பண்றாங்களா?
1: ஏ ஆமாப்பா, ஒவ்வொரு வருஷமும் 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு, அதான் 100% நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா 56% சமையல் எண்ணெய் வந்து இறக்குமதி தான் செய்து இருக்காங்க. அதை தவிர்க்கணும், நம்ம எண்ணத்துக்கு தேவையில்லாம 8,000 கோடியை வெளிநாடுகளுக்கு கொடுக்கணும், நம்மளே தற்சார்பா திகழ்வோமே அப்படிங்கிற அடிப்படையில எண்ணெய் வித்து பயிர்கள்
5: எண்ணெய் வித்து பயிர்கள்

0: என்னென்ன?
1: ஏ தம்பி, சாதாரணமா நீ வீட்டுல வந்து என்ன மையான எண்ணெய் பயன்படுத்துற?
0: தேங்காய் எண்ணெய், நல்லெண்ண, பின்னக்காய் எண்ணெய், பாம் ஆயில் எல்லாமே பாக்கெட் பாக்கெட்டா வருதுன்னு, அதை வாங்கி பயன்படுத்துவோம்னே.
1: அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில ஒரு காலத்துல நம்ம பயன்படுத்தணும், ஞாபகம் இருக்கா? கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், இதெல்லாம் ஞாபகம் இருக்குதா?
0: ஏனே அந்த எண்ணெய் தான் இப்ப கிடைக்க மாட்டேங்குது. என்ன, முன்னாடி எல்லாம் எங்க வீட்டு பக்கத்துல தான் சூரியகாந்தி அப்படியே பூத்து நிக்கும்னு, அதெல்லாம் எங்க தாத்தா காலத்துல வித்து எடுத்து எண்ணெய் எடுத்தது உண்டுன்னு.
1: தம்பி, இந்த எண்ணெய் வித்து பயிர்களை பத்தி விவசாயிகளுக்கு விழிப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக விவசாயிகளுக்கு பயிற்சிகள் நடத்தணும், கண்டுணர் சுற்றுலா அப்படிங்கிற அடிப்படையில பல இடங்களுக்கும் கூட்டிட்டு போய் அந்த எண்ணெய் வித்து பயிர்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காக மாநில வேளாண்மை துறையை ஊக்கப்படுத்துறாங்க, மாநில தோட்டக்கலை துறையை ஊக்கப்படுத்துறாங்க, மத்திய பல்கலைக்கழகங்கள் இதுல அதீத ஈடுபாட்டோடு திகழணும் அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. மாவட்டங்கள் தோறும் செயல்படக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையங்கள் ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஊடுருவி போய் கிராம விவசாயிகளை சந்திச்சு எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. மத்திய முகமைகளுக்கு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. கூட்டுறவு அமைப்புகள் இருக்கு பாரு,
0: ரேஷன் கடை, கூட்டுறவு கடன் சங்கங்கள், அதுதானே சொல்றீங்க?
1: ஆமாப்பா ஆமாப்பா, அந்த இடத்திலயும் கூட இந்த எண்ணெய் வித்து பயிர்களை பத்திய விளம்பர யுக்திகளை கையாளணும் அப்படின்னு அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்கப்பா. எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படிங்கிற அடிப்படையில சாகுபடி நுணுக்கங்களை கிராம அளவிலேயே அவங்க பன்றமையான ஒரு தன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஏய் இங்க வா, என்ன தூரவுது? இனிமேல் ஒரு நாள் பயன்படுத்துற எண்ணெய அடுத்த தடவை பயன்படுத்தவே கூடாது. என்னென்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் வருமா அண்ணன் சொல்றாரு? இனி சூரியகாந்தி எண்ணெய், கடலை எண்ணெய் இந்த மாதிரிப்பட்ட எண்ணெய் தான் பயன்படுத்தணும். தேங்காய் எண்ணெய் வேணா பயன்படுத்திக்க, அது நல்லதுதான் உடலுக்கு. இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும், சரியா?
1: தம்பி சாப்பிட்டுருவோமா?
0: ஏ நீங்க கைய கழுவிட்டு வாங்கண்ணே. ஏமா, மூணு பாயசம், மூணு மூணு கப்பு வச்சு 9 கப்பு அண்ணன் முன்னுக்கு கொண்டு வரிசையா எடுக்கு.
1: ஏய் தம்பி, இது என்னப்பா, கைய கழிட்டு வர்றதுக்குள்ள நானும் கூட 9 கப்ப பார்த்த உடனே 9 விதமான கூட்டை தான் கப்புல வச்சிருக்க அப்படின்னு பார்த்தா ஒரே விதமான பாயசமா தெரியுது. 3 கப்பு வச்சு 9 கப்ப அடிக்கிருக்க, என்னப்பா நீ?
0: சாப்பிடுங்கண்ணே, நாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எண்ணெய் வித்து பயிர்களை பத்தி எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்கண்ணே, சாப்பிடுங்கண்ணே. ஏய் அந்த சாப்பாடை தோண்டி தோண்டி எடுக்காத, அப்படியே பாலையோட கொண்டு போய். அமுதசுரபியில் இதுவரை தேசிய எண்ணெய் வித்து பயிர்கள் இயக்கம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்.
1: இதில் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்கம் தகவல்களை தருகிறார் பெருஞ்செல்வ விளை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் வி ஆர் அஞ்சனா அவர்கள்.
3: குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது கன்று வளர்ப்புல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதாவது முதல் மாதம், கன்று பிறந்த முதல் மாதத்திலிருந்தே நம்ம வந்து குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். கன்றுகளாக இருக்கும் போது முதல் 3 மாதத்தில் மாதம் ஒரு முறையும், முதல் 6 மாதம் வரைக்கும் 3 மாதத்திற்கு ஒரு முறையும், பெரிய பசுமாடுகளுக்கு வருடம் ஒரு முறையும் நம்ம வந்து இந்த குடற்புழு நீக்கம் மருந்து கொடுக்க வேண்டும். இது சரியாக கொடுக்காவிட்டா நமக்கு வந்து தட்டை புழு, நாடா புழு, உருண்டை புழு அப்படின்னு பல இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்தலாம். உடம்பு தேராது, உற்பத்தியும் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்காது.
0: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
4: அமைப்பு DL ஜேக்கப்.

நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, மண் பரிசோதனை செய்யும் முறைகளும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். தொடர்ந்து வரும் அமுதசுரபியில் PM ஜனனி சுரக்ஷா யோஜனா குறித்த உரையாடல் இடம்பெற கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் குடற்புழு நீக்கம் செய்வதன் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: நேர்களை, நேரம் 8 தொட இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது செய்தி அறிக்கை. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் அனல் மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறி பட்டு பூங்கா 2வது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதியுதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை nonteaching.dcetransfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜு தெரிவித்துள்ளார். 64 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த கால்வாய் திட்டத்தை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் பேசிய அவர், சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரிய

0: பாளையம் அருகே அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பில்லை என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல சட்டப்படி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறினார். இதுபோன்ற நிகழ்வுகள் மாநிலத்தில் வேறு இங்கும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் தனி குழு அமைக்கப்பட்டு தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின்போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவைக்க அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்துக் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளைப் போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்தவொரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற ஒரு போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 258 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:15.
2: ஆகாஷ்வாணி நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி.
3: எழுத்தாளர் பூமணி அவர்கள் கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை அதன் முழுமையோடு தனது எழுத்தில் கலைப்படுத்தியவர். தனது அஞ்ஞாடி நாவலுக்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். பூ மாணிக்க வாசகம் என்ற இயற்பெயரோடு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த இளையரசனேந்தல் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் பூலித்துறை தேனம்மாள் தம்பதியருக்கு திருமகனாக 1947 மே திங்கள் 12 பூமணி அவர்கள் பிறந்தார். இயற்பியல் பட்டதாரியான பூமணி அவர்கள் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். எந்த குழந்தையும் தன் தாயிடமிருந்தே உலகை அறிகிறது. பூமணி அவர்களும் தன் தாயிடமிருந்தே கல்வி அறிவும் இலக்கிய அறிவும் பெற்றார். சிறு பிராயத்தில் தன் அம்மாவிடம் கேட்டறிந்த நூற்றுக்கணக்கான மாய மந்திர கதைகள்தான் அவரது கற்பனை வளத்தை தூண்டி இலக்கிய வெளிக்குள் அவரை வியாபிக்க வைத்தது. மழைக்கஞ்சியாக கதைகளை கரைத்து ஊட்டிய அம்மாவுக்கு என சாகித்ய அகாதமி விருது பெற்ற அஞ்ஞாடி புதினத்தை தனது தாய்க்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். 1971 பூமணியின் முதல் சிறுகதை அறுப்பு வெளிவந்தது. 1979 அவரது முதல் புதினம் பிறகு வெளியானது. தொடர்ந்து வெக்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், அஞ்ஞாடி ஆகிய நாவல்களை எழுதினார். 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்ற இவரது அஞ்ஞாடி புதினம் 1899 நிகழ்ந்த சிவகாசி கலவரம் மற்றும் தென்மாவட்டங்களில் நிகழ்ந்த பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் குறித்து 150 கிராமங்களில் மேற்கொண்ட கள ஆய்வு மூலம் உருவாக்கப்பட்டது. எழுத்தாளர் பூமணி அவர்கள் தன் கருவேலம் பூக்கள் என்னும் நீள் கவிதையை அதே தலைப்பில் கருவேலம் பூக்கள் என்னும் திரைப்படமாக எழுதி இயக்கினார். இந்த படம் 1996 சிறந்த

0: தமிழ் படத்துக்கான சிறப்பு விருதை தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்றது. பூமணியின் வெக்கை புதினம் 2019 அசுரன் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்துள்ளது. தமிழின் யதார்த்தவாத இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்த படைப்பாளியான பூமணி அவர்கள் நேற்று முன்தினம் சென்னையில் காலமானார். எழுத்தாளர் பூமணி அவர்கள் நில அடிமைகளின் கதையை எழுதவில்லை, மாறாக சிறுநில உடைமையாளர்களை வறட்சியால் அல்லது வேறு காரணங்களால் கூலி விவசாயத்துக்கு செல்லும் மக்களையே தன் கதைகளில் காட்டுகிறார். அவரது கதைகளில் நில உடைமையாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்குமான மோதல் மௌனமாக வெளிப்படுகிறது. பூமணியின் புனை உலகில் அவர் எந்த தரப்பின் குரலாகவும் ஒலிப்பதில்லை. எல்லாவற்றையும் ஆழ்ந்த சமநிலையுடன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உள்ளது உள்ளபடியே யதார்த்தவாத நடையில் பதிவு செய்கிறார். எழுத்தாளரோடு பழகிய நினைவுகள், அவரது படைப்புகள் குறித்து பலதரப்பட்ட இலக்கிய ஆளுமைகளிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். முதலில் எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் எழுத்தாளர் பூமணி அவர்களின் படைப்புகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார்.
1: கரிசல் கதை சொல்லிகளிலேயே ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் எழுத்தாளர் பூமணி. இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட மனிதர்கள் நடமாடின நிலத்தில் ஒடுக்கப்பட்ட மனிதனை கதை மாந்தனாக கொண்டு தன்னோட முதல் நாவலை எழுதினவர் அவர். 1947 நாடு விடுதலை கண்டபோது துரைசாமிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து மணலுத்து கிராமத்துக்கு பஞ்சம் பிழைக்க வர்ற அழகிரி பகடை, அவர் மனைவி காளி, 2 வயது பெண் பிள்ளை முத்துமாரி, இந்த 3 உயிர்கள்ட்ட இருந்து பிறக்கிற கதை தான் அவரோட பிறகு நாவல். ஊருக்குள்ளே நுழையும் போதே எங்கிருந்து வரீங்கன்னு தெலுங்கில் கேட்கல ஒரு கிழவர், அவருக்கு பதில் சொல்கிற அப்படி உரையாடல் பாணியிலேயே கதை மொத்தத்தையும் அப்படி லாவகமாக எழுதிட்டு போகிற எழுத்து மொழி பூமணியோடது. அவரோட எழுத்தில் கதை சொல்லிக்கு வேலையே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கதை கரிசல்ல கதை சொல்லிகளில் ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் பூமணி. உரையாடல்லே கதையை நகர்த்தி கொண்டு போவார். ஊரில் சொல்லுவாங்க, வெயில் கஞ்சி ஊட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கரிசல் மண்ணுக்கு எழுத்தால நிழல் மேகங்களை அனுப்பி வைக்கிற ஒரு தலைமுறை இருந்துச்சு. அந்த தலைமுறையோட மனவார்ப்பு பூமணிக்கு உண்டு. ஆனால் இதுக்கான எந்த அசைவையும் தன்னோட அடையாளமாக தன் எழுத்துக்குள்ளே முன்வைக்காத நிதானம் அவருக்கு உண்டு. சாகித்ய அகாடமி விருது வாங்கின அவரோட அஞ்ஞாடி நாவல் கிட்டத்தட்ட 1050 பக்கங்கள், 22 படலங்கள். அந்த நாவலோட மையம் வந்து கலிங்களை சேர்ந்த ஒரு ஆண்டி குடும்பர், மாரிவண்ணார், அப்புறம் கழுகுமலை பெரிய நாடார், இந்த 3 கேரக்டர்களை சுற்றி தான் நிகழும். அதில் கரிசலோட குமிழ் மேடாக இருக்கிற கழுகுமலை, கந்தக பொட்டல் பூமியான சிவகாசி நகர், இதோட வரலாறை வந்து காலம் தாண்டி சென்று எழுதியிருப்பார் பூமணி. 8:30 மாளிகையும் எல்லளக்கும் சாவடியும், 10:30 மாளியலும் பஞ்சாங்க சாவடியும், பார்த்தால மைந்தனில்லை, மணிமணியாக எழுதி வச்ச பூமணியின் கதைக்களங்கள், கதை கேட்ட நாம் இருக்கோம், சொன்னவரே எங்கு சென்றீர், சுடலை புறமெல்லாம் சோதிச்சு நாங்கள் வந்தோம், சுடலை தென்படுது உங்கள் சிரிச்ச முகம் தென்படலை, 6 புறமெல்லாம் ஆராய்ஞ்சு நாங்கள் வந்தோம், 6 தென்படுது உங்கள் அழகு முகம் தென்படலை, அண்ணாச்சி வாசகமே, ஆண்டிப்பட்டி மாணிக்கமே, கருவேலங்காட்டுக்குள்ள கரிச்சாங்குருவிகளுக்கு கதை சொல்ல கிளம்பினீரோ. காலமாகி வந்த கரிசல் பிதாமகர்களின் வழி சென்ற எழுத்தாளர் பூமணிக்கு மண்ணின் மனத்தோடு இந்த வழி அனுப்புதல் பாடலை சொல்லி வைக்கிறேன்.
0: தொடர்ந்து எழுத்தாளர் பூமணி அவர்களின் புத்தகங்களை பதிப்பித்த மு. வேடியப்பன் அவர்கள் தனது நினைவலைகளை நம்மோடு பகிர்கிறார்.
2: மறைந்த எழுத்தாளர் பூமணி அவருடைய புத்தகங்களை நான் வாசித்தவன், வெளியிட்டவன் என்ற வகையில் ஒரு தமிழின் மிகச்சிறந்த கரிசல் காட்டு இலக்கியவாதியான பூமணியுடைய இழப்பை நான் பெரும் துயரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்றாலும் துயரங்களுக்கு இடையிலும் படைப்பாளர்களை கொண்டாட இந்த சமூகம் மறந்துவிட்டதோ என்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்கும்படி, அப்படியெல்லாம் இல்லை, தொடர்ந்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்பது போல, வாசகர்களும் ஊடகங்களும் தொடர்ந்து பூமணி அவர்களுடைய மறைவை நினைவுபடுத்தி அவருடைய படைப்புகளை கொண்டாட தொடங்கியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதே போல பிரபஞ்சன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்து உடலடக்கம் செய்ததை தொடர்ந்து எழுத்தாளர் கீரா, கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் என படைப்பாளர்களுக்கான அரசு மரியாதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பூமணி அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுத்ததை உள்ளூர் மக்களும் ஊடகங்களும் ஒரு பெரும் மரியாதையாக

0: கொண்டாட்டமாக மாற்றி உள்ளனர். பூமனுடைய படைப்புகள் என்றால் கரிசல் காட்டின் அசல் எழுத்தாளன், எந்த விதமான பூச்சி எந்த விதமான ஜோடனைகளும் இல்லாத அசல் தன்மையை அப்படியே பதிவு செய்த எழுத்தாளர்.
1: நிறைவாக எழுத்தாளர் முத்துராசா குமார் அவர்கள் பூமணி அவர்களோடு தாம் பழகிய தருணங்கள் குறித்து கூறுகிறார்.
2: தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் எழுத்துக்கலையின் சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் பூமணி ஐயாவுக்கு எனது வீர வணக்கம். தென் தமிழகத்தின் விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய யதார்த்த வாழ்வை, அவர்களது பண்பாட்டு கூறுகளை, அரசியலை வட்டார வழக்கோடு ரத்தமும் சதையுமாக பதிவு செய்தவர் எழுத்தாளர் பூமணி ஐயா. ஒரு இளம் எழுத்தாளனாகிய எனக்கு பூமணி ஐயாவினுடைய எல்லா படைப்புகளுமே பெரிய நம்பிக்கையை, புதிய பாதையை, புதிய படிப்பினையை எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் அப்படின்றத தாண்டி அவர் போலந்து கதைகளை கூட தமிழுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு. வனாதிகாரியின் காதல், போலந்து கதைகள், சுலோவிமீர் மிரோசக் அப்படின்ற எழுத்தாளனுடைய கதைகளையும் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயத்தை பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். 2024 December 29 அன்னைக்கு என்னுடைய கொடுக்கு சிறுகதை தொகுப்பை வந்துட்டு பூமணி ஐயா தான் அவருடைய வீட்டில் வெளியிட்டாங்க. அப்போவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாங்க. நண்பர்கள் பதிப்பகத்திலிருந்து எல்லா பேருமே நாங்கள் இப்போ இன்னொரு ஒரு 10-15 பேர் வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். அப்போது எங்களை பார்த்த உடனே ஐயாவுக்கு பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு, அந்த உடல்நிலை சரியில்லாத போதும் கூட. ஏன்னா இலக்கியம், நாடகம், புகைப்படக்கலை, சினிமா, இப்படி கலையின் வெவ்வேறு துறைகளை சார்ந்த நண்பர்களாக நாங்கள் போயிருந்தோம். இளைஞர்களாக எல்லா பேருமே இருந்தோம். அப்போ புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருந்த சமயம், சென்னை புத்தக கண்காட்சி. கொடுக்கு நூலை வெளியிட்டுட்டு ஐயா வாழ்த்து சொல்லிட்டு ஒரு நாவல் எப்படி இருக்கணும், ஒரு கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல இருந்து அவர் பகிர்ந்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு பெரிய ஒரு பாடமா எங்களுக்கு இருந்தது. கலந்துரையாடலாம் முடிச்சுட்டு நானும் புத்தக கண்காட்சிக்கு வர்றேன் அப்படின்னு ரொம்ப ஐயா உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் ஆனாங்க. அந்த நாளை என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவருடைய படைப்புகள் வந்துட்டு என்றைக்குமே காலத்தால் நினைவு கூறப்படுபவை, என்றைக்குமே எனக்கு ஒரு பாடம்தான். ஐயாவை போற்றி வணங்குகிறேன். நன்றி.
1: தமிழ் இலக்கிய மரபில் கரிசல் இலக்கியத்தை பதிய வைத்த முன்னோடிகளில் எழுத்தாளர் பூமணி அவர்களும் தனது தடத்தை பதித்துள்ளார். தமிழ்கூறும் நல்லுலகம் அன்னாரது இலக்கிய பணிகளுக்காக என்றென்றும் தலை வணங்கும்.
3: இதுவரை நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டோம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: காலை நேர புதுமையாய்,
4: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
5: இரவு பொழுதின் இனிமையாய்,
4: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
5: குமரி பண்பலை 101.

காற்றில் கலந்து காதில் நுழைந்து உங்கள் இதயம் தொட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 8:17 ஆயிற்றுக்கு. நேர்களே, திரைசை கேட்டு ரசிக்கிற நேரம் இது. பாடல் கேட்கலாம். முதல் பாடல் பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து வருது. கார்த்திக், ஸ்வேதா மோகன் பாடியிருக்கிறாங்க. யுகபாரதி எழுதியிருக்கிறாரு. வித்யாசாகர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு.

0: அனுபவம்
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
1: போன் 233-066

0: கேட்டு ரசித்த பாடல் பெல்லிராஜ் தீபா மரியம் பாடியது. தாமரை எழுதிய வரிகளுக்கு இசை ஜேம்ஸ் வசந்தன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுப்பிரமணியபுரம்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

0: உதித் நாராயணன், ஸ்ரேயா கோஷல் குரல்களில் நாம் கேட்டு ரசித்தது குருவி திரைப்பட பாடல். பாடல் எழுதியிருக்கிறார் ஸ்நேகன், இசை வித்யாசாகர்.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
4: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
6: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
7: ஏமா, காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
8: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
7: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
9: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
7: போவியா? காலையிலயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
8: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
10: பொதுநலன்
11: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
0: திரை இசையில் இனி கேட்போம் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்பட பாடல். சித்தார்த் பாடியிருக்கிறாரு, நான் முத்துக்குமார் பாடல் எழுதியிருக்கிறாரு, தேவி ஸ்ரீ பிரசாத் இசை அமைச்சிருக்கிறாரு.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேஷன்.

0: சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

0: கேட்டு ரசித்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி வி சரண், பிரசாந்தினி பாடியது, இசை ஜிவி பிரகாஷ்குமார் கேட்டது. ஆடுகளம் திரைப்பட பாடல்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும் போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.

0: கேட்டு பாடல் தாமரை வரிகளுக்கு இசையமைச்சு பாடலையும் பாடியதோடு இசையமைச்சிருக்கிறாரு ஏ ஆர் ரஹ்மான். இது வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக.
1: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
1: அப்படி அதுல என்னதான் இருக்கு?

0: a cooperator, member of the Legislative Council and minister was marked by unwavering commitment and dedicated service. Mr. Modi also conveyed his heartfelt condolences to the bereaved family, supporters and his admirers. Union Minister of Civil Aviation Kinjarappu Ram Mohan Naidu announced that Dholera International Airport will be operational within 3 months. Talking to media after reviewing the progress of the project, the minister said 80% project work completed and the government aims to complete the remaining terminal construction and secure the necessary licensing within the next 3 months to commence flight operations. Benchmark domestic equity indices ended around 0.7% lower today. We have a report.
1: Sensex fell by 561 points to close at 77,055, while Nifty declined by 159 points to settle at 24,052. In the broader market on the NSE, the Nifty Mid-Cap 100 Index slipped 0.44%, while the Nifty Small-Cap 100 Index fell nearly 1%. In the foreign exchange market today, the rupee depreciated by 58 paise to close at 96 rupees and 20 paise against the US dollar. With Abhishek report, Arjun Chowdhury for Akashvani News.
0: On to sports. In FIFA World Cup, France will take on Spain in the first semi-final at Dallas Stadium in Texas, US tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. Indian Standard Time. In cricket, England have set a target of 259 runs for India in the first of the three-match ODI series at Edgbaston, Birmingham. In reply, India were 97 for 2 in 19 overs when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. India reiterates call for safe and unimpeded navigation through Strait of Hormuz, urges Iran and US to return to dialogue for a lasting solution to the conflict. New Delhi says ongoing protests in Pakistan-occupied Jammu and Kashmir are direct consequence of Pakistan's decades-long systemic exploitation and denial of fundamental rights to local population. Comprehensive economic and trade agreement between India and United Kingdom granting zero duty access to most of Indian exports comes into force from tomorrow. Election Commission extends schedule of ongoing special intensive revision of electoral rolls in Haryana and Andhra Pradesh by 10 more days. And in men's cricket, India chased target of 259 runs set by hosts England in first ODI at Birmingham. That is all in the news at 9. Good night.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: நேர்களை எங்கேயும் எப்போதும் உங்க கூடவே பயணிச்சிட்டு இருக்கிற குமரி பண்பலை 101 கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 9:16 ஆயிட்டிருக்கு. திரையிசை கேட்டு ரசிக்க போகிறோம். காதல் கொண்ட இதயங்களுக்கு விருந்தாக, காயம்பட்ட உள்ளங்களுக்கு மருந்தாக, ஞாபகங்களால் நம்ம எல்லாம் தாளாட்டும் தென்றலாக எப்போதுமே நம்ம கூட டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது திரைப்பட பாடல்கள் தான். ஸோ இந்த அழகான நேரத்தில் நேர்களுக்காக இனிய பாடல்கள் இங்கே காத்துகிட்டே இருக்குது. 1 by 1 கேட்டு ரசிக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: கேட்டு ரசித்த பாடல் சுனிதா சௌஹான் விஜய் பிரகாஷ் ஜெயவதலி பாடியது. பா விஜய் எழுதியிருக்கிறாரு, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சிருக்கிறாரு. நண்பன் திரைப்படத்திற்காக.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்க்

0: சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.

0: லாக்ஸ் வரை பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ் கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700074.
3: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
4: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
5: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
6: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
7: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
8: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: கேட்டு ரசித்தது கும்கிக்காக ஹரிச்சரன் பாடிய பாடல், யுகபாரதியின் வரிகளுக்கு இசை தீமான்.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.5

மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள். திரைசையில் இனிவரும் பாடல் நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடியது. வாலி எழுதியிருக்கிறார், ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்கிறாரு. சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா?
1: ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
2: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
2: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.
3: நேர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். நாளை பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கான உடற்பயிற்சிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார்

0: போதை பொருள் விற்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
0: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: ஹரிஹரன் கிருஷ்ணகுல் எல்லாரும் பாடிய பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து கேட்டோம். பாடல் எழுதியிருக்கிறாங்க தாமரை, இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை

0: பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும்போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: 9:50 நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைசை. இது உங்கள் பிரியமான குமரி பண்பலை 101.1. நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நம்ம பெண் தோழிகள் கலந்துகிட்டு பேச வேண்டிய தலைப்பு சொல்லெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளின் அவசியம், இதுதாங்க தலைப்பு. இந்த தலைப்புல உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ யோசிச்சுட்டு வந்து பேசலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் ஒரு எண் 2907-722. முன்னிணைப்பிற்கு 0-4-652. அலைபேசி எண் 8903-2-57039.

கேட்ட பாடல் மது ஸ்ரீ ஹரிஹரன் பாடியது, வைரமுத்து எழுதியது, ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைத்தது, சிவாஜி திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இனி கேட்போம் திருப்பாச்சி பட பாடல். ஹரிஷ் ராகவேந்திரா, பிரேம்ஜி அமரன், உமாரமணன் பாடியது, பேரரசு எழுதியது, மணிஷ் சர்மா இசை அமைத்தது.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: நேர்களை, இதமான இரவு பொழுது 10:02 நீங்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் பிரியமான குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி. ஆரம்பமாகிறது நிலாமுற்றம். உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம FM 101 நேரலையில நீங்க கேட்டு ரசிக்கிற அந்த அழகான தருணம் தான் இது. நிலா சாட்சியாக, இசை துணையாக, இரவின் குளிரோடும் நிலவின் ஒளியோடும் ஆரம்பமாகும் இந்த நிலாமுற்றம் நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா ரொம்ப யோசிக்காதீங்க. பட்டுன்னு உங்க போன் எடுங்க, டப்புன்னு டயல் பண்ணுங்க 2602240 அல்லது 2907722, முன்னிணைப்பிற்கு 0465 2, அலைபேசி எண் 8903257309. நிலாமுற்றம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வர ஆரம்பிச்சாச்சு. நிகழ்ச்சியில வரக்கூடிய அந்த முதல் நேயர் யார், இங்கிருந்து வராங்க கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் சார், நீங்க நலமா?
1: நலமாக இருக்கிறேன். பாரசாலை படம் கொடிமலர்,
0: ஓகே,
1: அந்த படத்துல மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்கிற பாடம் வேண்டும்.
0: கொடுத்துடலாமா சார்?
1: கொடுத்துடலாம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி, நன்றி சார், நன்றி.

0: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: நிலாமுற்றத்தில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார் இங்கிருந்து கேட்டலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் அன்பு நண்பருக்கு இனிய வணக்கம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்.
2: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: மதுரையில இருந்து.
2: ஓகே சார், ஆண்டனி சார். என்ன பாடல் வேணும் சார்?
3: எனக்கு தீபன் சக்கரவர்த்தியும் அந்த ஜானகி அம்மா பாடிய ஓ நெஞ்சம் என்ற பாடல் மாதிரி. நன்றி சார், வாய்ப்பு. தேங்க்யூ.
2: ஓகே சார், ஓகே சார். பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி சார்.
3: தேங்க்யூ சார். தேங்க்யூ.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: 10:15 ஆயிட்டு நேர்களே, குமரி பண்பலை 101 நிலா மற்றும் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிற அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வராங்க கேட்கலாம். வணக்கம். அன்பு நேயருக்கு வணக்கம். இரணியல்ல இருந்து ராஜகுமாரிமா சொல்லுங்கம்மா, நலமா இருக்கிறீங்களாமா? நலமா இருக்கிறேம்மா, தேங்க்யூ. என்ன பாடல் வேணும்மா?
4: வாழ்க்கை படகு படத்திலிருந்து
3: பாடல் கொடுத்துடலாமா?
4: சிறிது சோகம் கலந்த ஒரு லவ் மெலோடி.
3: ஓகேம்மா, ஓகே. இந்த பாடல் இது உங்களை தேடி வந்துட்டே இருக்குமா, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
4: நன்றி.

0: இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோயில்.
0: போன் 233-066.
2: நேர்களை நேரம் இப்போது 10:19, 19:09 நீங்கள் இணைந்து கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் பிரியமான குமரி பண்பலை 101 இது நிலாமுற்றம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். அதற்கு முன்பாக நேயர்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல். நாளை காலை 8:02 காலம் போற்றும் கர்ம வீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். நிலாமுற்றத்தில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரு கேட்கலாம். வணக்கம். அன்பிற்குரிய நேயருக்கும் இனிய வணக்கம். யார் இங்கிருந்து? ஓகே ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? என்ன பாடல் வேணும்?
3: நலம் மேடம். லிட்டாக்காரன் படத்துல இருந்து அங்கே
2: ஓகே சார், பாடல் கொடுத்துடலாம் சார். இணைப்பில் பங்கேற்றுமைக்கு நன்றி சார்.
3: நன்றி மேடம்.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நிலவின் சாட்சியாக இசையின் துணையாக நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நிலாமுற்றம். இது உங்கள் பிரியமான குமரி பண்பலை 101 சுகமான ராகங்கள் நம்மளை அப்படியே தாளாட்டிட்டே இருக்கு. நேயர்கள் அருமையான பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வராங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். உதயகுமார்.
1: நெய்யூர்ல இருந்து உதயகுமார் சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து நண்பேண்டா. அதுல ஹாரிஸ் ரஜராஜில பாம்பே ஜெயஸ்ரீ உண்ணி கிருஷ்ணன் பாட்டு பாடல்.
1: பரவாயில்ல, எல்லாருமே அந்த டீடைலோட வந்துடுறீங்களே.
2: ஊரெல்லாம் வந்து கண்டு வியந்தார்.
1: ஓஹோ, ஓகே சார், கொடுத்துடலாம் சார், நன்றி. ஆ

நேர்களே, நாளை இரவு 8:30 குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. திட்ட விலையிலிருந்து ஷாஃபி அப்படிங்கிற நமது அன்பு நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம்.

10:30 ஆயிட்டுருக்கு நேர்களே. நிலாமுற்றம் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இனிமையான பல பாடல்கள் நம்ம நேர்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, ரசிச்சுட்டே இருக்கிறோம். அடுத்து எந்த நேயர் நமக்கான அந்த ஒரு சூப்பரான சாங்கோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுடலாம்.

0: 10:30 ஆயிட்டுருக்கு நேர்களே. நிலாமுற்றம் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இனிமையான பல பாடல்கள் நம்ம நேயர்கள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, ரசிச்சுட்டே இருக்கிறோம். அடுத்து எந்த நேயர் நமக்கான அந்த ஒரு சூப்பரான சாங்கோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோயில் துதுகுடியிருந்து கலீல் ரஹ்மான்மா.
0: உங்களுக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம் சார்.
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி.
1: எனக்கு வந்து இன்னைக்கு 3 முடிச்சு. இதுல இருந்து ஒரு இனிமையான பாடல், வசந்த கால நதிகளிலே
0: நன்றி.

0: விவரங்களான அலைபேசி எண் பதிவிடும்போது குறுஞ்செய்தியாக ஒரு ஓடிபி எண் மூலம் தங்களது பெயர், பாலினம், வயது, மொழி, மாநிலம், மாவட்டம், வட்டாரம், கிராமம் ஆகியவற்றை பதிவிட வேண்டும். இத்தகவல்கள் மூலம் கேவிகே என்று சமர்ப்பிக்கவும். பின் நேரலையில் கேட்கப்படும் 5 கேள்விகளுக்கு பதிலை செயலில் பதிவிடவும். விவசாயிகளின் தொழில்நுட்பங்கள் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் விவசாயிகள் செயலியை புதனன்று 12 மணி முதல் 2 மணி வரை தங்களது கருத்துக்களை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து விவசாயிகளும் இந்த கிசான் சாரதி என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து பயனடையுமாறு வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: இசை பாடல்கள் நம் இதயங்களை தாளாட்டி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலை 101.1 நிலாமுற்றம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க, எங்க இருந்து வராங்க, யார் பேசுறாங்க, கேட்கலாம். வணக்கம். மனோகரன் சார், கரூர் மாவட்டத்தில இருந்து பேசுறீங்களா? ஓகே சார், சூப்பர் சார். என்ன பாடல் வேணும்? நலமா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி சார்.

வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் சார்பில் ஒரு அறிவிப்பு. அனைத்து விவசாயிகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வேளாண் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு முதலில் கூகுள் பிளே ஸ்டோர் என்ற செயலியின் மூலம் கிசான் சாரதி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். பின் இச்செயலி மூலம் விவசாயிகள் தங்களது

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.
2: என்ன
3: பாடல் வேணும் சார்?
2: ஓகே
3: சார், கொடுத்துடலாம் சார். அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.

0: நேர்களே, நேரம் இப்போது 10:47. நீங்கள் இணைஞ்சு கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி நிலாமுற்றம். அடுத்த நேயர் யார் கேட்டலாம்? வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க? தமிழ்ச்செல்வன் சார், கொஞ்சம் சத்தமாக பேசலாமே. ஓகே சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? ஓகே சார், நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் இது உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. நன்றி சார்.
1: நன்றி.

0: நேர்களே, நேரம் அப்படியே போயிட்டுருக்கு. 10:50 ஆயிடுச்சு. இரவின் குளிரோடும் நிலவின் ஒளியோடும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி நம்மளோட ஃபேவரட் நிகழ்ச்சி நிலாமுற்றம். கேட்கலாம் அடுத்த நேயர் யார், எந்த ஊர்ல இருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம்.
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: படம் வந்து அவள் வரும் தொடர்கதை. பாட்டு, கடவுள் அமைச்சு வைத்த மேடை கல்யாணம் மாலை.
0: கிடைக்கும் கல்யாண மாலை. ஓகே ஓகேம்மா, அந்த பாடல் கொடுத்துடலாம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் இது. கேட்கலாமா? நன்றிம்மா.
1: நன்றி அம்மா, நன்றி.

கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: கேட்க தந்தைகள் சந்தோஷம் பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும்.
1: இனிமையான பாடல் கேட்டோம். அடுத்த நேயர், அதுவும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய நேயர் யாரு, எங்கிருந்து வராங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம்
2: அனைவருக்கும். இரவு வணக்கம்.
1: உங்களுக்கும் இனி இரவு வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
2: புள்ளிநகர். ஜெயக்குமார்.
1: ஜெயக்குமார் சார், என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து அன்பின் சங்கீதா. அது பாடல் வரி கவிஞர் வாலி, இளையராஜா பாடியவர் சிபா சுப்ரமணியம். சின்ன பூரா வந்து என்ன தானா அப்படின்னு அந்த பாட்டு
1: கொடுத்துடலாம் சார். நீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நிலாமுற்றம். நிலா சாட்சியாக, இசைத்துணையாக, இரவின் குளிரோடும் நிலவின் ஒளியோடும் கேட்டு நிறைவு பெற்ற நிலாமுற்றம் நிகழ்ச்சியை எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இன்றைய நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நேயர்களுக்கும், கலந்துக்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்ச அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. தொடர்வது மனசு மயங்கும் திரைசை, சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களுடன் ஆர்.ஜே. கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ். ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்திற்குனே இந்த பாடல் இசையமைத்ததா, இந்த பாடல் பாடப்பட்டதா, இல்லை மெட்டுக்கு எழுதப்பட்டதா என பல கேள்விகள் மனசுக்குள்ளே இருந்தாலும், இரவு நேரத்தில் இந்த பாடலை மனசுக்குள்ளே பாடி பார்ப்பதும் கேட்டு பார்ப்பதும் ஒரு சந்தோஷமான ஒரு நினைவு தான். பாடலுடைய இசை மெல்லிய ஒரு இசை, இரவு நேரத்திற்கான இசை. அந்த பாடும் எஸ் ஜானகி அவங்களோட பாடல் பாடின விதம் கேட்கும்போதும் நல்லாயிருக்கும். அந்த முதல் இலை குயிலு கருங்குயிலு மாமன் மனக்குயிலு கோலம் போடும் பாட்டாலே மயிலு இளம் மயிலு மாமன் கவிக்குயிலு ராகம் பாடும் கேட்டாலே அப்படின்னு சொல்லி, ஒன்றை எண்ணி நானே உள்ளம் வாடி போனேன் கண்ணி பொண்ணு தானே ஏன் மாமனே அப்படின்னு எழுதியிருப்பேன். அதுப்புறம் அந்த டியூனில் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் வரும், அது ஒத்தையில் அத்தை மக ஒன்றை நினச்சி ரசித்த மக கண்ணு ரெண்டு மூடலையே காலம் நேரம் கூடலையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த தவிப்பு வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். அதற்கு இரண்டாவது இட இசையும் அந்த ஃப்ளூட்டினுடைய ஒரு மெல்லிய இசையும் அந்த பாடலில் இன்னும் நமக்கு மிருதுவாக இருக்கும். நிலாக்காயும் நேரம் நெஞ்சுக்குள்ளே பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒன்று எண்ணி போட்டு வச்சேன், ஓலப்பாயை போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசை வச்சேன், என்ன ஏனோ ஏங்க வச்சேன் அப்படின்னு எழுதியிருப்பார். பாடல் வரிகளை அந்த மெட்டுக்கேத்தம் அழகாக கங்கை அம்மன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இரண்டு பேரும் இணைந்து இசையமைச்ச படம் தான் அந்த தகவல் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா அரண்மனை கிளி படத்திற்காக ஒலித்த குரலை மீண்டும்

மாளிகை பொன்மாடம், மல்லிகை பூமஞ்சம், யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என்னெஞ்சம். ஏன் காதலன் வாசல் வர வேண்டும், அதற்கு வான்மதியை தூதுவிட்ட மாதிரி அந்த பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதி இளையராஜாவினுடைய இசை தெரிஞ்சிருக்கோம். அந்த பாடலில் எல்லா வரியுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மெட்டுக்கு ரொம்ப மென்மையான ஒரு மெலடி தான் இரவு நேரத்தில் கேட்பதற்கான மெலடி. அந்த பாடல் வரிகளில் வைகை வந்து கையணைக்க வெள்ளி அலை மெய்யணைக்க வாடி நின்ற தென்மதுரை நான் தானோ, தென்றலுக்கு ஆசை இல்லை தேம்பிடுதே வாசமும் இல்லை, அம்மம்மா அன்பு தொல்லை ஏன் தானோ, வண்ணப்பூவும் என்னை கண்டு வாயுதலை மூடிக்கொண்டு புன்னகைக்க மாட்டேன் என்று போராடுது, அந்தி மாலை வரும் நோய் கண்டு தன்னத்தனின் ஆள் என்று பாவை நிதம் வாடும் விதம் பாறை. அந்த ராகம், அந்த டியூன் அப்படி மெல்ல ஏறி இறங்கும் வழியில் அழகான ஒரு பாடல் வரிகை வச்சுருப்பாங்க. அந்த பாடலுடைய இசை இனிமையாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த இரவு நேரத்தில். இந்த பாடல் முடிஞ்சு போச்சு கேட்ட நேரத்தில் இன்னும் கூட ஒரு முறை கேட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பாடல் தான். கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல்.

வேலை ஆயிரம் இருந்தாலும் உனக்கு வேறு வேலை இல்லை என்னை காதலிப்பதை தவிர அப்படின்னு அந்த தலைவி சொல்லக்கூடியதும், அதற்கு அவங்களுக்குடைய நடக்கூடிய ஒரு சம்பாஷணைகள் உரையாடல்கள் மாதிரியான அந்த வார்த்தைகளை இணைச்சு கவிதையாக பாடல் வரிகளாக தந்தவர் பிரைசூடன். இளையராஜாவினுடைய இசை தான் பாடல் வரிகள் கேட்டு ரசித்தோம். அந்த பாடல் வரியில் கடைசி அவர்களை ஏகாந்தனே இனி என் காந்தனே அந்த மின்காந்தம் என்னோடு ஒன்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன துள்ளல் மெட்டுக்கில் அழகான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் ரசிக்கும் இடமாக இருந்து தான் பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:20 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் எந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா தெற்கத்தி கல்லன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடி

மின்னும் வண்ண கண்ணன் தோளிலே மாலையாக கூடிடும் வேலையாக ராதா அழைக்கிறாள் அப்படின்னு அந்த பாடலுடைய பாட்டு சத்தம் கேட்டு அந்த முதல் இசை கேட்கும்போதே அந்த பாடல் நமக்கு எந்த பாடல் தான் கண்டுபிடிச்சிருவோம். இளையராஜனுடைய இசை தான் கங்கை அமரன் பாடல் வரிகள் தான். கேட்ட உடனே பாடல் அப்படி தொடங்கினதுலேருந்து கேட்டு கேட்டு ஒவ்வொரு வரிகளாக நினச்சி

பார்த்து அந்த இசையில் நம்ம மனசை இணைச்சு பார்க்கறது ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். ஊடல் எனும் நாடகம் ஏன் தேவையா, வா கட்டிக்கொள்ள நீ தொட்டுக்கொள்ள, ஊடல் எனும் நாடகம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலில் எழுதியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. மொட்டுவிட்ட பூவை கட்டிக்கொள்ளவாவா, மெட்டி சத்தம் கேட்டு மெட்டு கட்டு தேவா, நீயும் நானும் பாலோடும் தேனாய் சேர அப்படின்னு அந்த டியூன் வந்து எப்படி அதில் முடியுதோ அதுக்கு அந்த பாடல் வரிகளும் இணைந்து இருக்கிற மாதிரி பாடலை எழுதியிருப்பாங்க. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இனி என் ஜீவன் பாடுது படத்திற்காக எஸ் ஜானகி குரலில் பாடல்.

வானம் பூமி ஆகலாம் மனதுதானே காரணம். இந்த பாடலில் வரிகள் வந்து பஞ்சு அருணாசலம் அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. பாடல் வரிகளை கேட்கும்போது அதில் ஒரு சுகம், ஒரு தத்துவம், ஒரு தனிமையினுடைய காரணம் இருக்கும். தென்றல் வந்து தென்றலை சேர்ந்த பின்பும் தென்றலை, கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்று தான், ஆத்மராகும் பாடுவோம் அளவில்லாத ஆனந்தம் மனதிலே அப்படின்னு சொல்லி அந்த பாடல்வரிகள் எழுதியிருக்கும். அதற்கு பிறகு என் கோவில் மணிகள் உன்னை அழைக்கும், நெஞ்சோடு என் கண்ணோடு நீ வா அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் எழுதியிருப்பாங்க அந்த ஒரு வரி. அதை அவங்க பாடின விதம் ரொம்ப கேட்குதற்கு ரொம்ப ஆனந்தமாக. தெய்வம் என்றும் தெய்வம் கோயில் மாறலாம், தீபம் என்றும் தீபம் இடங்கள் மாறலாம், கீதம் போகும் பாதையில் தடைகள் ஏதும் இல்லையே, உருவம் இல்லை என்றால் ஒரு உண்மை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அந்த

காட்சி ஒன்றுதான், ஆத்மராகம் பாடுவோம் அளவில்லாத ஆனந்தம் மனதிலே அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள் எழுதியிருக்கோம். அதற்கு பிறகு என் கோவில் மணிகள் உன்னை அழைக்கும், நெஞ்சோடு என் கண்ணோடு நீ வா அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் எழுதியிருப்பாங்க அந்த ஒரு வரி. அதை அவங்க பாடின விதம் ரொம்ப கேட்கதற்கு ரொம்ப ஆனந்தமாக. தெய்வம் என்றும் தெய்வம் கோயில் மாறலாம், தீபம் என்றும் தீபம் இடங்கள் மாறலாம், கீதம் போகும் பாதையில் தடைகள் ஏதும் இல்லையே, உருவம் இல்லை என்றால் ஒரு உண்மை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் வரிகள் இருக்கும். அந்த பாடல் இந்த இரவு நேரத்தில் கேட்கும்போது நம்ம மனசுலையும் சின்ன ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நினைவலைகளையும் ஏற்படுத்தி இருக்கும். அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:31. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

பாட வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளி.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே,
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே, பாட வைக்கும் காதலுக்கு ஜே,
0: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
2: துள்ளிசையில் ஒரு மெல்லிசை பாடலை கேட்டோம். அந்த பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய இளையராஜாவினுடைய இசை, கேட்டு ரசித்தோம். கோடைக்காலம் முடிந்தாலும் வெயிலின் தாக்கம் குறையவே இல்லை. அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன மழைகள் பெய்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்து தான் கேட்க போகிறோம். நினைக்க தெரிந்த மறைமை படத்துக்காக சின்ன சின்ன முத்து நீரிலி என்ற பாடல் தான் கேட்க போகிறோம். கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி, குரல்களில்.

மழைத்துளி பூமியை நினைத்தாலும் மனதை நினைத்தாலும் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு சந்தோஷம் தான். நீரில் ஆடும்போது இன்பம், நீரில் காணும்போது இன்பம் அப்படின்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பாங்க. என்னைத்தோடும் உன்னைத்தோடும் தண்ணீருக்கும் காதல் வரும், பாடலாம் ஆடலாம் நீந்தலாம், அன்பு சிந்துகின்ற நெஞ்சத்திலே சின்ன சின்ன முத்து நீரிலே தேகம் வண்ண வண்ண கோலம் போடுதுன்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பாங்க. கவிஞர் காமக்கோடியானுடைய பாடல் வரிகள் தான் மழையும் அன்பையும் இணைத்து எழுதிய பாடல். இளையராஜாவினுடைய இசை தான். நேரம் 11:42. உறங்க செல்லும் முன் நமது மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் தெரிவித்த நேயர்கள் யார் யாருன்னு பார்த்துடலாம்.

நிகழ்ச்சிக்கு நேயர்கள் முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, அப்புறம் போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. முத்துலட்சுமி நிகழ்ச்சிக்கு பாடல் ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க வழக்கமாக கவிதை மூலமாக அந்த நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க. அது மெல்ல திறந்தது மனசு, புகுந்தது மகிழ்ந்தது பண்பலை நிகழ்ச்சி, இரவு பூபால ராகங்கள், இசை அளித்தது பாடல்கள், வான்மதி ஒளித்தர கீதங்கள் உலாவர, மனசெல்லாம் மத்தாப்பு ஜொலிக்க வெளிமூடாது செவிப்பட கேட்டு ரசிக்கிறேன் மனசு மயங்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கவிதை அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சியில் பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் ஃபேஸ்புக் அந்த முகநூலிய அந்த போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சியினுடைய போஸ்டரையும் குறிப்பிட்டு பாடல்களும் அருமைன்னு சொல்லி கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஏஆர் சதாசிவம் அமுதீஸ்வரி திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராயனிலிருந்து அவங்களும் பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா காதல் பரிசு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பயணத்தில் தொடங்குகிற மாதிரி அந்த ஒரு பாடல் இனிமையாக இருந்தது. மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோலம் போகும், வானம் கை நீட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கமாகும். அதாவது அன்பில் இணைந்து வருவங்களை வந்து அப்படி ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு அந்த லவ் ஃபீலில் அவங்க போகும்போது, வானம் கை நீட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கம் வந்து பூமியை முழுதும் நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகளை அந்த அன்பினுடைய உச்ச வெளிப்பாடையும் அந்த பாடல்கள் எழுதியிருப்பாங்க. புலவர் புலமை பித்தனுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசமயம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குழுவினர் குழுக்களில் அறுவடை நாள் படப்பாடல்.

ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங், அதனுடைய முதல் துவக்கம் வந்து வெஸ்டர்னைஸ் இருந்தாலும் பாடல் உள்ள அந்த சரணத்தில் வரும்போது மெல்லிய மெல்லிய அழகழகான அந்த இசையில் மென்மையான ஒரு மெலடியான அந்த பாடல் அமைந்தது. நித்திரை என் விழி காணவில்லை, நெஞ்சினில் கூடியும் போதவில்லை, ஆளிலும் ஆட ஆசை நாள் முழுக்க, ஓரத்தில் நதி தீரத்தில் சாரத்தில் இதழ் ஈரத்தில், நேரத்தில் மணியாரத்தில், நெஞ்சினில் ஏறிய பாரத்தில், ராகத்தில் தாளத்தில், சேர்ந்தது எம்மனம் சொன்னது சம்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒரு இசை ஒரு சேஞ்ச் ஓவராகி அந்த ஒரு மங்கள வாழ்த்துக்கு இட்டு செல்ல மாதிரி அந்த பாடல் மேலத்த மெல்லத்தட்டு அப்படிங்கிற பாடலை கேட்டோம். கங்கை மரன் அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இளையராஜாவினுடைய இசை தான். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய வரும் பாடல் குங்குமச்சமிழ் படத்திற்காக நிலவு தூங்கும் நேரம். அந்த பாடல் எஸ் ஜானகி அவர்கள் குரல்களில் பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரலை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சி

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே இலக்க மனத்து கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம்.

கனசு பாடாதோ.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு

இந்த பிரிவை தாங்குமோ என் மனம்? ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன் மனம். எனக்கென்று புரிந்தது எவள் என்று தெரிந்தது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: மங்களம். மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபில்.
1: முதலில் நம்பிக்கெட்டவர் எவரையா, பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.

மதுரை எம்பி என் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து தேவி நீயே துணை என்ற பாபநாசம் சிவன் பாடல். கீரவாணி ராகம் ஆதிதாளம்.

கண்டே குரு க்ஷிதிபதே தவ சுப்ரபாதம் ஏலாதி சமஸ்கிருத சுகந்தி நதி ஜலாஜைஹி ஹைமைர்கடை நிஜசிரோ வித்ருதை லசந்தஹ த்வத்கிங்கரா ஸ்வத

நேரம் காலை 5:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்வது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள தசாவதாரம் கீத கோவிந்தம்.